இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 9 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 15 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 31 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை ஊழ் 38 அதிகாரம் முதல் குரட்பா.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சிப்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக எம் ரிஷ்வந்த் நம்மோடு இணையவுள்ளார். காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி. அதனைத் தொடர்ந்து தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். காலை 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசு நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்கால் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கன்ஸின் இனிய சொல்லமுது. 9:05 வான்நிலையில் வசந்தம். இன்று கண்கள் பாதுகாப்பு குறித்த வழிமுறைகள் வழங்குகிறார் ஜோதி லேசர் கண் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் ஷாம்சுந்தர் அவர்கள் நிரலையில் பங்கேற்கிறார். 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்று தர்மபுரி தேர்பேட்டை அருள்மிகு முத்து காமாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை

0: பிற்பகல் 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் விளங்கும் கேட்டால் சுவைக்கும், அதனைத் தொடர்ந்து பூவே பின் பூவே. 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 நல்ல மனம் நாடகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பும் அறிவிப்புகள் மெலிசை இடம்பெற கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் பராமரிப்பு சார்ந்த தொழில் வாய்ப்புகள். சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி இன்பராஜ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சி. 3 மணிக்கு கட்சவையில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:50 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகளை கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரைசை. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் பூ சாகுபடி குறித்து ஜாலியூர் கே மாரிமுத்து அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் சொல்லோடு விளையாடு. 8:25 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மார்த்தி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:30 வானொலி நாடக விழா நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து செய்திச் சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 9:45 நாடாளுமன்றத்தில் இன்று. 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேர பதிவுகள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. The Parliament has passed the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 with the Rajya Sabha approving it yesterday. The bill was passed by the Lok Sabha on Wednesday. The legislation incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders. To ensure the expeditious disposal of cases, the legislation mandates that every state government and Union Territory Administration establish special fast-track courts for day-to-day trial. Replying to the discussion on the bill, Minister of State for Personnel and PMO, Dr. Jitendra Singh said, "This issue touches every citizen of India and has stake with every citizen of this country." Prime Minister Narendra Modi has said government is continuously taking one step after another to build a trustworthy examination system. In a video message on social media, Mr. Modi said, "For the past several decades, every state government and the central government have faced the problem of paper leaks, and this has put the future of students at risk." He said, "Keeping all this in mind, reforms in the education and examination system have become essential across the country, both in the states and the centre." The Prime Minister said Parliament has passed the bill containing stringent legal provisions.
2: दोनों सदनों ने कठोर प्रावधानों वाले इस बिल को पास कर दिया है. अब विश्वस्त परीक्षा पद्धति की दिशा में जाने में एक महत्वपूर्ण काम पूर्ण हुआ है. काम आगे भी चलता रहेगा. हम ऐसी परिस्थितियों को लंबे समय तक नहीं चलने देंगे. इस विश्वास के साथ साथियों, आइए हम सब मिल करके विकसित भारत के स्वप्न को पूर्ण करने के लिए कंधे से कंधा मिलाकर के चले.
1: The Parliament has passed the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026 with the Lok Sabha approving it yesterday. Rajya Sabha had passed the bill on Wednesday. Minister of State for Home Nityanand Rai moved the bill to further amend the Prevention of Insults to National Honour Act 1971. The legislation seeks to give Vande Mataram the same statutory protection as the national anthem Jana Gana Mana. These offences are punishable with imprisonment up to 3 years, a fine, or both. Protests continued in Pakistan-occupied Jammu and Kashmir following a brutal crackdown by Pakistani security forces on civilians earlier this week, which left more than 40 people dead. Local authorities in the occupied region have now begun targeting women protesters demanding basic rights. Pakistani security forces opened fire on women demonstrators.

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க நாநலம் பேணுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
2: தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, பயனில பல்லார்முன் சொல்லல், சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ, இவை அனைத்துமே மூத்தோர் வாக்கு. எப்படி சொல்ல வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பவை சொற்கள்தான். சொல் என்பது வார்த்தை, அதிலும் அர்த்தம் செறிந்த வார்த்தையாகும். மனித நாகரிகத்தின் வளர்ச்சி சொல். ஆதி காலத்தில் ஒலியின் மூலமாகவும் சைகைகளின் மூலமாகவும் தனது கருத்துக்களை தெரிவித்த கற்கால மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எழுத்து, சொல், சொற்றொடர் என்று அபரிமிதமான வளர்ச்சி அடைந்தான். அறிவு விருத்திக்கும் எண்ண வெளிப்பாட்டிற்கும் உறவுகளின் ஒருமைப்பாட்டிற்கும் மொழிக்கு அடிப்படையாக விளங்கும் சொல்லே உதவுகின்றது. ஊக்கப்படுத்த முடியாவிட்டாலும் உற்சாகம் இழக்க வைக்கும் சொற்களை தவிர்த்தல் எல்லோருக்கும் நல்லது. எண்களை கொண்டு பணத்தை எண்ணுகின்றோம், எண்ணங்களுக்காக சொற்களை எண்ணி பேச வேண்டும். நாம் சிந்திக்கும் அளவுக்கு சொற்களோ வார்த்தைகளோ வடிவம் பெற்று பேச்சாக வெளிவருவது இல்லை. மனக்குகைக்குள் மனிதர் தொடமுடியாத ஏராளமான இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. வெளியில் கொட்ட முடியாதவற்றை நாம் மனதிற்குள் பேசி ஆறுதல் அடைகின்றோம். ரோஜா மலர் மிகவும் அழகானதுதான், ஆனால் அதில்தான் கையை குத்தும் முள்ளும் சேர்ந்த அமைப்பாக இருக்கின்றது. சொற்களும் அப்படித்தான், அவை அழகானவை, ஆனால் அளவு தெரியாமல் பயன்படுத்தப்படும் பொழுது ஆபத்தானவையாக உருமாறுகின்றன. சில சொற்கள் நம் வாழ்க்கை பாதையையே திசை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. சோர்ந்து போய் விரக்தி மனப்பான்மையில் மனம் நொந்து புலம்புபவர்களிடம் கவலை வேண்டாம், உன்னால் முடியும், உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். சத்து மிகுந்த பானத்தை பருகினால் எப்படி சத்து கிடைக்குமோ அதுபோல அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு உந்து சக்தி கிடைக்கும். சொல் என்

0: மந்திரம் ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். தரமற்ற பண்டங்களுக்கு பொருட்சந்தையில் மதிப்பு கிடையாது, அதை யாரும் வாங்க துணிய மாட்டார்கள். அதுபோலவே மனிதர்களுக்கிடையே தரமற்ற வார்த்தைகளுக்கும் அவற்றை சொல்லும் தராதரம் தெரியாத மனிதர்களுக்குமான தரம் இறங்கி நிற்கும். எனவேதான் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யும் போது தரம் தாழ்ந்த சொற்களை புறந்தள்ளிவிட்டு பண்பட்ட சொற்களை கை கொள்ள வேண்டும். சொல்லிய சொல்லை திரும்ப பெற முடியாது. தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்லின் தன்மையை திருக்குறள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. தீயினால் சுட்டதை புண் என்றும் சொல்லும் சொல்லினால் ஏற்படும் தாக்கத்தை வடு என்றும் அழகாக தரம் பிரிக்கிறார் ஐயன் வள்ளுவர். தீக்காயம் மூலமாக புண் ஏற்படும், ஆனால் குணமாகி மறைந்துவிடும். ஆனால் சொன்ன சொல்லினால் ஏற்பட்ட காயம் வடுவாக மாறி என்றும் மாறாமல் மறையாமல் இருக்கும். எனவே சொல் ஆட்சி திறனை நல்லாட்சி திறனாக வளர்த்து வாழ்க்கை வளம் பெற பாடுபடுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. உங்கள் இதயங்களை இறை பார்க்கலால் இதமாக்க வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மகாநதி சோபனா குரலில்

உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்கு வருகிறது அடுத்த பாடல் சிஸ்டர் சாரா நவ்ரோஜி குரலில்.

0: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
1: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
0: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டிருக்கோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில. நிறைவு பாடலாக தேவி குரலில்

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு, தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
0: வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். ஆடிப்பட்ட காய்கறி தோட்டம் வேளாண்மையில் பட்டம் மிக முக்கியமானது. அதனால்தான் விவசாயிகள் மத்தியில் பட்டம் தப்பினால் நட்டம் என்று ஒரு சொலவடை உண்டு. விவசாயம் செழித்து வளர மார்கழி பட்டம், சித்திரை பட்டம், மாசி பட்டம் என பல பட்டங்கள் இருந்தாலும் மானாவாரி பயிர் சாகுபடிக்கு வீட்டு காய்கறி தோட்டத்திற்கு உகந்த மாதம் ஆடி மாதமாகும், அதாவது ஆடி பட்டமாகும். ஆடி பட்டத்தில் குறிப்பாக ஆடி 18 நாளன்று விதைப்பு செய்வது சால சிறந்தது. இவ்வாறு ஆடி 18 விதைக்கப்படும் பயிர்குழி பயிர்களான சுரக்காய், புடலங்காய் போன்றவை நன்கு செழித்து வளர்ந்து பூத்து காய்த்து நல்ல மகசூல் கொடுக்கும். விதை விதைப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக நமது வீட்டை சுற்றி இருக்கின்ற காலியிடங்களில் 1.5 ஆழம், 1.5 அகலம், 1.5 நீளம் என்ற அளவில் குழிகள் தோண்டி ஒரு வாரத்திற்கு குழிகளில் வெயிலில் படும்படி காயவிட வேண்டும். ஒரு குழிக்கும் இன்னொரு குழிக்கும் இடைவெளி பயிரின் வளரும் தன்மையை பொறுத்து 3 அடி முதல் 10 அடி வரைக்கும் இருக்குமாறு குழிகள் தோண்டணும். பூசணிக்காய், சுரக்காய், பீர்க்கங்காய் போன்ற கொடி வகைகளை அதிக இடைவெளியும் செடி அவர, கொத்தவர, வெண்டை, முள்ளங்கி, பீட்ரூட் போன்ற குத்து செடி வகைகளுக்கு குழிக்கு குழி 3 அடி இடைவெளியும் இருக்குமாறு குழிகள் வெட்டணும். தோண்டப்பட்ட குழிகளை நன்கு மக்கிய தொழுவரம் அல்லது மண்புழுவரம், செம்மண் அல்லது மணல், குழியில் தோண்டப்பட்ட காய்ந்த மேல்மண் ஆகியவற்றை சரிசமமாக 1:1:1

0: விகிதத்தில் கலந்து குழியின் ஆழத்தில் மூணுல ரெண்டு பங்கு அதாவது ஒரு அடி உயரம் வரைக்கும் நிரப்பணும். இக்குழியில் குழி ஒன்றுக்கு 250 கிராம் வீதம் வேப்பம் புண்ணாக்குத்தூள் போடணும் அல்லது இடிக்கப்பட்ட வேப்பம் விதைத்தூள் ஆகியவற்றை தூவி மண்ணுடன் நன்கு கலந்து விட வேண்டும். மேலும் இக்குழியில் வளரும் செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தினை காற்றிலிருந்து மண்ணில் கரையாத நிலையில் உள்ள பாஸ்பரஸ் சத்தினை கரைத்து பயிர்களுக்கு கொடுப்பதற்கு அசோஸ் பயிர்கள் மற்றும் பாஸ்பரஸ் பாக்டீரியா போன்ற நுண்ணீர் உர கலவையினை குழி ஒன்றுக்கு 50 கிராம் வீதம் நன்கு மக்கிய தொழில் உரம் மண்புழு உரத்துடன் கலந்து குழியில் தூவி மண்ணுடன் நன்கு கலந்து விடணும். தயார் நிலையில் உள்ள பயிர் குழியில் ஒவ்வொரு குழிக்கும் ஒரு பயிர் வீதம் விதைப்பு செய்யணும். விதைப்பு செய்வதற்கு பாரம்பரிய ரக காய்கறி விதைகளையோ அல்லது மேம்படுத்தப்பட்ட ரக விதைகளையோ அல்லது வீரிய ஒற்றரக விதைகளையோ பயன்படுத்தலாம். ஒரு குழிக்கு 10 முதல் 20 விதைகள் விதைப்பு செய்யணும். விதைத்த விதைகள் முளைத்து வந்த பிறகு 15 நாட்கள் நன்றாக செழித்து வளர்ந்து உள்ள ஆரோக்கியமான செடியினை விட்டுவிட்டு அதிகப்படியாக முளைத்துள்ள செடிகளை கலைத்து விடணும். செடிக்கு செடி போதிய இடைவெளி இருந்தால்தான் நன்கு வளர்ந்து மகசூல் கொடுக்கும். விதைகள் நடவு செய்தவுடன் நீர் பாய்ச்சணும். விதைப்பு செய்த 3ஆம் நாள் மீண்டும் நீர் பாய்ச்சணும். அதன் பிறகு மண்ணின் தன்மைக்கேற்ப 4 முதல் 7 நாட்கள் முறை நீர் பாய்ச்சணும் செய்யணும். பயிர்கள் நன்கு வளர்ந்து பூத்து காய்த்து மகசூல் கொடுக்கும். இந்த வேளையில பூச்சிகள் தாக்குதல் தென்பட்டால் 5% வேப்பம் கொட்டை கரைசல் அல்லது 2% வேப்பம் கரைசலை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இந்த பயிர்குழி விவசாயத்தினுடைய நன்மைகள் என்ன? குறைந்த செலவுல நிறைந்த மகசூல் அறுவடை செய்யலாம். நஞ்சில்லாத இயற்கை உணவு உற்பத்தி செய்யலாம். மனதிற்கு மகிழ்ச்சியூட்டும் பொழுதுபோக்காக பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்துடன் கூடிய அறிவு வளர்ச்சி பயிற்சியாக செயல்முறைப்படுத்தலாம். சத்துக்கள் விரயமாகாமல் பறித்தவுடன் சமைக்கலாம். சுற்றுச்சூழல், உணவு சங்கிலி, இயற்கை வேளாண்மை போன்ற நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம். எனவே விவசாயிகள், வேளாண் விதை உற்பத்தியாளர்கள் தங்களிடம் உள்ள விதைகளை அருகில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்திற்கு விதை மாதிரி ஒன்றுக்கு 80 ரூபா செலுத்தி விதையின் தரத்தை பரிசோதனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி.
0: அடுத்து இந்த எல்நினோ பாதிப்பால் கொதிக்கும் வெப்பம் தடமாறும் விவசாயம், இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். உலக அளவிய வானிலை மாற்றங்களில் மிக முக்கிய பங்காற்றும் எல்நினோ நிகழ்வு தற்போதைய சூழலில் சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் பெரும் கவலையை ஏற்படுத்தி வருகிறது. எல்நினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலவும் கடல் மேற்பரப்பு நீரின் வழக்கத்திற்கு மாறான வெப்ப மாறுதலே தான் இதற்கு காரணம். பருவமழையை மட்டும் பிரதானமாக நம்பியிருக்கும் இந்தியா துணை கண்டத்தில் விவசாய துறைக்கு எல்நினோ சவாலான காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாக மழை தள்ளி போகும்போது ஒட்டுமொத்த சாகுபடி சுழற்சியும் நிலை தடுமாறுகிறது. வழக்கமாக ஜூன் ஜூலை மாதங்களில் சுறுசுறுப்பாக நடைபெறும் சாகுபடி பணிகளை விதைப்பு நடவு போன்ற சாகுபடி பணிகள் போதிய நீர் இல்லாததால் இந்த ஆண்டு சாகுபடி தள்ளி போய்விட்டதாக தரவுகள் உள்ளன. ஒரு சில இடங்களில் போர்வெல் தண்ணியை வைத்து நட்ட பயிர்கள் அவற்றின் வளர்ச்சி பருவங்களில் நீரின்றி கருகி விடும் நிலை தான் எங்கும் உள்ளது. இதனால்தான் மகசூல் பெரும் வீழ்ச்சியாக இருக்கிறது. நெருக்கடியான இக்கால கட்டத்தில் விவசாயத்தை எவ்வாறாவது காப்பாற்றி விட வேண்டும் என்ற நோக்கில் விவசாயிகளுடைய முதலீட்டு செலவு பன்மடங்கு உயர்கிறது. கூடுதலாக மின்சார செலவு, உர செலவும் அதிகரித்து வருகின்றன. இதனால் உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்ற பழமொழிதான் ஞாபகத்துக்கு வருகின்றன. நாட்டின் உணவு பணவீக்கம் அதிகரித்து நுகர்வோரை நாட்டின் பொருளாதார தரத்தையும் நேரடியாக பாதிக்கும். வறண்ட வெப்பநிலையில பூச்சிகள் பெருக்கம் அதிகமாவதுடன் அதனை கட்டுப்படுத்த அதிக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இது மட்டுமா, வெப்ப தாக்கத்தால் கால்நடைகளின் உடல் ரீதியான பாதிப்பும் ஏற்படுவதுடன் பால் உற்பத்தியும் கணிசமாக குறைகிறது. இதனை முற்றிலும் தடுக்க முடியாவிட்டாலும் முறையான திட்டமிடல் மூலம் இதனுடைய தாக்கத்தை குறைக்க முடியும். பாரம்பரிய நீர் மேலாண்மை முறைக்கு பதிலாக சொட்டு நீர், தெளிப்பு நீர் பாசன முறைகளை கையாளணும். அதிக நீர் தேவை உள்ள நெல், கரும்பு பதிலாக வறட்சியில் விளையும் சிறுதானியங்கள் பயிர் வகைகளை பயிர் சுழற்சியாக பயிரிட வேண்டும். விதைகளை விதைநேர்த்தி கடினப்படுத்துதல், வறட்சியை எதிர்கொள்ளும் தொழில்நுட்பங்களை கையாளணும். அடுத்து, நீர் வளம் நாளுக்கு நாள் குறைந்து வரும் தற்போதைய சூழலில் கிடைக்கக்கூடிய நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது காலத்தின் அவசியமாகியுள்ளது. இந்நிலையில சொட்டு நீர் பாசன முறை நீர் பயன்பாட்டு திறனை அதிகரித்து பயிர்களுக்கு தேவையான அளவு நீரை நேரடியாக வேர்பகுதிக்கு வழங்கும் சிறந்த நவீன பாசன முறையாகும். இம்முறையை பயன்படுத்துவதன் மூலம் நீர் சேமிப்பு மட்டுமல்லாமல் உரங்களினுடைய பயன்பாட்டு திறன் உயர்ந்து மகசூலுக்கு கணிசமாக அதிகரிக்கிறது. இந்த மாதிரி சொட்டு நீர் போடுறதுனால என்ன பயன்? பயிர்

0: உங்களுக்கு தேவையான அளவு நீர் மட்டுமே வழங்கப்படுகிறது. நீர் நேரடியாக வேர்பகுதிக்கு செல்வதால் ஆவியாதல் மற்றும் ஓட்ட இழப்பு குறைகிறது. நீருடன் சேர்த்து உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு மருந்துகளை வழங்க முடியும். அனைத்து வகை மண்ணிலும் பயன்படுத்தலாம். சரியான நிலங்கள் மற்றும் மணற்பாங்கான மண்ணிலும் சிறப்பாக செயல்படுகிறது. நீர் பற்றாக்குறை அதிகரித்து வருகின்ற சூழலில் ஒவ்வொரு துளி நிறையும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவது அவசியமாகும். சொட்டு பாசன நீர் முறையில் உரம் மற்றும் தொழிலாளர்கள் செலவுகளை கணிசமாக குறைத்து பயிர்களின் வளர்ச்சியும் மகசூலையும் அதிகரிக்கும் தொழில் ஆகும். எனவே விவசாயிகள் தங்கள் நிலத்தில தன்மை மற்றும் பயிர்களுக்கு ஏற்றவாறு சொட்டுநீர் பாசன முறைகளை அமைத்து பயன்படுத்துவதன் மூலம் நிலையான வேளாண்மையும் அதிக உற்பத்தியையும் உயர்ந்த வருமானத்தையும் பெறலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: மேலே இன்று காலை 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி கேட்கலாம். இன்றைய மழலையாக நம்மோடு இணைய உள்ளார் எம். ரிஷ்வந்த். ஏழு மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர் கேட்கலாம். மண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே இந்த மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தப் புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம் ஸ்டால்ஸ் கொடுக்கறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா

0: உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலை துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாத்திக்கலாம். திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து பிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கிறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
1: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக அரசு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சினைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞானசபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார். ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில்

முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பலுத்தூக்குதலில் ஆடவர் 110 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் வட்டியறிதலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும். மலையாளமில் இன்றைய மலையாள மினிஷன் நம்ம இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கருப்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை எம் ரிஸ்வந்த். வணக்கம் ரிஸ்வந்த்.
4: வணக்கம் சார்.
3: ரிஸ்வந்த் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: நல்லா இருக்கீங்க. கையில பென்சிலோட வந்திருக்கீங்க. எப்பயுமே பென்சில் வச்சிருப்பீங்களா?
4: எஸ் சார்.
3: பென்சில் வச்சு என்ன பண்றீங்க?
4: எழுதுங்க சார்.
3: என்ன எழுதுறீங்க? அப்படி தினந்தோறும்
4: ஏபிசிடி
3: ஏபிசிடி இருக்கீங்க. சரி, காலையில் வந்தவொடனே இந்த லோ லெவல் போர்டுலாம் இருக்குது இல்லை, சின்ன சின்னதாக குட்டியா, இந்த போர்டில் என்ன பண்ணுறீங்க?
4: எழுந்துவோம். ஏபிசிடி ரைம்ஸு.
3: ஓ, எல்லாம் எழுதுறீங்க. ஆமாம்மா, பார்த்துருக்கேன். ஆளாளுக்கு பிடிச்ச ரைம்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கீங்க. சரி, ரிஸ்வந்த் எத்தனை படிக்கீங்க?
4: ரெண்டாவது.
3: ரெண்டாவது படிக்கிறீங்களா? மொட்டை போடுறீங்க. எந்த கோயில் போய் மொட்டை போட்டீங்க?
4: மோட்டூர்.
3: சரி, இருக்கட்டும். ரிஸ்வந்துக்கு என்ன தெரியும்?
4: பாட்டு.
3: நீங்கள் பாடுங்க சத்தமாக.
4: கல்லு கட்ட கல்லு கட்ட யாவே அவளை.

0: ஜாலியாக சொந்த குழந்தை அழுதனால் நான் சொந்தேன். குழந்தையே குழந்தையே யாருந்த எறும்பே காய்ச்சிச்சு நான் இருந்த எறும்பே எறும்பே கடிச்ச புந்துக்குள்ள கையிட்ட நான் சும்மா குணா.
1: ஓ அப்படி நல்ல பாட்டை பாட்டிங்க பெரிய பாட்டு. சரி மொட்டை அடிச்சிங்கல்ல, மொட்டை அடித்த உடனே என்ன போட்டிங்க மக்களுக்கு?
0: கறி சோறு
1: நல்லா லெக் பீஸ்னால் கடிச்சு தின்னிங்களா?
0: எஸ் சார்.
1: அப்போ பயங்கரமாக நல்லா இருப்பீங்களாட்டுது. சரி ரிஷ்வந்த் அடுத்த பாட்டு சொல்லுங்கள்.
0: கொள்ளுக்கட்டை தான் தெரியும்.
1: ஓ கொள்ளுக்கட்டை மட்டும் தான் தெரியுமா? சரி இப்போ தானே ஸ்கூல் வந்தீங்களே, சரி பரவாயில்ல விடுங்க, அடுத்த வாரத்தில் எல்லா பாட்டும் மறுப்பணம் பண்ணிக்கலாம். சரி இங்கே பாருங்கள், வகுப்பறை இருக்குதுல்ல, வகுப்பறை சுவரில் நிறைய வரைஞ்சி வச்சுருங்க. வகுப்பறை சுவரே பாடம் நடத்துகிற மாதிரி என்னென்னலாம் இருக்குது இங்கே?
0: வடிங்கள், விழுங்குங்க, முயல்குட்டி, மான்.
1: ஓ இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். சரி இருக்கட்டுங்க ரிஷ்வந்த், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கள, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையனாக இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ண ஆசைப்பட்றீங்க?
0: போலீஸு.
1: போலீஸாக என்ன பண்ண போகிறீங்க?
0: திறங்களை பிடிக்குவோம்.

0: திருடங்களை பிடிக்கிறீங்க, ஏன் திருடங்களை பிடிக்கிறீங்க?
1: கல் அடிக்கிறதுனால.
0: நகையெல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க, பணத்தை திருடிட்டு போயிடுறாங்க, அதனால் அவன் நல்வழிப்படுத்துறதுக்கு ஜெயிலுக்குள்ளே போட்டு திருத்துறீங்களா?
1: எஸ் சார்.
0: சரிங்க ரிஸ்வன், நீங்கள்

0: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம்.
1: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று ஜூலை 31,
4: சுதந்திர போராட்ட வீரர்.
5: 100 வெவ்வேறு விதமான கேள்விகள், சந்தேகங்களுக்கு தக்க பதில் தருகின்ற சதாவதானி சாதனையை நிகழ்த்தி காட்டினார்.
4: நாஞ்சில் நாட்டு கோட்டாறு பகுதியில் பிறந்த
5: தமிழகத்தின் முதல் சதாவதானி செய்கு தம்பி பாவலர் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1874. இந்திய கார்ட்டூன் வரைவாளர்.
5: குழந்தைகளுக்கான புத்தகங்கள், ஓவியங்கள், கதைகள் ஆகியவற்றை படைத்துள்ளார். சங்கர்ஸ் வீக்லி எனும் ஆங்கில இதழை துவங்கினார்.
4: பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார்.
5: கேரள மாநிலம் காயம்குளத்தில் பிறந்த கேசவ சங்கர் பிள்ளை பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1902.
5: ஹாரி பாட்டர் என்றதுமே ஹாரியும் அவனது நண்பர்களும் மேஜிக் துடைப்பத்தில் பறப்பதும் தான் நம் நினைவுக்கு வரும்.
4: சிறுவர்களை மட்டுமல்ல பெரியவர்களையும் ஈர்த்த உலக அளவில் பிரபலமான ஹாரி பாட்டர் கதையை எழுதியவர்.
5: இவரது ஹாரி பாட்டர் ஆங்கில நாவல் அடுத்தடுத்த புத்தகங்கள் மக்களிடையே பிரபலமாகி விற்பனையில் புதிய சாதனையை படைத்தது.
4: 65 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு விருதுகள் பல வாங்கிய ஹாரி பாட்டர் நாவலின் நாவல் ஆசிரியர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜே கே ரவுலிங் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1965.
4: இவரது பெயரை கேட்டாலே கொங்கு பாஷையில் நக்கலும் நையாண்டியுமாக சமகால அரசியலை கிண்டலும் கேலியுமாக சொல்லும் பாங்கும் நம் நினைவில் வரும்.
5: எளிமையான கதை, சுவாரஸ்யமான திரைக்கதை, உணர்வு பூர்வமான காட்சிகள் என்று தனது இயக்குனர் பயணத்தை மிக தெளிவாக புரிதலுடன் தொடங்கினார்.
6: நீங்க கனா சொல்லி
7: போயிருக்கீங்களா?
6: அதோட பெரிய எழுத்து காட்டு, இது என்ன? அதையும் தெரியலா? இவ்வளவு பெரிய ஏங்கர் எழுத்து சார், அதை காட்டி கேக்குறாரு, அதுவும் தெரியலா?
4: கோவை மாவட்டம் சூலூரில் பிறந்த இயக்குனர் மணிவண்ணன் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1953.
4: வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து தனது இறுதி மூச்சு வரை அடிபணியாமல் அவர்களை எதிர்த்து போராடியவர்.
5: பல்வேறு போர் யுக்திகளை தனது படைகளுக்கு கற்றுத்தந்தார்.

0: மைசூர் மன்னன் திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து 3 முறை வெற்றி கண்ட தேரன் சின்னமலை நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1805.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
4: இச்சலுகை August 1, 2, 3 3 நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
5: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
6: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTech எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
10: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
11: என்ன சார், காலையில தான் கண்ணு ஆபரேஷனுக்கு 10 லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
12: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
10: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
13: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு மன்னனுடைய தோட்டத்தில் மாங்கனிகள் பழுத்து அப்படியே ரம்மியமாக காட்சி கொடுத்து கொண்டிருந்தது. அதை வேடிக்கை பார்ப்பதற்காக, அப்படியே உலாவுவதற்காக மன்னன் அங்கு போனார். அந்த நேரம் என்று பார்த்து ஒரு திருடன் அந்த மாங்கனியை பறிப்பதற்காக கல்லை எடுத்து வீசினான். அது சரியாக வந்து மன்னருடைய நெற்றியிலே விழுந்து, விழுந்த இடத்தில் ஒரு பெரிய மாம்பழம் போல அப்படியே அந்த பகுதி ஊதி கொண்டது. உடனே அவன் கைது செய்யப்படுகிறான். அந்த திருடன் அவனை சபையில் நிறுத்துகிறார்கள். மன்னருக்கோ கோபமோ கோபம், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசிக்கிறார். ஆனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிடத்தில், இவனுக்கு தண்டனை கொடுக்கிற பொறுப்பை உங்களிடத்தில் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார் மன்னன். ஒரு அமைச்சரை கேட்கிறார் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று. இவன் திருடி இருக்கிறான், அதுவே பெரும் பாவம். போதாத குறைக்கு மன்னன் அரண்மனையிலே இருக்கிற கனிகளை திருடியிருக்கிறான், இவனுக்கு 4 சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறார் அமைச்சர். சரி, மற்றொரு அமைச்சரை பார்க்கிறார். அவர் சொல்கிறார், இவன் உங்கள் நெத்தியிலே மாங்கனி அளவுக்கு, நெற்றி வீங்குகிற அளவுக்கு இவன் கல்லால் அடித்திருக்கிறான், இது ராஜ துரோகம், கொலை முயற்சி, இதற்கு 14 அவனுக்கு சிறை காவல் தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறார் அந்த அமைச்சர். மற்றொரு அமைச்சரை பார்க்கிறார் மன்னன், இது எதிர்நாட்டு சதி, உங்களை கொல்வதற்கு ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது, எனவே இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறார் மற்றொரு அமைச்சர். அப்போது என்று பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு துறவி வருகிறார். மன்னனுக்கு என்ன செய்வது என்று யோசனை. ஒவ்வொரு மந்திரிகளும் ஒவ்வொரு ஆலோசனை வழங்குகிறார்களே, என்ன செய்யலாம் என்று யோசித்துவிட்டு அந்த துறவி இடத்திலே நடந்ததை சொல்லி இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்கிறார் மன்னன். அதற்கு அந்த துறவி சொன்னார், இவனுக்கு உன் நெற்றியில் எந்த அளவுக்கு வீங்கி இருக்கிறதோ அந்த அளவை எடுத்து, அந்த அளவு இவனுக்கு தங்கம் பரிசாக கொடு என்று சொல்கிறார் அந்த துறவி. எல்லோருக்கும் வியப்பாகிவிட்டது. மன்னனும் அந்த துறவியை பார்த்து, என்ன இப்படி சொல்கிறீர்கள், அவன் என்னை தாக்கியிருக்கிறான், கல்லால் அடித்திருக்கிறான்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம்

0: அவனுக்கு தங்கத்தை பரிசாக கொடுப்பதா என்று வியப்போடு கேட்கிறார் மன்னன். அப்போது அந்த துறவி சொன்னாராம், மரம் என்பது ஒரு அக்ரிணை. அந்த மரத்தின் மீது ஒருவன் கல்லை வீசினால் அந்த மரம் கல்லை வீசுகிறவனுக்கு கனியை கொடுக்கிறது. நீயோ உயர்தினை, மனிதன், வெறும் மனிதன் மட்டுமல்ல மன்னன். உன் மீது கல்லை வீசினால் நீ தங்கத்தை அல்லவா கொடுக்க வேண்டும். இதுதானே பண்பு என்று சொல்கிறார் அந்த துறவி. மன்னன் அப்படியே சிலிர்த்து போய் நிற்கிறான். ஒரு மரம் தன்னை தாக்குகிறவனுக்கு, கல்லால் அடிக்கிறவனுக்கு இனிப்பான கனியை கொடுக்கிறது. ஒரு மனிதன் அப்படி கொடுத்தால் என்ன தவறு என்று அந்த துறவி கேட்டான். நாம் ஒரு பிரச்சனையை சிந்திக்கிற போது இப்படி சிந்திக்க வேண்டும், நமக்கு தீங்கு செய்தவனுக்கு கூட நன்மை செய்ய வேண்டும். இதைதான் வள்ளுவன் என்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்னான நன்னையும் செய்துவிடல் என்று சொல்கிறார். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நேர்களே, இன்று காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே கிட்டலாம். 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக.
5: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மின்சாரம், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்

0: பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 ஆண்டுக்குள் மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், 2019 ஆண்டு மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1,23,00,000 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர் நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை
0: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
3: பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வு பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பாக்கப்படுது. இது போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
4: என்னோட நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூத் இளைஞர்களோட திறமையும், அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார்

0: கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்தி நகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எப்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மகாநதி நீர்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25. கேட்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி
5: மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: குழந்தைகளுக்கான பால் பற்கள் பராமரிப்பு மற்றும் செயற்கை பல் பொருத்துதல் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
9: குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணனா மோஸ்ட்லி இட் வில் பி கன்சர்வேட்டிவ். மினிமலாக என்ன பண்ண முடியும், ஏன்னா க்ரோத்லாம் இருக்குது, நம்ம எதுவுமே ஃபாரின் பாடியெல்லாம் உள்ளே வைக்கிறதுலாம் வந்து

0: அட்வைசபிள் கிடையாது. ஸோ இட் வில் பி வெரி மினிமலிஸ்டிக் அண்ட் லைக் கன்சர்வேட்டிவ் தான். கொஞ்சம் க்ரோத்லாம் இதாகி ஒரு 20-25 அந்த இதில் இருக்கும்போது வி வில் கோ ஃபார் அக்ரஸிவ் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி கொஞ்சம் 70க்கு மேலே 60-70க்கு மேலே இருந்தாலும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் இருக்கும் அவங்க வேணால், பிகாஸ் ஒன்று அவங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பெக்டன்சி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க எப்படி கம்ஃபர்டபுளாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறதோட அவங்களுக்கு இருக்கிறத வந்து அவங்களுக்கு சி நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ மிடில் ஏஜில் இருக்கிறவங்களை மட்டும் வி வில் டூ தி ட்ரீட்மெண்ட் ஃபார் தம், அந்த ஃபுல் கொஞ்சம் அக்ரஸிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு நிறைய நாள் இருக்கணும், அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணுவோம். அண்ட் பேஷண்ட்ஸ் ஆல்சோ தே கோஆப்ரேட் அலாட் பிகாஸ் வி நீட் தட். அவங்க கோஆப்ரேட் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து, ஸோ வி டூ தி கவுன்சிலிங், இதெல்லாம் தான் இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்காது. சில பேர் என்ன நினச்சிடுவானா, திருப்பியும் பண்ணி முடிச்சவொடனே எல்லாமே பழைய மாதிரி ஆகிடும், அப்படிலாம் கிடையாது. டெஃபினட்டாக தேர் வில் பி, கடவுள் கொடுத்ததே வி ஹவ் லாஸ்ட் இட், இப்போ நம்ம வந்து ஒன்று வைக்கிறோம் அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாமே நீங்கள் திருப்பி பண்ணிட முடியுன்ற ப்ராமிஸ்லாம் பண்ணாமல் ஓரளவுக்கு பெட்டராக ஆகுன்றதை மட்டும் சொல்லி அதை வந்து வி ஹாவ் டு கவுன்சில் இட். அந்த பேஷண்ட்டோட மென்டாலிட்டியை பார்த்து கவுன்சில் பண்ணி அதுக்கப்புறம் தான். நிறைய பேருக்கு பால் பல் உழாது, பால் பல் உழாமல் புது பல் எல்லாம் உள்ளே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து சில பேர் வந்து அதில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, எந்த வழியும் இருக்காது, அவங்களெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருவோம். இப்போது சில பேர் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஏன்னா அந்த பல்லாம் தேஞ்சி போயிடும், சாப்பிடவே முடியலனா அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக எல்லா பல்லும் இருக்கும். ஸோ அப்போ இந்த பல்லெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பல்லெல்லாம் வெளில வர இன்ட்ரூஸ் பண்ணுவோம் ஆர்த்தோடான்டிக்ஸ் மூலியமாக, ஒயர் கட்டி அந்த கிளிப்பு போடுவாங்க தெரியுமா, கிளிப்பு போட்டு அது எல்லாத்தையும் வெளில எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவோம். சில பேருக்கு அந்த மாதிரி பல்லு உள்ளே இருக்கிறதுனால சிஸ்ட் ஃபார்ம் ஆகும், அந்த எலும்பு அரிக்கும், ஸோ அந்த நேரத்தில் இம்மிடியட்டாக அந்த வந்து பல்லை எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ரீடைன்டு டெசிடியோஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நிறையா பல் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ வந்து என்னென்னா, நம்மளோட சாப்பிட்ற தன்மை ரொம்ப சாஃப்டாகிடுச்சு, ஒன்று கடித்து சாப்பிட மாட்டேங்கிறோம். ஒன்றும் இல்லை, கரும்பு எவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் அந்த பல்லால் நம்ம எடுத்து சாப்பிடுவோம், அதெல்லாம் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, இப்போ 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் பண்ணுது, இப்போல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஒரு ஒரு பல்லுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறோம், ரொம்ப சாஃப்ட். வெள்ளி பிஸா, பன், பர்கர் தான் இப்போ. ஓகேவா, இப்போ நம்ம முன்னாடி ஜங்க்னா நம்ம என்ன சாப்பிடுவோம், இப்போ ஜங்க்னா என்ன சாப்பிடும், இதெல்லாம் முன்னாடி நம்ம ஜங்க்லாம் பாருங்க எப்படி இருந்தோம், முறுக்கு சீடை தட்டைன்னு இருந்து, அதெல்லாம் இல்லை இப்போ. இப்போ யார் என்ன குழந்தை முறுக்கு சீடை தான் சாப்பிடுது, அது என்னமோ தொடவே கூடாதுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ, அதெல்லாம் யாரும் வீட்டில் வச்சா கூட சாப்பிட்றது கிடையாது. ஸோ நம்மளோட நார்மல் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது, நம்மளோட காய்கறிகள், அப்பளம், அதெல்லாம், ஸோ அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பல்லுக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாலே அது தானாக ஷெட் ஆகும் நிறைய இடத்துல. அண்ட் ஒன்றும் இருக்காலும் சிண்ட்ரோம்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரீட்டைன் ஆகிற சிண்ட்ரோம்ஸ், இதெல்லாம் தான் ரீசன்ஸ். பட் எவ்ரி திங் கேன் பி கரெக்டட். சரி, ரெண்டு விதம் இருக்குது. ஓகேவா, என்னென்னா, இப்போ ஒரு பல் இல்லைன்னா அதை கட்டுறதுக்கு பக்கத்து ரெண்டு பல்லுலேருந்து சப்போர்ட் எடுத்து கட்டுறது ஒரு விதம். இதுக்கு ஒரு கேப்பு, இதுக்கு ஒரு கேப்பு, இதுக்கு நல்ல வந்து பிரிட்ஜ் கட்டும், அது பேர் பிரிட்ஜ் சொல்லுவோம். ஸோ ஒரு பல் இருக்க வேண்டிய இடத்துல மூணு பல் கட்டும். ஓகே, இதையும் சின்னது பண்ணிட்டு, இதையும் சின்னது பண்ணிட்டு அப்படியே அது மேலே உக்காடுற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு பல் வந்துடும். ஒன்று ஒன்று இந்த பக்கத்து பல்லெல்லாம் தொடக்கூடாதுன்னா இம்ப்ளான்ட்னு ஒன்று இருக்குது, அது வந்து இந்த ஸ்க்ரூ நேராக எலும்புக்குள்ளே அந்த பல்லோட வேர் இருந்ததுல அந்த இடத்துல இந்த இம்ப்ளான்ட்டை வச்சிடும், வச்சு அதுக்கு மேலே க்ரௌன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டு தான். இப்போ சுத்தமாக பல்லே இல்லாமல் இருக்காங்க பாருங்க, வாயில் பல்லே இல்லாமல், அவங்களுக்குலாம் வந்து இம்ப்ளான்ட் இஸ் அ சாய்ஸ், எடுத்து மாட்டுற மாதிரி பல் செட் பண்ணுவோம். அது இல்லைனா ஒன்று ஒன்று ஃபிக்ஸ்டாக பண்ணுறதுக்கு இம்ப்ளான்ட்னு ஒரு சாய்ஸ் இருக்குது. இப்போ அந்த இம்ப்ளான்ட் சாய்ஸ்லேயே வி ஹவ் ஆல்சோ ப்ராட் இன் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட்ஸ். சில பேருக்கு வந்து இம்ப்ளான்ட்டும் போட முடியாது, எலும்பு அரிச்சு போயிருக்கும், சின்னதாக இருக்கும், அந்த இம்ப்ளான்ட் போடுறதுக்கு 10 மில்லிமீட்டர்ஸ் தேவை, அந்த இதுவும் இருக்காது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 தேவை, அந்த போனே இருக்காது, ஒரு 1 மில்லிமீட்டர் போன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட்னு ஒன்று ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதை யூஸ் பண்ணும். ஸோ எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து ஃபிக்ஸ்டாக வந்து பண்ண முடியும், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தே கோ ஃபார் திஸ் இம்ப்ளான்ஸ் அண்ட் அதுதான் இந்த எடுத்து மாட்டுற மாதிரி பல் செட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ.
1: இதுவரை குழந்தைகளுக்கான பால் பற்கள் பராமரிப்பு மற்றும் செயற்கை பல் பொருத்துதல் குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒவ்வொரு காலை பொழுதுமே ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இன்று உங்களின் சிறந்த நாளாக அமையட்டும். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி 17 வரை. இன்னைக்கு சந்தோஷ சாரலுடைய பொது அறிவு கேள்வி: ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார்? இன்னைக்கான கேள்வி: ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்கோம். சந்தோஷ சாரல்ல ஒழிக்க வருகிறது முதல் பாடல் வீரா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில்.

0: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
1: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
0: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம்: தக்காளி 14 ரூபாய், கத்தரி 30 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 34 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 102 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 88 ரூபாய், எலுமிச்சை பழம் 120 ரூபாய். இவையாவும் கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
5: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
7: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
6: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
8: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சந்தோஷ சாரல் அடுத்ததாக பொற்காலம் திரைப்படத்திற்காக தேவா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் சுஜாதா மோகன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
4: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
5: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
4: இச்சலுகை ஆகஸ்ட் 1, 2, 3 3 நாட்கள் மட்டும்.
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற

0: முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
4: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
5: சந்தச சாரலுடைய இன்னைக்கான பொதறிவு கேள்விக்கான விடை, ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார்னு சொல்லி கேட்டிருந்தோம். யாரும் அனாஹத் சிங். இவங்க தான் வந்து ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில வெற்றி பெற்ற முதல் இந்தியர்.
6: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
7: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
8: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: நிறைவு பாடல் மனசெல்லாம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகளில் ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்கம் குரல்களில்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று July 31. வழக்கமாக ஏதேனும் ஓர் அறிஞரின் அல்லது வாழ்ந்து மறைந்த வரலாற்று நாயகரின் பிறந்த நாளாகவோ நினைவு நாளாகவோ இந்த வரிசையில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, இன்று ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் அநீதி கொடுமைக்கு தன் உயிரை அர்ப்பணித்த ஒரு தியாகியின் நினைவு நாளாக இன்று கொள்ளத்தக்க நிலையில் நாம் இருக்கிறோம். இந்தியா விடுதலை பற்றி 75 ஆண்டு காலம் தொடங்குகிற இந்த வேளையில் பெயரளவிலும் ஓரளவு குறிப்பாகவும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று நாயகர்களை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவது கூட நாம் செய்ய வேண்டிய இந்தியமையாத கடமை என்றே தோன்றுகிறது. கொங்கு மண்டலத்தில் பிறந்து தமிழகத்தில் குறிவைத்து ஆயுதங்களையும் படை வீரர்களையும் கொண்டு வந்து நிரப்பி தன் ஆட்சிக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பாய் இறங்கிய ஆங்கில ஏகாதிபத்தியத்தை தன்னால் இயன்ற வரையிலும் மட்டுமல்ல இறுதி காலம் வரையிலும் எதிர்த்து நிற்பதையே குறிக்கோளாக கொண்ட வரலாற்று தலைவர்களில் ஒருவராக திகழ்கிறவர்தான் தீரன் சின்னமலை. கொங்கு மண்ணில் ஈரோடு நகருக்கு அருகிலுள்ள நொய்யலாற்றின் தென்கரையில் இருந்த ஆனூர் கோட்டையை சார்ந்த அந்த பேர் அறிஞரும் வீரருமாக திகழ்ந்த சின்னமலை இளம்பருவத்திலிருந்தே ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டவர். திப்பு சுல்தானோடு சேர்ந்து தன் எதிரிகளை வெல்லுவதற்கு தீவிரமாக முயன்ற அவரை எப்படியேனும் மறைமுகமாகவோ அல்லது வஞ்சித்தோ கொல்ல வேண்டும் என்கிற நிலையில் ஆங்கில ஏகாதிபத்தியம் திட்டமிடுகிறது. படைகொண்டு வெல்ல முடியாத அந்த பெரிய வீரனை தந்திரத்தால் கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த நிலையில் அந்த சின்னமலையின் சமையற்காரராக இருக்கின்ற நல்லான் என்பவரை துணை கொண்டு ஆங்கில ஏகாதிபத்தியம் ஒரு நாடகம் ஆடுகிறது. தீரன் சின்னமலை தனது தம்பி மற்றும் படைவீரர்களுடன் தம் போர் கருவிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு எப்படி பயன்படுத்துவது என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில் மதிய பொழுது வருகிறது. அவர்கள் உணவருந்து அழைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் சமையல்காரன் நல்லான் சொல்கிறான், ஐயா, கைகளெல்லாம் மருந்து

0: கோவில்கள் இருக்கின்றன, கை கழுவி கொண்டு வாருங்கள், கை கழுவும் போது துப்பாக்கிகளை எல்லாம் கீழே வையுங்கள், போகும்போது எடுத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை வார்த்தை கூற அந்த வார்த்தையை நம்பி அவர்கள் கைவசம் வைத்திருக்கும் ஆயுதங்களை கீழே வைத்து விட்டு உணவருத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து வீட்டிற்கு முன்னிருந்த ஒரு பெட்டியை நல்லான் தள்ள பெட்டி கடியில் இருந்த சுரங்கப்பாதை வழியாக வெளியே வந்த ஆங்கிலேய படை வீரர்கள் சின்னமலையையும் அவரது சகோதரர்களையும் சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள். ஆங்கிலேயர்களின் பிச்சை காசுக்கும் அற்ப பதவிக்கும் ஆசைப்பட்டு விலை போன அந்த துரோகியின் செயலால் நிராயுதவாணியாக ஆங்கிலேயர்களிடம் சிக்கிய தீரன் சின்னமலை சகோதரர்கள் சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அங்கே விசாரணை நடக்கிறது. உயிரை பற்றி உங்களுக்கு பயம் இருந்தால் தூக்கு தண்டனையை தள்ளி போட சொல்லி கோரிக்கை விடுக்கலாம், அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நீதிபதி சொன்னபோது கொஞ்சமும் அஞ்சாமல் அந்த வீரன் சொன்ன வாக்கியம், உயிரை பற்றிய பயமா? எமக்கு ஒருபோதும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை மட்டும் உள்ளது. இப்போது எனக்கு 50 வயதாகிறது. என்னுடைய 50வது வயது முடிவதற்குள் இந்த பகுதியில் இருந்து ஆங்கிலேயர்களை அறவே ஒழித்து என் தாய் மண்ணை விடுதலை மண்ணாக ஆக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தோம், அது முடியவில்லை என்று வருத்தப்பட்ட சின்னமலை, இறுதியாக என்ன சொல்லுகிறீர்கள் என்று நீதிபதி கேட்க, எங்கள் கனவை நனவாக்க எவனாவது ஒருவன் தோன்றுவான், அவன் இந்த நாட்டை மீட்பான், அதுவரையில் உங்கள் தீர்ப்புகள் நடக்கட்டும் என்று கர்ஜனை செய்தபடி தூக்கு கைத்து நெருங்கி போகிறார்கள். 1805 ஜூலை மாதம் இதே 31 நாள் தீரன் சின்னமலைக்கும் அவருடைய 3 சகோதரர்களுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டிய அந்த கணமே தம் கால்களுக்கு ஆதாரமாக இருந்த பலகையை தாங்களே உதைத்து தள்ளிவிட்டு வீர மண்ணிற்கு வெற்றி விளைய வேண்டும் என்கிற நிலையில் உயிரை தியாகம் செய்த உன்னத வீரர்களாக அவர்கள் மாறி போகிறார்கள். வாழ்ந்தாலும் மறைந்தாலும் இருக்கின்ற வாழ்க்கையை தன் தாய் நாட்டிற்காக அர்ப்பணித்து வாழ்ந்த தீரன் சின்னமலையின் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். இதுபோல் இன்னும் அறியப்படாத வரலாற்று தலைவர்களின் பெருஞ்சிறப்பை, தியாகத்தின் வரலாற்றை எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கு தீரன் சின்னமலையின் நினைவு நாள் ஒரு முன் உதாரணமாக மாறுகிறது. எனவே தேசத்தின் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிற இன்று நன்று என்கிற நிலையில் என்றும் மறவாமல் உயிர் தியாகம் செய்த அந்த தியாக பெரும் சீலர்களை நினைவில் கொள்ளுவது அவர்களுக்கு நாம் செலுத்துகிற வீர வணக்கமும் அஞ்சலியும் ஆகும்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நெகிழி தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 150 கனஅடியாக உள்ளது. பொன்னியின் புதுப்புனல், இது அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி. எஃப்எம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க, எஃப்எம்ல எனக்கு பிடிச்ச ஒரு பாடலை நான் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் சரி, இப்போ சமீபமாக தாங்க எஃப்எம் டியூன் பண்ணி கேட்டுட்ருக்கோம், ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. எனக்கு

0: பிடிச்ச பாடல் நான் கேட்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். 0-43-42-24-40-30 இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பங்குபெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பரான 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை டைப் பண்ணி அனுப்பியும் உங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சியில கேட்கலாம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமாக பாடலை கேட்டிருக்காங்க. போச்சம்பள்ளி புளியம்பட்டியிலிருந்து முனிஷ் கேட்டிருக்காரு, வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக அவருக்காக ஒரு பாடல்.

0: ஆயிஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர், கவுன்சிலிங் கோட் 2706, கால் 9942955540.
0: நெகிழி இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் என்று கண்கள் பாதுகாப்பு குறித்த வழிமுறைகள் நேரலையில் பங்கேற்கிறார் ஜோதி லேசர் கண் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தர் அவர்கள். 10 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றை கேட்போம் கேட்கலாம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி தேர்பேட்டை அருள்மிகு முத்து காமாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம்.
5: 2633.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
4: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

நேரம் 8:20. பொனியின் புதுப்புனல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக தர்மபுரியிலிருந்து கவின் கேட்டிருக்காரு, தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்துக்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்.

0: போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
8: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
9: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புனல். நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமாக ஒடசல்பட்டி கூற்றோர் பகுதியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சரஸ்வதி அவங்க அசுரன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேரம் காலை 8:30. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்:
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுப முகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுப முகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இந்தியாவின் வடக்கு பகுதியில் மகிலாருப்யம் என்கின்ற நகரை அமரசக்தி என்கின்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 3 புதல்வர்கள். அந்த 3 புதல்வர்களும் பள்ளிக்கு செல்லவில்லை, கல்வி கற்கவில்லை. அவர்கள் விருப்பப்படி அலைந்து ஏறத்தாழ முட்டாளாகிவிட்டார்கள். இவர்களுக்கு எப்படி கல்வி கற்பிப்பது, என்ன செய்யலாம் என்று யோசித்த போது மந்திரிகள் எல்லாம் பயந்தார்கள். யாரை வைத்து சொல்லிக் கொடுப்பது? அப்போது ஒரு மந்திரி சொன்னார், இந்த ஊரிலே நன்கு கல்வி பயின்ற விஸ்வசர்மா என்று ஒருவர் இருக்கிறார். அவரிடத்திலே நம்மளுடைய இளவரசர்களை விட்டால் அவர் அவர்களுக்கு வேண்டிய கல்வியை தருவார் என்று சொன்னவுடன் அவரை வரவழைத்து என் மகன்களை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் மன்னன் சொன்னான். அந்த விஷ்ணுசர்மா ஐவகையான தந்திரங்கள் மூலமாக கதைகளாக உருவகித்து அந்த தந்திரங்களை அவற்றை மனிதர்களை காட்டிலும் மிருகங்களை வைத்து, இன்னைக்கு கார்ட்டூன் பார்க்கறதுல பிள்ளைங்க அது மாதிரி பேச வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த கதைகள் மூலமா செய்தியை சொல்றார். அப்படி சொல்லப்பட்ட கதைகள் தான் பஞ்சாந்திர கதைகள். அதில் இந்த கதைகளை கேட்கிறப்ப நமக்கு என்ன அப்படின்னா, புது புது கிளை கதைகள் அதில் உருவாகுது, காலங்காலமாக சேர்க்கப்பட்டது. எப்படி ஈசாப் நீதி கதைகள் சொல்லப்படுதோ, 1001 அரபு கதைகள் சொல்லப்படுதோ, அதுபோல இதில் இருக்கக்கூடிய கதைகள் அப்படித்தான். இப்போ இதை செய்யாத இதை செய்ய, அந்த வேலையை அவனை வச்சு ஏன்பா செஞ்ச அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதுக்கு ஏன் அவனை வச்சு செஞ்சா என்ன அப்படின்னு சில பேர் எதிர்கேள்வி கேட்பாங்க. அதுக்கு இந்த பாரு பஞ்சதந்திர கதையில் இப்படித்தான் வருது அப்படின்னு ஒரு கதையை எடுத்து சொல்லலாம். உதாரணமாக ஒரு அரசன், அவனுக்கு அவனோட தோட்டம் வச்சுருந்தான், நல்லா இருந்துச்சு அந்த தோட்டம். ஒரு நாள் சுற்றி பார்க்க போனால் அதில் வாடி போச்சு எல்லாம் செடிகளும். கோவம் வந்துருச்சு அவனுக்கு, என்னது ஏன் வாடி போயிருக்குன்னு கேட்டான். அவங்க உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றலை அப்படி இப்படி சொன்னாங்க. அவன் ஒரு குரங்கு வளர்த்துக்கிட்டு இருந்தான் அந்த அரசன். அந்த குரங்கு என்ன செய்யுமா, இவன் கூடவே போகுமா, அரசனுக்கு ஒன்றுன்னா உடனே பாஞ்சு அதை சரி பண்ணுவான். அப்போ யோசிச்சான் அரசன், இந்த குரங்கு இவ்வளவு விசுவாசமாக இருக்குது, பேசாமல் இந்த குரங்கையே தோட்டக்காரன் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய இதுகளெல்லாம் எடுத்துட்டு புதிய விதைகளை விதைக்க சொல்லி அந்த குரங்குகையில் அந்த

தோட்டத்தை ஒப்படைச்சிட்டு போயிட்டானா. ஒரு ஒரு மாதம் அவன் சுற்றுப்பயணமாக படையெடுப்போ முடிச்சுட்டு வர்றான். இப்போ நினச்சான், அந்த போட்ட விதைகள் பூத்திருக்கும், காய்த்திருக்கும், அல்லது பார்க்க ஒரு அழகான தோட்டமாக இருக்கும்னு வந்து பாடுறான். வந்தால் இவன் எப்படி கொடுத்துட்டு போனான்னா அதை காட்டில் மோசமாக கிடக்குது. எல்லாரும் கூப்பிட்டு கேட்டான், குரங்கு ஓடி போயிடுச்சா அப்படின்னு கேட்டான். இல்லை, அந்த இருக்குது வேலை பார்த்துக்கிட்டு பாருங்க அப்படின்னு. குரங்கு போய் பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. மன்னனுக்கு ஆச்சரியம் தாங்களே, இவ்வளோ நல்ல குரங்கு வேலை பார்க்குது, ஆனாலும் ஏன் ஒன்றும் வரல? அப்போ அந்த குரங்கு கூப்பிட்டு அதை வளர்க்குறவனையும் கூப்பிட்டு அதுகிட்ட கேளு அது என்னன்னு சொல்லி அவன் சைகையில் கேட்டிருக்கான். என்ன அப்படின்னா, என்னாச்சு

0: நாங்கள் இவ்வளோ நல்ல குரங்கு வேலை பார்க்குது, ஆனாலும் ஏன் ஒன்றும் வரல? அப்போ அந்த குரங்கு கூப்பிட்டு அதை வளர்க்குறவனையும் கூப்பிட்டு அதுகிட்ட கேளு அது என்னன்னு சொல்லி அவன் சைகையில் கேட்டிருக்கான். என்ன அப்படின்னா, என்னாச்சு ஏன் செடியெல்லாம் வாடி போச்சு? அப்போ அவன் சொல்லிருக்கான், ஒன்றும் இல்லை மகாராஜா, குரங்கு ரொம்ப கவனமாக தான் பார்த்துருக்கு, தினம் தண்ணி விட்டுருக்கு. ஆனால் என்ன செஞ்சிருக்கு, தண்ணி விட்ட அந்த விதை முளைச்சிருச்சா இல்லையான்னு ஒவ்வொரு நாளும் பிடிக்கி பார்த்துருக்கு. முதல் நாள் ஊண்டி வைக்கும், மறுநாள் முளைச்சிருக்கான்னு பார்க்கும், முளைக்கலன்னா திருப்பி ஊண்டிடும். இப்படியே ஒரு மாதம் செஞ்சதுனால ஒன்றும் வரல, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னானா. அரசன் தள்ளல் அடிச்சுக்கிட்டான், குரங்கை போய் வேலைக்கு போட்டோமே, அது புத்தியை காட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு. செடி வளர்ந்தா தானாக வந்துடும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது உரிய காலம் வர்றப்போது பூக்குங்கிறது காக்குங்கிறது அவ்வையார்னு சொல்கிறாங்க. அப்போ யாரை எதற்கு நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த கதை மூலமாக சொல்கிறாப்புல. நாம் நம்முடைய தேர்ந்தெடுக்கும் அறிவால் நம்முடைய வாழ்க்கையை தெளிவு செய்து கொள்ள வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நெகிழி இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். கண்கள் பாதுகாப்பு வழிமுறைகள் நேரலையில் நம்மோடு பங்கேற்கிறார் ஜோதி லேசர் கண் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தர் அவர்கள். கண் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து தான் பேச போறோம். இன்னைக்கு 9:05 வானல் வசந்தம் நிகழ்ச்சியில கண்கள் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்களும் கால் பண்ணி தெளிவு பெறலாம். 9:05 வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில்
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ்

0: போதும்.
1: பொன்னியின் புதுப்புநாள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலேருந்து பிரியா செந்தில்குமார், மாமன்னன் திரைப்படத்திலேருந்து அவங்க கேட்டுக்கூடிய அந்த பாடல்

0: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1, 2, 3 மூன்று நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: மனிதர்கள்ல சில பேர் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்றது உண்டு. இவங்களை பார்த்து நாம பித்து குழிம்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்களை பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான். உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது. வீடு, காரு, பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து 2 பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் 2 1 நினச்சிட

0: கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா. அவன்
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: நெல்லை இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். கண்கள் பாதுகாப்பு வழிமுறைகள். ஜோதி லேசர் கண் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் ஷாம்சுந்தர் அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.

திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: Viking Bunions and Briefs வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் பங்குபெற்று பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நேர்களை இன்று காலை 10:05 அருள்

0: தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சியில் தர்மபுரி தேர்பேட்டை அருள்மிகு முத்து காமாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொள்ளும் என்பார்கள். சொல்லின் மகத்துவம் அப்படிப்பட்டது. ராமனும் அனுமனும் சந்திக்கிற முதல் சந்திப்பு. அனுமனை பார்த்த மாத்திரத்தில் ராமன் அனுமனுக்கு தந்த பட்டம் யார்கொள் இச்சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வன் என்ற பட்டத்தை பார்த்த மாத்திரத்தில் அனுமனோடு பேசிய 1 நிமிட உரையாடலில் ராமபிரான் தந்த பட்டம். ஒரு கேள்வியை கேட்கிற போதே எந்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றோமோ அதற்கு அடுத்த கேள்வி கேட்காவண்ணம் எல்லா செய்திகளையும் நிரவல்படுத்தி நிறைவாக சுருக்கமாக தெளிவாக தருவது. அதைத்தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பார்கள். அது வியாபாரத்திற்கு தேவை, பொருளை சந்தைப்படுத்துவதற்கு தேவை, நிர்வாகத்துறைக்கு தேவை, அரசியல் துறைக்கு தேவை. தகவல் பரிமாற்றம் மிக முக்கியமான பங்களிக்கிறது வெற்றிக்கு. ராமன் சீதையை காண்பதற்கு அனுமனை தூது அனுப்புகிறான். அனுமன் சென்று சீதையை கண்டவுடன் அந்த செய்தியை ராமனுக்கு தெரிவிக்க வேண்டிய தருணம். தெரிவிக்கிற போது ராமனினுடைய மனநிலை இதய துடிப்பு உச்சத்தில் இருக்கிறது. அனுமன் என்ன சொல்லப் போகிறானோ என்று சீதையை கண்டு வந்த அனுமன் ராமனுக்கு அந்த செய்தியை சொல்லுகிற பக்குவம் இருக்கிறதே வரலாற்றில் மகத்துவம் வாய்ந்தது. இதைவிட சிறப்பாக எவராலும் சொல்ல முடியாது. ராமனினுடைய ஆர்வம், ஏக்கம், எண்ணம் இதையெல்லாம் 1 நொடிக்குள் மிக தெளிவாக ராமன் மகிழ்ச்சி அடையும் வண்ணம், தெளிவடையும் வண்ணம் அனுமன் சொல்கிறான். சீதையை கண்டவன் தருகிற செய்தி, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். இதற்குள் எவ்வளவு பெரிய பொருள் அடங்கியிருக்கு. கண்டேன் சீதையை, அவள் கற்பு நிறைந்தவளாய் இருக்கிறாள், என் கண்களால் கண்டேன். இவை அனைத்து செய்திகளையும் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்பதன் மூலம் தெளிவுபடுத்துகிறான். ராமனது உயிர் துடிப்பு உற்சாகம் அடைகிறது. இதனால்தான் ராமன் சீதையை கண்மன் கண்டு அறிவதற்கு முன்பே, சீதையை கண்டு தெளிந்து தெரிந்து வந்து சொல்வதற்கு முன்பே அனுமனுக்கு தந்த பட்டம் யார்கொள் இச்சொல்லின் செல்வன். அதை இப்போது மீண்டும் அனுமன் நிரூபித்துவிட்ட தருணம் இது. சீதையை கண்டறிந்து தெரிந்து அனுமன் ராமனுக்கு தெரிவித்த செய்தி. இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். திருக்குறள் தெளிவாய் சொல்லுகிறது, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஒரு சொல்லை சொல்ல வேண்டும், அந்த சொல்லை இன்னொரு சொல் வெல்ல முடியாத அளவிற்கு அந்த சொல் இனிமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும், உண்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு சொல்லை போட்டுவிட்டால் அந்த சொல்லுக்கு மாற்றுச் சொல் இல்லை என்ற நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். அப்படித்தான் எண்ணி பார்க்கிறோம் வரலாற்றில் எத்தனை மகத்தான பேரறிஞர்களின் சொற்பொழிவுகள்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நிகழ்ச்சிகளில் நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
8: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
9: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
10: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
11: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
12: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
11: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
12: தொடர்புக்கு 8985712345.

0: கண்ணோடு கண் இணை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்ற குறளுக்கு இணங்க, இருவரின் கண்களும் நேருக்கு நேர் ஒத்துப்போகும் கண்களே அத்தனையும் சொல்லிவிடும் வாய்ச்சொல் பேசாமல். அந்த வகையில் பார்வை அறிந்து செயல்படும் அளவுக்கு கண்கள் செயல்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் கண் பாதுகாப்பில் கவனிக்க வேண்டியவை என்ற தலைப்பில் கண் பாதுகாப்பு பற்றி நேரலையில் பங்கேற்கிறார் ஜோதி கண் லேசர் மருத்துவமனையின் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் சாம் சுந்தர் அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் கண் பாதுகாப்பு குறித்து உங்கள் சந்தேகங்களை தெளிவுபெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 043342 என்ற முன்னணிப்போடு 244030 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94868510 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 94862510 என்ற எண்ணிலும் அழைத்து பங்கு பெறலாம். சார் வணக்கம். சார்
1: வணக்கம்.
0: கண்கள் நம் உடலில் முக்கியமான உறுப்புகளில் ஒன்று. உலகத்தின் பார்வையை நம் கண்ணில் காண வைப்பது கண்கள் தான். அந்த வகையில் கண் பாதுகாப்பு அப்படின்னா என்னங்க சார்?
1: கண் பாதுகாப்பு என்றது இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க, கண்ணில் டஸ்ட் வரும், ஸோ ஒரு கண்ணாடி போட்டுக்கலாம். கண்ணில் வந்து ஏதோ ஒரு தூசி விழுந்துருச்சு அப்படின்னா தண்ணி வச்சு கழுவலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்போது வெல்டிங்லாம் வைப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கண்ணாடிகள் இருக்குது. அந்த யூவி ரேஸை வந்து ஃபில்டர் பண்ணி வர்ற மாதிரிலாம் பாதுகாப்பு கண்ணாடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்தந்த துறைக்கு சார்ந்தும் நம்ம கண்ணாடிகள் இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஆசிட் விழுந்துருச்சு திடீர்னு கண், இப்போ கண்ணில் வந்து நம்ம உடனடியாக கண்ணில் வந்து அது விழாத மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் பாதுகாப்பு. விழுந்ததுக்கப்புறம் நம்ம கண்ணில் வந்து தண்ணி போட்டு நல்லா கண்ணை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கண் டாக்டர்கிட்ட போகணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் பாதுகாப்பு கண்ணுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு அந்த
0: பாதுகாப்பே நாம தான் வந்து பயன்படுத்தி.
1: அதை தான் நான் சொல்ல வரேன், கரெக்டாக சொல்லிட்டீங்க.
0: சரிங்க சார், இப்போ பார்வை திறன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கண்ணினுடைய முக்கிய பகுதிகள்லாம் இருக்குங்க சார்?
1: கருவெளி இருக்குது, கருவெளிக்கு அப்புறம் லென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விழித்திரை இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்டிக் நர்வ் என்று சொல்லக்கூடிய பார்வை நரம்பு இருக்குது. இது எப்படி கேட்டிங்கன்னா, நாலு கண்ணாடி வரிசையாக நீங்கள் வச்சுருக்கீங்க, இங்கே லைட் அடிக்கிறீங்க, அங்கே போய் அந்த நாலு கண்ணாடியும் தாண்டி அந்த லைட்டை வந்து அங்கே போகணும்.

0: சரி.
1: ஸோ கருவிழி, லென்ஸ், விழித்திரை, ஆப்டிக் நர்வ், இது நாலுலேயும் பட்டு மூளைக்கு நம்ம போகணும். ஸோ இதுதான் அந்த கண்ணுடைய பகுதியில். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொண்டது.
0: சரிங்க சார. இந்த பாதுகாப்பு எல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்வை விஷன் வந்து இருக்குது இல்லைங்களா. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இமை. ஒரு செயலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா கண்ணு ஒரு கை கொண்டு போனோமா டக்குன்னு வந்து இமைகள் மூடும் இல்லைங்களா.
1: ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணிமை தான் இருக்கிறதுலே மெயின். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணு திறந்து வச்சுருக்கோன்னு வைங்க, கருவிழி வந்து ஏர் அட்மாஸ்பரிக் ஏருக்கு நம்ம காற்றுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. நீங்கள் 2 நிமிஷம் இப்படியே கண்ணு திறந்துகிட்டே இருங்க பார்க்கலாம், கண்ணிலேருந்து நல்லா தண்ணி வந்துடும், கண் எரிச்சல் வந்துடும், உறுத்தல் வந்துடும், சில பேருக்கு சிவப்பு கூட வந்துடும். ஸோ அந்த கண் இமையுடைய பாதுகாப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி இன்வாலண்ட்ரி ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் கண்ணை மூடி மூடி மூடி திறக்கிறது இல்லை, கவனிச்சு பாருங்கள், உங்களை அறியாமலே அதுவே வந்து
0: அதனுடைய வேலையை செய்து.
1: முக்கியமான விஷயம் என்ன, நம்ம வீடு மொழுகுவோம்ல, என்ன பண்ணுவோம், தண்ணி வச்சு நல்லா வந்து மொழுகுவோம். அப்போ யூனிஃபார்மாக அந்த தண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இல்லையா, அதைத்தான் முக்கியமாக அந்த கண் இமை செய்யுது. அந்த கண் இமை கண்ணில் சுரக்கக்கூடிய லாக்ரிமல் கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய கண்ணீரை முழுமையாக அந்த கருவிழி பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணி நமக்கு கண்ணுக்கு வந்து ஒரு அந்த ஒரு உயிரோட்டம் கொடுக்குது. ரெண்டாவது அந்த இமை, கண் இமையில் அந்த முடி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் பாருங்க, இப்படி மேலே இப்படி கர்வ்டாக இருக்கும், அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வர்றதெல்லாம் அவாய்ட் பண்ணு. இமையும் இது மட்டும் இருக்கலாமில்ல, அந்த முடி இல்லாமல் இருக்கலாமில்ல. ஸோ அந்த இமையும் ஒரு பாதுகாப்பு ஒரு அம்சம் தான்.
0: ஆண்டவன் படைப்பில்
1: படைப்பில் ஒரு சிறப்பு அம்சமே இதுதான்.
0: நிச்சயமாக கண் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து முக்கியமான விஷயம், ஒரு சில உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை வந்து கண் தான் கொடுக்குது இல்லைங்களா.
1: உயிருக்கு அடுத்து என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் அதான் சொல்லுவாங்க, கண் இல்லைன்னா எப்படி கண்ணை உயிரோடு வாழ்றது, இருந்து இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அப்படிம்பாங்க. ஸோ கண் வந்து உயிருக்கு அடுத்து ஒரு ஹார்ட்டுக்கோ ஒரு இதுக்கோ அடுத்து வந்து கண்ணை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான உறுப்பாக கருதப்படுது.
0: முக்கியமான உறுப்பாக வந்து கருதப்படுதுங்க சார். ஆனால் வந்து நாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அவேர்னஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேர்லெஸாக நிறைய விஷயங்கள் வந்து கண்ணில் வந்து செஞ்சுட்டு வருவோம் சரிங்களா. ஒரு தூசி பட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா கையை எடுத்து உடனே வந்து தேய்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா. அப்படி தேய்க்கிறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள்?
1: இந்த தூசி படுறதுனால சொல்கிறேன், இந்த தூசி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் படுறதுனால கண் இமையில் போய் மாட்டிக்கும். அது நிறைய பேர் கண் உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் சரியாக போயிடணும், முக்கியமாக மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி மருந்து விடுறாங்க, அதுலேயும் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துட்றாங்க மெடிக்கல் ஷாப்பில். அது மிகவும் தவறான ஒன்று. நீங்கள் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம சின்ன வயசில் பேய் கண்ணுன்னு பண்ணுவோம்ல, இந்த கண் இமையை வந்து திருப்பி
0: பண்ணுவோம்ல,
1: அந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கண்ணில் வந்து ஒரு தூசி, வண்டியில் போகிறீங்க தூசி பட்டுருச்சு, உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது, நைட்டு 12 மணி ஆகிடுச்சு, டாக்டரோட ஆக்சஸ் இல்லை அப்படின்னா, பக்கத்தில் யாருனா இருந்தாங்கன்னா அந்த பேய் கண்ணு பண்ணிவிட்டு ஒரு டார்ச் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா 90% அங்கே கருப்பாக தெரியும். அதை நீங்கள் கை வச்சு தொடச்சி எடுத்துடலாம், இம்மீடியட் ரிலீஃப் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிகிச்சை முறையாகவே நான் உங்களுக்கு நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: கை வச்சு தொடச்சி எடுக்கிறதுனால
1: கண் இமையை வந்து இந்த பேய் கண்ணு மாதிரி பண்ணிவிட்டு கண்ணை வந்து அந்த தூசி இருந்து தெரியுதோ தெரிஞ்சால் ஒரு பட்ஸ் வச்சு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பட்ஸை வச்சு ஸ்வைப் பண்ணிடலாம். இப்போ வண்டியில் போயிட்டுருங்க, உங்களுக்கு பட்ஸ் எங்கே இருக்கும்
0: இருக்கா?
1: ஸோ அதனால் கையை நல்லா கழுவிட்டு இமையை மடைச்சிட்டு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ரப் பண்ணோம்னா 90% சரியாக போயிடும். ஸோ அதனால் அப்படிலாம் இன்ஃபெக்ஷன்லாம் வராதுங்க. இப்போ தாங்க நம்மலாம் வந்து கையில் வந்து நம்ம ஸ்டெரிலியம் போடுறோம், டெட்டால் போடுறோம், அந்த காலத்தில் எங்கெங்க இருந்துச்சு. ஸோ அதனால் இயற்கை முறை தான் சிறந்த வைத்தியம் என்னை பொறுத்தவரைக்கும். ஸோ ரொம்பவும் நம்ம ஸ்டெரிலிட்டி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இல்லை. ஸோ இது வந்து நான் நேர்களை குறிப்பாக சொல்ல வரேன், அந்த ஆக்சஸ் இல்லாதப்போ நீங்கள் மேலுமையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 90% ரிலீஃப் இருக்கும். ட்ராப்ஸ் இஸ் நாட் தி ரிலீஃப், இந்த மாதிரி செய்யறது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும்.
0: சார்
1: ட்ரை பண்ணி பாருங்க.
0: சிறப்பா சொல்லிருக்கீங்க சார். இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் 12 சுகந்தி அன்பழகன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க.
2: சார், ஒரு நெருங்கிய உறவுகளுக்கிட ஒரு இறப்பு, வீட்டுல ஒரு சண்டை, உடல் வலிகள், அதனால நல்லா கண்ணீர் விட்டு அழுதுறாங்கல்ல சார், நிறைய கண்ணீர் வர்ற மாதிரி அழுதுட்டா, அதனால கண்ணுக்கு பாதிப்பாங்க சார். இல்ல அதனால கண்ணுல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் நல்லது சொல்றாங்க. அதை பத்தி இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்த கண் இமையில கீழே அரிப்பு வருது இல்லைங்க சார், அது அதனாலங்க சார்.
1: ஓகே, துக்கம் தொண்டை அடிச்சா கண்ணீரை வந்து நம்ம அடக்கிய வச்சுட்டு இருக்க முடியும், ஓன்னு அழுந்துட வேண்டியதுதான், அதுதான் இயற்கை முறை. தட் இஸ் அ பார்ட் ஆஃப் வெண்டிங் அவுட் யுவர் எமோஷன்ஸ். அதனால தானே கடவுளுடைய படைப்பு கண்ணில் தண்ணி வருது, காதில் கூட தண்ணி வரலாம்ல, ஏன் கடவுள் அப்படி படைக்கலை? ஸோ அதனால் மனசு நமக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறப்போ நம்ம அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு இது வந்து அழுகை.

அது வந்து கண்டிப்பாக நம்ம நேச்சுரலாகவே செய்வோம், அதை அடக்கி வைக்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி அழுகிறதுல தப்பே இல்லை. இன்ஃபேக்ட் இட் ரிலீஸஸ் லாட் ஆஃப் குட் ஹார்மோன்ஸ் தான் நான் சொல்லுவேன். உங்கள் மனசு லைட் ஆயிரும்ல அழுந்துட்டதுக்கு அப்புறம். பார்த்தீங்கன்னா அழுகிறதுக்கு முன்னாடி இருந்த மனசில் இருக்கிற ஒரு ப்ரெஷரும் அழுந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷரும் பாருங்கள், மனசு கொஞ்சம் லேஸ் ஆகிடும். அதனாலம்மா மனம் விட்டு அழுந்துருன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான்மா. ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்லைம்மா. அழுக்கு வெளியில் வந்துடுங்கிறது கிடையாதுமா. ஸோ கண்ணுக்குள்ளே அழுக்கு யூஸ்வலாக இருக்காது, அந்த மாதிரி வெளியில் வந்துடுங்கிறது இல்லை. ரெண்டாவது கேள்வி வந்து அலர்ஜி சொன்னீங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு வயல்வெளி பக்கம் இருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கண்ணில் பிப்பு வந்துட்டுருக்குன்னா அதில் என்ன அலர்ஜி இருக்கலாம். அங்கே பெஸ்டிசைட்ஸ் நீங்கள் அந்த உரம்லாம் போடுறது அலர்ஜி இருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் அலர்ஜி இருக்கலாம்.

0: அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
1: தருமபுரி பண்பலகி காலை வணக்கம், பூபதி பேசுகிறேன். கோவல்லி கோம்பையிலிருந்து துல்லாதமனம் துள்ளும் படத்திலிருந்து எனி சாங்ஸ்

0: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
1: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
0: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
2: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நேரம் சரியா 10:50. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்
1: நாய்க்கு மிட்டிலிருந்து சித்ரா பேசுறான். பாரதி கண்ணம்மா படத்திலிருந்து தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாடல் பாடல் போடுவோம். நன்றி.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேர்களை கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: ஆடி வந்தாலே அடுத்தடுத்து பண்டிகைகள் வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பண்டிகை காலங்கள்ல நிறைய தேங்காய் மீந்துருச்சு, இதை வச்சு என்ன சமையல் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய சமையல ட்ரை பண்ணி பாருங்க, தேங்காயும் காலியாகிடும், உங்க சாப்பாடும் காலியாகிடும். நான் சொன்ன செய்முறையில செஞ்சு பாருங்க. தேங்காய் பால் சாதம் எல்லாரும் சாப்பிட்டு சொல்லுவாங்க பிரமாதம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா, பின்றாப்பா.
2: சரி வாங்க, தேங்காய் பால் சாதம் செய்ய தேவையான பொருட்களை தெரிஞ்சுக்கலாம். அரை லிட்டர் தண்ணீர் நிரம்ப கூடிய டம்ளர்ல அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எண்ணெய் 4 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, பிரிஞ்சி இலை 2, பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 3, அன்னாச்சி பூ 1, சோம்பு 1/2 டீஸ்பூன், லவங்கம் 3, இஞ்சி பூண்டு விழுது 4 ஸ்பூன், வெங்காயம் 3 நறுக்கி வச்சுக்கோங்க, தக்காளி 1 நறுக்கி வச்சுக்கோங்க, கேரட், உருளை, பீன்ஸ், பட்டாணி இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பவுல்ல சம அளவுல எடுத்துக்கோங்க. புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, உப்பு தேவையான அளவு. தேங்காய் 2 மூடி துருவியதை மிக்சியில நல்லா தண்ணீர் விட்டு நல்லா மைய அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் 1 1/4 டம்ளர் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க.

0: இப்போ தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு கேட்டுடலாமா? அடுப்பை மிதமான தீயில வச்சு குக்கர்ல 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கும் போதே பச்சை மிளகா 4, பிரிஞ்சி இலை 2, பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 3, அன்னாச்சி பூ 1, சோம்பு 1/2 டீஸ்பூன், லவங்கம் 3, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து நறுக்கிய வெங்காயம் 3 போட்டு வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும்னா கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப தீயக்கூடாது, பொன்னிறமா வந்தா போதும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் புதினா 1 கைப்பிடி போட்டுக்கோங்க. இதனால நம்ம சமையல் இன்னும் வாசனை அதிகமா இருக்கும். பக்கத்து வீட்டில் என்ன சமைக்கிறீங்க, இந்த வாசனை அடிக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வாசனையா இருக்கும். புதினா நல்லா வணங்கின பிறகு கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் நம்ம சம அளவுல ஒரு பவுல்ல எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. காய்கறிகள்லாம் நல்லா எண்ணெயில வணங்கின பிறகு நம்ம அரிசியை போடலாம். அரிசியும் காய்கறியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. எப்பயுமே நம்ம சாதம் வடிக்கும் போது 1 டம்ளர் அரிசி எடுத்தா 2 டம்ளர் தண்ணி வைப்போம். ஆனா நம்ம தேங்காய் பால் சாதம் செய்யும் போது 1 டம்ளர் அரிசிக்கு 1¼ டம்ளர் தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சாதம் அப்போதான் குழையாம வரும். நல்லா பல பலன்னு வந்தாதான் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதனால நம்ம எடுத்த 1¾ டம்ளர் தேங்காய் பாலை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பு சரியா இருக்கான்னு சரி பார்த்துட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு நெய் 1/2 ஸ்பூன் விட்டுட்டு நல்லா அரிசியும் காய்கறிகளும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரில் 2 விசில் வர மாதிரி விசில் விடலாம். இப்போ சுவையான தேங்காய் பால் சாதம் தயார். ஆனந்தமா இருங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க. நன்றி நேர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் பகல் 11:05. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: Sunflower Oil.
1: இன்றைய பூவி பெண் பூவி பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக சகோதரிகள் 0434242 என்ற முன்னணிப்போடு 24 40 30 என்ற எண்ணோடு

மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 24 40 31 என்ற எண்ணோடு 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைத்து தனது விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். பூவே பெண் பூவே பாவியர் விருப்பமாக, காக்கிச் சிறகு நிலை எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவி பெண் பூவி இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
10: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
12: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
15: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் சகோதரி வருக. வணக்கம்.
16: ஹலோ.
9: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
16: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
9: சாந்திமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
16: சின்ன தம்பி படம், அதுல ஒரு நல்ல பாடலா போடுங்க. தலைவருக்காகவும் உங்களுக்காகவும் ரொம்ப நன்றிங்க.
9: இனிப்பில் இருந்தமைக்கு நன்றிமா.
16: நன்றிங்க.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.

0: தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
6: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
11: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் சகோதரி வருக. வணக்கம்.
12: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம் ஐயா.
11: வணக்கமா, யார் எங்கிருந்து?
12: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
11: தேன்மொழிமா, சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த பாடல்.
12: காவல் கீதம் படம் பேரு தென் பொதிகை தென்றல் காற்றேன்ற பாட்டு போடுங்கய்யா.
11: கொடுத்தலாமா? இனிப்பில் இருந்தமைக்கு நன்றிமா.
12: நன்றிங்கய்யா.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
2: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
1: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: Admissions contact Srinivasa Poriyal Kalluri Autonomous Bommidi Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
5: Eka, செய்தி தெரியுமா? என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
6: PM ஜெய். அப் கரீபோ கி ஜாய் பன் கயி ஹே.

0: ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி வருக, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் செல்வா அவர்களுக்கு இனிமையான முற்பகல் வணக்கம்.
0: வணக்கமா, யார் எங்க இருந்து?
1: மேட்டூர் வட்டம் அழிமதூர்ல இருந்து கலைச்செல்விங்க.
0: கலைச்செல்விமா, சொல்லுங்கம்மா, நலங்களா?
1: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: பேசுறதுல
0: ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா?
1: ஆமாங்க, இனிப்பு கிடைக்கிறது இல்லைங்க.
0: சரி சரிம்மா, சரி சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: முயற்சி பண்ணி வந்துடுறேங்க.
0: முயற்சி பண்ணி வந்ததுக்கு சந்தோஷமா. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கம்மா.
1: சின்ன கவுண்டர் படத்துல இருந்து முத்துமணி மாலை அனைவருக்காகவும் கொடுத்துடலாங்க.
0: நன்றிம்மா, இனிப்பிலேயே மிக்க நன்றி.
1: நன்றிங்க, நன்றிங்க.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: இன்று பகல் 12:10 நல்ல மனம் நாடகம் கேட்கலாம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம். வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
5: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற அறிமுக சகோதரிகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04342 என்ற முன்னணிப்போடு 24:40:30 என்ற எண்ணோடு 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் பங்கு பெற்று தனது விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் பெறலாம். பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, யார் எங்க இருந்து?
3: நாகனூர்ல இருந்து உமா பேசுறேங்க சார்.
2: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: பசும்பொன் பாடங்க சார். தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டையே வந்ததில்ல அந்த பாடலுங்க சார்.
2: கொடுத்தல்லாமா, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.
3: நன்றி சார்.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஆனந்தம் விளையாடும்
2: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
3: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
2: ஏதோமா என்னால முடிஞ்சது? வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
3: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
2: என்னமா அது?
3: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
2: அதனால என்னமா?
3: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
2: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
3: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
2: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
3: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
1: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
3: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
1: தர்மபுரி மாவட்டம் சிக்கத்தூர் மஞ்சுளா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?

0: பாடல் வந்து பாட்டு ராமராஜ்
1: சரிம்மா, நன்றிம்மா, இன்னும் நன்றிம்மா,
0: நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ்

0: Engineering and Technology தான் right choice.
1: Microsoft, Amazon மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC campus requirement இருக்கு. Latest industries relevant course சொல்லி தராங்க.
0: MCT Pollachi, counseling code 2706, call 9942955540.
2: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது பூவே பின் பூவே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வளம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:10 நல்ல மனம் நாடகம், 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பகல் 2 விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் பராமரிப்பு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் சி இன்பராஜ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நீபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜோலியர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, இன்று 6:10 இசை மின்னல். இன்று 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள். இன்று 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழ் இச்செய்திகள் சென்னை அஞ்சலாக. இன்று 7:25 வயல்வெளி, இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் பூ சாகுபடி ஜாலியூர் கே மாரிமுத்து அவருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று 8:00 இளந்தென்றல், இன்றைய இளந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லோடு விளையாடு. இன்று 8:25 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. The Rajya Sabha has been adjourned for the day following opposition uproar over several issues, including alleged police action during students' protest over the NEET issue. The Lok Sabha has also been adjourned till 12 on the same issue. When the Rajya Sabha assembled at 11 several union ministers laid the papers on the table of the House. After that, Chairman C.P. Radhakrishnan took up the 0 hour. Several members raised issues of urgent importance. However, the opposition members began protest with sloganeering, pressing for their demands. As the pandemonium continued, the Chairman adjourned the House for the day till Monday.
4: The House stands adjourned to meet at 11 on Monday, 3rd August 2026.
3: Parliament has passed the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026, with the Rajya Sabha approving it yesterday. The bill was passed by the Lok Sabha on Wednesday. The legislation incorporates several

0: significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of properties of convicted offenders. Replying to the discussion on the bill in the Rajya Sabha, Minister of State for Personnel and PMO, Dr. Jitendra Singh said this issue touches every citizen of India and has a stake with every citizen of this country.
1: Prime Minister Modi ji lost no time to declare that nobody will be allowed to jeopardize the future of our children. And hence, this legislation, which seeks to make amendments in 2024 Act in order to make it more stringent, more deterrent, is being brought in. If there are any suggestions for improvement, I'll be taking note of it. This bill is a reaffirmation of the government's highest commitment to safeguard the welfare of the students and youth of this country.
0: Initiating the discussion, Leader of Opposition Mallikarjun Kharge said the proposed amendments will not be effective to curb malpractices in the public examinations. Prime Minister Narendra Modi has said the government is continuously taking one step after another to build a trustworthy examination system. In a video message on social media, Mr. Modi said, for the past several decades, every state government and the central government have faced the problem of paper leaks, and this has put the future of students at risk.
2: दोनों सदनों ने कठोर प्रावधानों वाले इस बिल को पास कर दिया है. अब विश्वस्त परीक्षा पद्धति की दिशा में जाने में एक महत्वपूर्ण काम पूर्ण हुआ है. काम आगे भी चलता रहेगा. हम ऐसी परिस्थितियों को लंबे समय तक नहीं चलने देंगे. इस विश्वास के साथ साथियों, आइए हम सब मिलकर के विकसित भारत के स्वप्न को पूर्ण करने के लिए कंधे से कंधा मिलाकर के चलें.
0: Family members of Delhi police personnel injured during the 20th July protest at Jantar Mantar have alleged that police officers were deliberately targeted during the demonstration. Addressing a press conference in New Delhi today, they claimed that personnel deployed on the front line were surrounded, pelted with stones, and physically assaulted by violent elements in the crowd. The family members also claimed several police personnel sustained serious injuries during the incident. They urged the authorities to ensure strict action against those responsible for the alleged attacks and called for greater protection for police personnel deployed during public demonstrations. The Ministry of Ayush and India AI has signed a Memorandum of Understanding MOU to promote artificial intelligence-driven innovation across the Ayush sector. The Ministry of Ayush said the MOU aims to harness emerging technologies to strengthen research, digital health, capacity building and innovation in traditional medicine. Protests continued in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK, following a brutal crackdown by Pakistani security forces on civilians earlier this week, which left more than 40 people dead. Local authorities in the occupied region have now begun targeting women protesters demanding basic rights. At the Commonwealth Games, Indian weightlifter Lovpreet Singh won a silver medal in the men's 110-kilogram category, while Seema Kaliramna bagged a bronze medal in women's discus throw at Glasgow last night. Australia continued to lead the standings with 110 medals, while India were 10th with 17 medals on day 8. And with that, we end this news bulletin.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
4: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
5: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7-70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
4: இச்சலுகை ஆகஸ்ட் 1 தேதி, 2 தேதி, 3 தேதி, 3 நாட்கள் மட்டும்.
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
6: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
7: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200-க்கும் மேற்பட்ட MNC's கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
8: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
9: தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: ஆகாஷ்வாணி நாடகமலரில் நேர்கள் கேட்கவிருப்பது நல்ல மனம்.

பாண்டகம். எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் எஸ். ஜெகசண்முகம், கே. ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர். விஜயலட்சுமி, ஆர். சிவகாமி, மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்.

0: சுப்பு சுப்பு, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா.
1: தோ வந்துட்டங்க. இந்தாங்க, காயர் வெயில் உடம்ப உறிஞ்சு எடுக்குது. கொஞ்சமா தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா இந்த மோரை குடிங்க. ஏங்க, நம்ம தர்மகர்த்தா ஊர் பெரியவங்க எல்லாரும் காலங்காத்தாலேயே உங்களை பார்க்கணும்னு வந்தாங்க.
0: அப்படியா?
1: நீங்க களத்து மேட்டுக்கு போயிருக்கிறதாவும் அங்க போனா உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டங்க.
0: சித்திரை பிறந்துட்டது இல்ல, வீரன் கோயில் திருவிழா சம்பந்தமா தான் வந்திருப்பாங்க. இந்த வருஷம் திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்து நான் இல்லாத போய் என்ன தேடி வந்தாங்கன்னா ஒரு 10,000 ரூபாவை அவங்ககிட்ட கொடுத்துரு. அவங்கள அலைய விடாத. என்ன அப்புறம் இந்த வில்லியனூர் பொண்ணுரங்க வருவான், அவன் மகளுக்கு கல்யாணமா, அவன் வந்தான்னா அவங்ககிட்ட ஒரு 20,000 கொடு.
1: ஆ சரிங்க, எனக்கு சமையல் கட்டில் வேலை இருக்கு, நான் வரேங்க.
0: சுப்பு, சமையல் அப்புறம் கவனிக்கலாம், இப்படி கொஞ்சம் உட்கார்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு சரிக்கு சரியாவா?
0: ஆமா,
1: நான் நிக்கிறேன். என்ன சங்கதி, அத சொல்லுங்க.
0: அது வந்து சுப்பு, நம்ம கம்மா கரைக்கு பக்கத்துல இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை நம்ம ஆறுமுகத்துக்கு குத்தகைக்கு விட்டு இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அத அவர் 2 வருஷமா வெள்ளாம பண்ணாம கரம்பா போட்டு வச்சுட்டான். கேட்டா போன மழை வெள்ளத்துல நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி கலங்குறான். அதனால அவனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்து அவனை கை தூக்கி விடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற?
1: ஏங்க, நீங்க செய்ய போற நல்ல காரியத்துக்கு என்கிட்ட கேட்கணுமா?
0: அதுக்கு இல்லம்மா, எங்க அப்பா இருக்க காலத்துல அவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். அவர் தலை மறைஞ்சதும் உன்னை கேட்காம நான் எதுவுமே செய்யறது இல்லையே.
1: என்னங்க, விளையிற நிலத்தை கரம்பா போட்டு வைக்கிறது விவசாயிக்கு அழகு இல்லைங்க, கொடுத்து உதவுறது ஒன்னும் தப்பு இல்லைங்க.
0: அப்புறம் என்ன
1: கொடுங்க? ஆனா நம்ம கையில அவ்வளவு தொகை இருக்கிறாப்புல தெரியலையே. மொத்தமா 5 லட்சத்துக்கு எங்க போவீங்க?
0: அதுக்கு வழி இருக்கே, உன் 5 பவுன் வளையல விவசாய வங்கியில அடமானம் வச்சு கொடுத்துடலாம். அறுவடை முடிஞ்சு ஆறுமுகம் கொடுத்ததும் திருப்பிடலாம். என்ன?
1: அதுவும் சரிதாங்க, நான் போய் வளையல எடுத்துட்டு வரேங்க.
0: வா வா.
2: பார்வதி, உன் பொண்ணு வள்ளி அப்படியே மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்கா. இப்படி ஒரு அழகு தேவதை தான் என் வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கணும்.
3: என் சம்சார சரசுக்கு பொண்ணு புடிச்சு போச்சு, அவ சொல்லிட்டா அதுக்கு மேல அப்பிலே இல்ல எங்க வீட்டுல. மேற்கொண்டு விஷயத்த பேச வேண்டியதா?
2: பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அங்க பாருங்க, பொண்ணும் பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிற பார்வைய
3: கண்ணு கண்ணு கலந்தாச்சு, காதல் வலையில விழுந்தாச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, கல்யாண தேதி குறிக்க வேண்டியதுதான்.
4: என்னங்க இது, திடுதிப்புன்னு வந்தீங்க, பொண்ணை பாத்தீங்க, உடனே நாள் குறிக்கணும்னு சொல்றீங்க. 4 நட்சத்திரம் பொருத்தம் இதெல்லாம் பார்க்க வேணாமா? கல்யாணம் காட்சின்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு, அதுக்கெல்லாம் நாங்க தயாராகவே இல்லையே. இதுக்கும் மேல உங்களோட எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குமே, அதுக்கெல்லாம் நாங்க இன்னும் தயாராகலிங்க.
2: அட, பொருத்தம் என்னமா பொருத்தம்? மன பொருத்தத்துக்கு அப்புறம் தான் மத்த பொருத்தம் எல்லாம். நேரம் நாழின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் நம்ம வசதிக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டது தானே. கண்ணு கழகான பொண்ணு, பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள, இதுக்கு மேல என்ன பொருத்தம் வேணும்?
3: சரசு, அவங்க அத சொல்லல, அவங்க சீர்சனத்தைய பத்தி பேசலையேன்னு சொல்றாங்க.
2: நாம அப்படி என்ன கொட்டிட போறோம்? அவங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்ய போறாங்க, அதுவும் நம்ம

0: வசதிக்கு தகுந்தா போல இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு?
1: அப்போ கல்யாண தேதிய முடிவு பண்ணிடலாம்னு சொல்றியா சரசு?
0: ஆமா, இத வேற விளக்கமா உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கணும். வள வளன்னு பேசுறத விட்டுட்டு அடுத்த வேலையை கவனிங்க.
1: ஆமா ஆமா, சரசு சொல்றா போல இந்த மாசத்திலே கல்யாணம் வச்சுக்கலாங்க.
2: இந்த மாசத்திலேவா?
1: ஆமா,
2: ரெண்டு ஒரு மாசம் தள்ளி வச்சுக்கலாமே.
1: என்ன தள்ளி வச்சுக்கலாமா? என்னப்பா நீ சுத்த விவரம் இல்லாத ஆளா இருக்கிறிய. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுப்பா. அப்படியே தள்ளி போடலான்னு யோசிச்சாலும் சித்திர மாசம் போயிடும்ல. சித்திரைக்கு அப்புறம் மூணு மாசத்துக்கு நல்ல முகூர்த்த நாளே இல்ல. சித்திரையில இன்னும் 20 நாள் கிடக்குது. அது போதும், இந்த 20 நாள்ல உலகத்தையே புரட்டி போடலாங்க.
2: அதுக்குள்ள கந்தவேலு, நீங்க கல்யாணத்துக்கு தயாராயிட்டு பெண்ணு தேட ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க எந்த வகையிலும் கல்யாணத்துக்கு தயாராகலையே, அதுக்காகத்தான்
0: சொன்னேன். என்னன்ன நீங்க பேசுறது? உங்களால முடியாதது எதுவும் இல்லன்னு. பார்வதி அண்ணே, நீங்க பேசாம அங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படி? வாங்க, இப்படி வந்து அண்ணன் பக்கத்துல நின்னு நீங்களும் 4 வார்த்தை சேர்ந்து பேசுனா தானே அண்ணனுக்கு ஒரு தெம்பு வரும்.
3: அது அது வந்துமா, அவரு தான் எல்லாம்.
0: என்ன நீங்க சந்தர்ப்பம் ஒரு முறை தான் தேடி வந்து கதவை தட்டும். இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கிறதான் புத்திசாலித்தனம்.
1: இத பாருங்க வெங்கடபதி, சித்திரை 20ஆம் தேதி நல்ல முகூர்த்தம், அதோட பிரம்ம முகூர்த்தம் வைக்கிறதுக்கு ஏத்தா போல நல்ல நேரமும் கூடி வருது. இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ என்ன சொல்ற வெங்கடபதி?
2: விழுந்தே எழுந்தேன்னு ஒரு முயற்சி செஞ்சு பாத்துலாம்னு நானும் முடிவு பண்ணிட்டேன்.
0: அண்ண, இப்ப சொன்னீங்க பாரு, அது 100ல் 1 வார்த்தை. மனசுல தெம்பு இருந்தா வானத்தை கூட வில்லா வளைக்கலாம்.
1: புரிஞ்ச வெங்கடபதி சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தயக்க என்ன தங்கச்சி? போய் தாமலை தட்டி எடுத்துட்டு வா.
3: இதோ இதோ எடுத்துட்டு வரேண்ணா.
4: என்னப்பா இது, எல்லாரும் வேடிக்கை பாக்குறதுலயே குறியா இருக்கீங்க. ஆளை தூக்குங்கப்பா.
5: என்னப்பா இது, பெரியவர் மோட்டர் சைக்கிள்ல சாதாரண வேகத்துல தான் வந்துகிட்டு இருந்தாரு. யாராவது இடிக்கவும் இல்ல, ஒண்ணுமே இல்லையே. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு ஆள் ஒரு பக்கம், வண்டி ஒரு பக்கம்னு உருண்டு அப்படியே விழுந்துட்டாருப்பா.
4: இந்த தண்ணிய பழிச்சுன்னு அவர் மூஞ்சில அடிங்க வா. மயக்கம் தெளிஞ்சிடும்.
5: பெரிய கண்டுபிடிச்சார். அவர் யாரு என்னன்னு நம்ம விசாரிப்போம்பா.
2: எனக்கு எனக்கு மயக்கமா இருக்கு.
4: கை தாங்களா, ஆளை கொஞ்சம் தூக்குங்கப்பா.
6: ஒண்ணு
5: இல்லம்மா, வண்டியில நல்லாதாம ரோட்ல வந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல. அப்படியே வண்டியோட உருண்டு விழுந்துட்டாரு. நல்ல நேரமா, அந்த நேரம் ரோட்ல காரு பஸ் எதுவுமே வரலம்மா.
2: எனக்கு ஒண்ணும் இல்லை, லேசான மயக்கம்தான். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உங்களுக்கு எல்லாம் வீணா சிரமம் கொடுத்துட்டேன்.
3: ஐயா,
2: இங்கேயே கொஞ்ச நேரம் படுத்துருந்துட்டு நான் கிளம்புறேன்.
3: ஐயா ஐயா, பாயும் தலகானே கொண்டு வரேன். கையை காலை கொஞ்சம் நீட்டி இப்படி படுத்து தூங்குங்க. மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமா கிளம்பி போகலாம்.
2: உங்களுக்கு எதுக்கு மாவின் சிரமம்? கொஞ்ச நேரம் தானே, சரியானதும் கிளம்பிட போறேன்.
3: ஐயா, உங்களை பார்த்தா அசப்புல எங்க அண்ணன் மாதிரியே இருக்கிறீங்க. எப்படி உங்களை வெறும் தென்னையில படுக்க வைக்கிறது? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். இந்தாங்க ஐயா, இந்தாங்க தண்ணி தண்ணி குடிங்க. இந்த பாய் தலகாணி போடுறேன், அதுல கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடுங்க. ஐயா படுங்க, படுத்துக்கோங்க.
2: ரொம்ப நன்றிம்மா.
4: சரி பெரியவரே, உடம்ப பாத்துக்குங்க. அம்மா, இவரை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. நாங்க வரோமா?

0: நீங்க ரெண்டு பேரும் யாருகிட்ட பேசுறோங்கறத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற கதை எதுவும் நம்பும்படியா இல்ல.
1: ஐயா, நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. ரோட்ல வண்டியில போயிட்டு இருந்த பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லி ரெண்டு பேர் எங்க திண்ணையில கொண்டு வந்து படுக்க வச்சாங்க. நான் தான் பாயும் தலைகாணியும் கொடுத்து அவரை படுக்க வச்சேங்க ஐயா.
0: அப்புறம்
1: அப்போ எங்க வீட்டுக்காரர் இல்லைங்க, வெளியில போயிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சமையல் வேலையை கவனிக்க போயிட்டேன் உள்ள.
2: ஐயா, என் பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் கூடி வந்துடுச்சு. அதுக்காக நான் ரெண்டு நாளாக பணத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பண விஷயமா வெளியில் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தப்போ திண்ணையில் பெரியவர் ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் பார்வதி மூலமாக நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு நான் தான் பெரியவரை தட்டி எழுப்பினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பெரியவர் செத்து கிடக்கிறார்.
3: ஆமாங்க ஐயா, வேங்கடபதியும் பார்வதியும் ஒன்னு அழுகிற சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். பெரியவருக்கு இப்படி ஆகும்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட்டு மூணு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துட்டு.
0: ஆமா, நீங்க யாரு?
3: என் வீடு பக்கத்து வீடுதாங்க. என் பேரு கணபதி.
0: எப்பா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் கேக்குறேன். உங்கள யாராவது பெரியவர் விழுந்ததையும் இந்த வீட்டு திண்ணையில கொண்டு வந்து கிடத்தினதையும் நேர்ல பார்த்தவங்க இருக்கீங்களா?
4: நான் இருக்குங்க. என் பேருங்க குமரன். பக்கத்துல தான் என் வீடு. ஐயா, காலையில மணி 10 இருக்கும். ரோட்ல டமால்னு ஒரு பெரிய சத்தம் கெடுதுங்க. ஓடி வந்து பார்த்த பெரியவர் அவர் வண்டியோடு தலை குப்புற விழுந்து கிடந்தாருங்க. கொஞ்ச நேரத்துல பெரும் கூட்டம் கூடி போச்சுங்க. அங்க நானும் இன்னொருத்தருமா சேர்ந்து இந்த திண்ணையில கொண்டு வந்து நாங்கள் படுக்க வச்சுங்க. அப்ப அவருங்க அரைகுறை மயக்கத்தில் இருந்தார். பெரியவர் கொஞ்ச நேரம் இங்க படுத்து இருந்துட்டு போறான்னு கூட சொன்னாருங்க.
0: சரி சரி, இந்த தகவல் போதும். கான்ஸ்டபிள்,
5: எஸ் சார்.
0: இந்த ஸ்டேட்மெண்ட்ல இவங்க எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு பாடியை ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க.
3: எஸ் சார்.

0: சூப்பர். புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்துகிட்டு ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க. நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம என் காதுல பூசுத்த பாக்குறீங்க.
1: ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி பொய் சொல்ற ஆளுங்க நாங்க இல்லீங்க.
0: என்ன என்ன சொன்ன என்ன சொன்ன? நான் நினைக்கிற மாதிரியா? நான் என்ன நினைக்கிறேன்னு கூட உனக்கு தெரியுமா? யோ, நீ வில்லங்கமான ஆளுதாயா?
2: ஐயா ஐயா, பொய் பித்தலாட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க.
0: ஓஹோ, அப்படியா? இவரு ஹரிச்சந்திரன், இவரு பொண்டாட்டி சந்திரமதி, ரெண்டு பேருக்கும் பொய்னா என்னன்னே தெரியாது. அப்போ பெரியவர் கொண்டு வந்த 5 பவுன் தங்க வளையல் காலு முளைச்சு நடந்து போயிட்டுது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? இத நான் நம்பணும். இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேர் வயசுக்கும் மதிப்பு கொடுத்துதான் வெறும் வார்த்தையால உங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். யோ சுப்பிரமணி, நீ சொன்ன என்ன ஆச்சு?
3: போயிருக்காங்க,
0: பாருங்க. வீணா என்கிட்ட அடி வாங்கி சாகாதீங்க. அன்னைக்கு உன் வீட்டுல விசாரிக்கும் போதே நீ சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் கூடிடுச்சு, பணத்துக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கேன்னு நீ சொன்ன இல்லையா?
1: ஆமாங்க, நான் சொன்னேன். அதுக்காக இப்படி ஒரு திருட்டு பட்டமா?
0: வீணா எதிர்த்து பேசி உடம்ப புண்ணாக்கிக்காத. நான் சொல்றத நல்லா காதுல வாங்கு.
1: சொல்லுங்க ஐயா.
0: பெரியவரு 5 பவுன் வளையல விவசாய வங்கியில அடகு வைக்கத்தான் கிளம்பி போயிருக்காரு. வழியில தான் இப்படி ஆயிடுச்சு. அவர் வந்த வண்டி உன் வீட்டுலதான் நிறுத்தி வச்சிருக்காங்க. வண்டி பாக்ஸ் காலியா இருக்கு, திறந்து கிடக்கு.

0: உன் வீட்டுல விசாரணை நடந்தப்போ தங்க வளையல் பத்தின கம்ப்ளைண்ட் எதுவும் அப்ப இல்ல, அதனால அத பத்தி அப்ப நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. இப்ப உண்மைய சொல்லுங்க, இதுக்கு மேலையும் நான் உத்தம ஹரிச்சந்திரன் வேஷம் போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ரெண்டு பேரும் உண்மைய ஒத்துக்கிட்டு வளையலை கொடுத்துட்டா போனா போகுதுன்னு உங்களை மன்னிச்சு விட்டுடுவேன். இல்லன்னா
1: ஐயா, ஐயா, நாங்க வளையல கண்ணால கூட பாக்கலீங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்ட நேரத்துல எங்க மேல இப்படி ஒரு பழி வரும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலையா ஐயா? நாங்க பாவப்பட்ட ஜென்மம் ஆயிட்டையா, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க.
0: நீங்க என்னதான் நைய பாட்டு பாடினாலும் வளையல் வராம உங்களை விட
1: மாட்டேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க ஐயா, எங்களை விட்டுடுங்க.
0: அம்மா, சுபலட்சுமி அம்மா.
2: ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து எப்படி நடிக்கிறாங்க பாத்தீங்களா
2: ஐயா? இன்ஸ்பெக்டர் ஐயா, அவங்கள பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியலைங்க ஐயா. நல்ல காரியம் நடக்க போற வீட்டில் எங்க ஐயா தான் சங்கடத்தை உருவாக்கிட்டாரு ஐயா.
0: என்னம்மா சொல்றீங்க?
2: ஆமா ஐயா, பாவையா, அவங்க அவங்கள விட்டுடுங்க ஐயா. ஐயா, நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா, நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா.
0: பாத்துங்க, உங்க மேல பரிதாபப்பட்டு கேச வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்கதான் தவறி போன பெரியவர் ராஜலிங்க ஐயாவுடைய சம்சாரம் சுபலட்சுமி அம்மா.
3: அம்மா, அம்மா, எங்களை நம்புங்கம்மா. நம்ம ஐயாவுக்கு திணையில இடம் கொடுத்தது தவறு, வேற ஒரு பாவம் அறிய மாட்டோம்
1: அம்மா. ஐயாவுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்து கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுக்கட்டுமேனு பாயும் தலைக்கணையும் கொடுத்தம்மா, அவ்வளவுதான்மா எனக்கு தெரியும்.
2: மனுஷத்தன்மையோட நல்லது செஞ்ச உங்களை இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிக்க வச்சிட்ட ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
3: ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா, அப்படி சொல்லாதீங்க.

0: வாங்க வாங்க வாங்க பார்வதி, பார்வதி இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு.
1: என்ன சம்பந்தி, இப்படி சொல்லாம கொள்ளாம திருத்துப்புனு வந்து நிக்கிறீங்க, ஒரு போன் பண்ணிருக்க கூடாது.
2: ஆமா, உங்க லட்சணத்துக்கு போன் ஒண்ணுதான் குறைச்சல்.
3: வாங்க வாங்க வாங்க, வேகாத வெயில வந்திருக்கீங்க, இந்தாங்க இல்லன்னு மோர் குடிங்க சம்பந்தி.
2: மோர் குடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிடறத நிறுத்துங்க.
3: சம்பந்தி என்ன சொல்றீங்க?
2: அட அட அட, உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிற மாதிரியா நீங்க நடந்திருக்கீங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கொலையை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. சம்பந்தியா சம்பந்தி, உங்க வாயால் அந்த வார்த்தையை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது.
1: கந்தவேலு, தங்கச்சி பேசுற விதம் சரியில்லை, நடந்தது என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் சரியில்லை.
4: பாருப்பா, நானும் வள வளன்னு பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல, நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். பந்தக்கால் நட்டு மூணா நாள் உங்க வீட்டுல சாவு விழுந்துட்டு, அப்பவே உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டான். அது மட்டும் இல்ல, ஒரு திருட்டு குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டாங்கிற கெட்ட பார் எங்களுக்கு வேணாம்.
1: கந்தவேலு, நீ என்ன சொல்ற? நாங்க திருட்டு குடும்பம்?
4: ஆமா.
1: வேண்டாம் கந்தவேலு வேண்டாம், இது அடுக்காது, வார்த்தையை கொட்டிட்டா திரும்ப அள்ள முடியாது. எங்க வீட்டு திண்ணையில இறந்து போனவர் எங்களுக்கு எந்த வகையிலும் சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அது எப்படி எங்க வீட்டுக்கு துக்கமாகும்?
2: உயிர் விட்டது உங்க வீட்ல தானே, ஆக இது எழவு வீடு தானே.
3: சரசு, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க பொண்ணுக்கு இப்போ நாங்க கல்யாணம் பண்ற எண்ணத்திலேயே இல்ல. நீங்களா வந்தீங்க, பொண்ணை புடிச்சு போச்சுன்னு சொல்லி அவசரப்படுத்தினீங்க, இப்போ இப்படி ஒரு அபாண்டமான காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டா. என் பொண்ணு நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
5: என்ன

0: எல்லாரும் மும்முரமா பேச்சு சுவாரஸ்யத்துல இருக்கிறீங்க போல இருக்கு.
1: அம்மா, சுப்புலட்சுமா, நீங்களாம்மா? வாங்கம்மா, நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லம்மா. எங்கம்மா இவ்வளவு தூரம்?
0: கந்தவேல, நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எங்க இவ்வளவு தூரம்? என்ன சரசு, சௌக்கியமா? பொண்ணு சௌந்தரவல்லி எப்படி இருக்கா?
2: நல்லா இருக்காம்மா, அவளுக்கு என்னமா ஒரு குறைச்சல் இல்ல.
1: ராஜலிங்க ஐயா கையால தாலி எடுத்து கொடுத்து நடந்த கல்யாணம் ஆச்சே, என் பொண்ணு கல்யாணம் சௌக்கியத்துக்கு குறைஞ்சா போயிடும். ரெண்டு பிள்ளைங்களோட சீரும் சனத்தியுமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா.
2: ஆமாம்மா, ஆமாம்மா,
0: நல்லா இருந்தா சரிதான். ஆமா, நீங்க இவங்களுக்கு சொந்தமா?
2: சொந்தம் ஒண்ணுதான் குறைச்சல்.
3: என்னம்மா காலையிலே வந்திருக்கீங்க, ஏதாவது அவசரமான சங்கதியாம்மா?
0: பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன கந்தவேல, நான் கேட்ட கேள்விக்கு உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் பதிலே வரல.
4: அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேம்மா, இவங்க எங்க சம்பந்திங்க?
0: ஓ பார்வதி, நீங்க இவங்களை உங்க சம்பந்தின்னு உரிமையா சொல்றீங்க, ஆனா அவங்க உங்களை சம்பந்தின்னு சொல்ல தயங்குறாங்களே.
2: அது வந்துமா, இவங்க பொண்ணை பார்த்து நிச்சயம் மட்டும்தான் பண்ணோம், இன்னும் கல்யாணம் முடியல.
0: ஓ, அதனால இன்னும் சம்பந்தி ஆகலன்னு சொல்றீங்க?
2: ஆமாம்மா, ஆமாம்மா. அதோட கல்யாண தேதி குறிச்ச மூணு நாள்லயே அபசகுணமா இவங்க வீட்டில் சாவு விழுந்துட்டுது. தீட்டான வீட்டில் சுபகாரியம் செய்யறது நல்லது இல்லைல்ல, அதனால கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்.
0: சரசு, முடிவு பண்ணிட்டோம்னா யாரு?
2: நான் தான்மா. கல்யாணம்னு நல்ல செய்தி பேசி முடிச்ச மூணாம் நாளே கெட்ட காரியம் நடக்குதுன்னா என்னமா அர்த்தம்? இது நமக்கு உதவாதுன்னு தானே அர்த்தம்.
0: ஓ அப்படியா, நல்லாவே வாதம் பண்ற சரசு. இதே கெட்ட காரியம் உங்க வீட்டுல நடந்திருந்தாலும் இதே முடிவு தானா? ஆமா, இந்த வீட்டுல இறந்து போனது யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா?
1: யாரோ ரோட்ல விழுந்து அடிபட்டவர்னு கேள்விப்பட்டமா?
0: யாரோன்னு சொன்னியே கந்தவேலு, அந்த யாரோ வேற யாரு இல்லப்பா. உன் பொண்ணு சௌந்தரவல்லிய போல பல சௌந்தரவல்லிங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச பெரியவர்.
1: இந்த வீட்டுல இறந்து போனது நம்ம ஐயாவா?
0: ஆமா கந்தவேலு, வாழ்நாள் முழுசு ஊருக்கு உபகாரம் செய்துட்டு இருந்த உங்க ஐயாதான். அவரோட உயிர் பிரிஞ்ச இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியா உக்காந்து அவரோட ஆன்மாவை தரிசிக்கலான்னு தான் நான் வந்தேன்.
2: ஐயோ,
0: நான் வந்தது தெரியாம நீங்க பேசிட்டு இருந்ததை எல்லாம் கேட்டு முகம் தேர தடனுக்கு மேல தடனை கொடுக்க வந்திருக்கீங்க.
1: வந்துமா
0: கந்தவேலு, இறப்புன்றது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இவங்க வீட்டுல நடந்த சம்பவம் நாளைக்கு உங்க வீட்லயும் நடக்கலாம். வாழ்க்கைன்றது நதியோடு செல்லும் ஓடம். நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரண காரியம் பார்த்துக்கிட்டு இருந்தா நின்ன இடத்திலேயே நிக்க வேண்டியது. விடியல்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும்.
2: அம்மா, நாங்க அவசரப்பட்டுட்டோம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா.
1: தவறு என்னுடையதாம்மா. இந்த சரசு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நான் ஒரு தலையாட்டி பொம்மையா இருந்துட்டேன்.
0: வெங்கடபதி, பார்வதி, நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
1: என்னமா பேச்சு?
0: கூடி வந்த கல்யாணம் நின்னு போக காரணம் நான் தான்.
1: இல்லம்மா, இல்லம்மா,
0: அவசரப்பட்டு மேல திருட்டு பட்ட கட்டி போலீஸ்ல புகார்
2: கொடுத்துட்டீங்கம்மா.
0: ஐயா கொண்டு போன வலையில விவசாய வங்கியில அடவு வச்சு பணம் 5 லட்சத்தை கையில வாங்கியிருக்க. பணத்தோட வீட்டுக்கு திரும்பும் போது களைப்பா இருக்குதேன்னு ஒரு டீ கடையில டீ குடிச்சிருக்கார். டீ குடிச்சிட்டு கிளம்பும் போது பணப்பையை எடுக்க மறந்துட்டார். டீ கடைக்காரர் அதை பத்திரம்

0: எடுத்து வச்சிருந்திருக்கார். பணத்தை யாரும் தேடி வராததால அவரோட பையில இருந்த கைச்சாத்து புத்தகத்துல இருந்த முகவரிய பார்த்து காலையில தான் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாரு அந்த மகராசு. ஐயா வீட்டுக்கு திரும்பி வரும்போதுதான் ரோட்டுல மயங்கி விழுந்திருக்கார். இந்த பணம் மட்டும் அப்பவே கைக்கு வந்திருந்தா வேங்கடபதியும் பார்வதியும் போலீஸுக்கு போய் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய வேலை வந்திருக்காது. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
1: அம்மா என்ன மன்னிங்க சொல்லுங்க. பெரிய பெரிய வார்த்தையில பேசாதீங்க அம்மா.
2: அம்மா அம்மா நீங்க பெரியவங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க அம்மா.
0: சரசு உனக்கு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்றா போல, நீயே இந்த வீட்டு பெண்ணுக்கு எதிரியாயிட்டத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. சரசு சரசு நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி இந்த குடும்பம் திருட்டு குடும்பமும் இல்ல கொலகார குடும்பமும் இல்லைன்னு இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா.

0: பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்றா போல. நீயே இந்த வீட்டு பெண்ணுக்கு எதிரியாயிட்டத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. சரசு சரசு, நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி இந்த குடும்பம் திருட்டு குடும்பமும் இல்ல, கொலதார குடும்பமும் இல்லன்னு இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா.
1: ஆமாம்மா, ஆமாம்மா.
0: இனிமே இந்த குடும்பத்துல நீங்க பொண்ணு எடுக்க ஆட்சேபனை எதுவும் இருக்காது. நம்ம தர்மதுரை ராஜலிங்கம் ஐயா உயிர் விட்டது இந்த வீட்டு திண்ணையில்தான். அதனால அந்த புண்ணிய ஆத்மாவை தரிசிக்க ஆண்டுதோறும் நான் இங்க வருவேன். இனிமே இந்த குடும்பம் என் உறவு குடும்பம்.
2: அம்மா,
0: வேங்கடபதி மக வள்ளி அம்மா கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம்.
1: ரொம்ப நல்லதுங்கம்மா.
0: கந்தவேலு, சரசு,
1: சொல்லுங்கம்மா.
0: ரெண்டு பேரும் இப்படி வாங்க வாங்க.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
0: ஐயா மனசு எல்லாருக்கும் வாரி வழங்குற நல்ல மனசு.
1: ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா.
0: கடைசியா அவர் கொடுத்துட்டு போன இந்த 5 லட்சம் இப்போ நான் கொடுக்கற பொண்ணு வீட்டு சீதனம்.
1: அம்மா,
0: இத வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை கோலாகலமா நடத்துங்க. அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு வேண்டி கேட்டுக்கிறேன். சாதி மதம் சம்பிரதாயம்னு நமக்கு நாமே ஒரு வலைய பின்னிக்கிட்டு அதுக்குள்ள சிக்கி தவிக்கிறோம். வானத்து நீல நிறத்தை கடல் பிரதிபலிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க மனசுல அன்பையும் அருளையும் பிரதிபலிக்க செய்யணும்.
3: உண்மைதாம்மா,
1: உண்மைதாம்மா, கண்டிப்பாம்மா.
4: அம்மா, ஐயா மனசு போலவே உங்க மனசும் நல்ல மனசும்மா, நல்ல மனசு.
0: அது கோயில் மணி கூட அடிக்குது, நல்ல சகுனம் தான்.
5: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது நல்ல மனம் நாடகம். எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் ராஜலிங்கம் மற்றும் வேங்கடபதியாக எஸ். ஜெகசண்முகம், கந்தவேலுவாக கே. ரவிக்குமார், சரசுவாக ஷர்மிளா நசீர், சுபலக்ஷ்மியாக ஆர். விஜயலட்சுமி, பார்வதியாக ஆர். சிவகாமி, இன்ஸ்பெக்டராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார்.
6: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

என்னாச்சு சார், வரல, லைட் வரல. கொடுக்கமா? ஆகாஷ்வாணி. என்னாச்சுன்னு தெரியல. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பெருமையையும் இறையாண்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே உதம்சிங் ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ள உதம்சிங்கின் துணிச்சலும் தியாகமும் போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத புகழை பெற்றவர் சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங் என்றும் திரு ராஜ்நாத் சிங் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார்.

0: அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய மைக்கேல் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியை தனியொரு நபராக வீழ்த்திய பெருமையை பெற்றவர் உதம்சிங் என்றும், இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்பில் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தேசப்பற்றோடு போராட வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே அவர் ஏற்படுத்தினார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணையை விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் விரைந்து நீதி கிடைப்பதற்கும் இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேர்மையான வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான தேர்வு கட்டமைப்பை கொண்டுவரும் முக்கிய முயற்சியாக தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கி தரும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின்போது மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கிடையே அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்ராஜ் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 22வது அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் போலியான செய்திகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. கடும் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கேள்வி நேரத்தை தொடங்க இயலாத நிலை ஏற்பட்டது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு தரப்பில் முக்கிய அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அவையை நடத்த அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். அவையின் மாண்புகளை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பைட்லாம் போவான்னு தெரியல. போட்டுருவோம். திருப்பூர் தானே? ஒரு பைட்டை போட்டுட்டு
0: வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷா நம்கைல் பாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பூட்டானில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், பூட்டான் மன்னர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையத்தின் 60 ஆண்டுகால சிறப்பான சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் மக்களிடையே எடுத்துச் செல்வதில் இந்நிலையம் முக்கிய பங்காற்றி வருவதாக

0: வருவதாக கூறியுள்ளார். ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையம் மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த நிலையம் பிரதிபலிப்பதாகவும் அதன் வளர்ச்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜீவ்குமார் ஜெயின் கூறியுள்ளார். போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனையொட்டி மத்திய அரசின் மைபாரத் அமைப்பு சார்பில் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை மைபாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷா முக்த் அபியான் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், குறும்படம்,
2: நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது.
3: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
0: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். பாங்காய் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து தீவிரவாதிகள் வைத்திருந்த உணவு மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த இடம் தீவிரவாதிகளின் தற்காலிக முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, உணவுப் பொருட்கள், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சிமோனே ஆஞ்சியா வவசோரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் லூயிஸ் கார்லோஸ் அலன் மடாகன் இணையை வென்றது. அமெரிக்காவின் ஃப்ளோரன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் மகேந்திரன் அமெரிக்காவின் அல்ஸா ஆன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியாவின் லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திரப் போராட்ட தியாகி உத்தம் சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:50. இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: செவந்தி, செவந்தி எங்க இருக்க?
2: சமையல் கட்டில தாங்க இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க.
1: நேத்தே சொன்னாங்க, மறந்துட்டேன். இன்னைக்கு எங்க ஆபீஸ் மூலமா எல்லாரையும் குடும்பத்தோட டூர் கூட்டிட்டு போறாங்களாம். பசங்களை கூப்பிடு, மதியமா பஸ் வருதான், எல்லாம் ரெடி ஆகுங்க.
2: அதான பார்த்தேன், நீங்களாவது டூர் கூட்டிட்டு போறதாவது. டே பசங்களா, உங்க அப்பா டூர் கூட்டிட்டு போறாரா நம்மளை எல்லாம்? எல்லாரும் வந்து சீக்கிரம் ரெடி ஆகுங்க, பஸ் சீக்கிரம் வந்துருமா.
3: என்னம்மா டூரா? அதிசயமா இருக்கு. எங்க போறோம்? பார்க்கு போறோமா இல்ல கோயில் குளம் அப்படின்னு எங்காவது போறோமா? பார்க்கு தானம்மா போறோம்.
2: ஆமாடா, பார்க்குக்கு போற மாதிரி தான் உங்க அப்பாவும் சொன்னாரு. சீக்கிரம் வா.
3: ஜாலி ஜாலி பார்க்கு போறோம்.
1: சொன்ன மாதிரியே பஸ் வந்துருச்சு. எல்லாரும் பஸ்ல ஏறி இந்த 4வது சீட்ல

0: உட்காருங்க. மெதுவாடா, பாத்து விழுந்துடாதீங்க, மெதுவா போ.
1: சரிடா சரிடா பசங்களா, பொறுமையா போய் உட்காருங்க பாக்கலாம். என்னங்க பஸ் போய்கிட்டே இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்?
2: அம்மா எனக்கு ஒரே போர் அடிக்குதுமா, எப்பதாமா போக வேண்டிய இடத்துக்கு போவோம்?
0: நாம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, பசங்களை கூட்டிட்டு பத்திரமா இறங்குமா.
2: எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும். அம்மா அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டம்மா.
1: என்னங்க, நானும் பசங்களும் பூங்கா, முதல பண்ண, பாம்பு பண்ண, விளையாட்டு திடல்னு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க போய் சாப்பாடு, ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, சரியா?
0: இதுக்கு தான் நான் உங்களை எங்கேயுமே எதுக்குமே கூப்பிட்டு வரதில்லை, இப்படி செலவு வைக்கிறதுக்கு. சரி சரி, நான் போயிட்டு சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்.
1: என்னங்க சாப்பாடு எங்க வாங்கினீங்க? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க.
2: சாப்பாடு உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்குமா?
0: ஆமாண்டா, இன்னைக்கு தான் முத முதல்ல என்ன அதிசயம், உங்க அம்மா மற்றவங்க சாப்பாட்டெல்லாம் புகழ்ந்து இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறா.
2: ஆமாப்பா.
1: என்னங்க உண்மையை தானே சொல்றேன், இதுல போயிட்டு என்ன இருக்கு? ஏன் என்னோட சமையல்லாம் நான் நல்லா சமைக்கிறது இல்லையா என்ன?
0: ஆமாமா, நல்லா சமைச்சிட்டாலும்.
1: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்க இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துட்டு போய் அந்த மூளைக்கா போட்டுட்டு வந்துடுறேன்.
0: ஏய், என்ன பண்ற, நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காத.
1: ஏங்க நான் என்ன பண்ணேன்?
0: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது, அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது, இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
1: ஏங்க என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க, போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
0: நாம பண்ணு பேசக்கூடாது, இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைறது இல்லாம இது காத்துனால அடிச்சிட்டு போய் வயல்வெளிகள்ல பிளாஸ்டிக் சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும், மத்தவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது சரியா?
1: சரிங்க சரிங்க, தப்புதான், இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது, சரியா?
2: சரிம்மா.
0: குப்பைகளை வந்து பொது இடங்கள்ல போடக்கூடாது, அதுக்குன்னு வச்சிருக்கிற குப்பை தொட்டிகள்ல தான் போடணும். மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டிலையும், மக்கா குப்பைகளை சிவப்பு நிற தொட்டிலையும் போடணும். என்ன புரிஞ்சுதா?
1: புரிஞ்சது புரிஞ்சது. ஆமா ஆமா, இவரே இங்கெல்லாம் நல்லா தான் பேசுவாரு, எங்கேயாவது நாலு இடத்துக்கு வெளியே கூட்டு போனா தானே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியும்.
0: என்ன சொன்னீங்க?
1: ஒண்ணும் இல்லைங்க.
3: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
7: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
8: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறன்

0: நாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
1: 1800-425-1111.
0: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
1: 9498-34-5350.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: வணக்கம். தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு சில அறிவிப்புகள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் விரிவாக்க கல்வி இயக்குநரகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் சேலம் நடத்தும் முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி பட்டறை 6/8/2026 வியாழக்கிழமை முதல் நடைபெறுகிறது. இடம் VUTRC சேலம், சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில். பயிற்சி கட்டணமாக ₹590 முன்பதிவு அவசியம் செய்ய வேண்டும். பயிற்சி அளிப்பவர்கள் முயல் மற்றும் காடை வளர்ப்பில் கைதேர்ந்த ஆசிரியர்கள் முனைவர் ஜெகவீர பாண்டியன், முனைவர் பாரதி, முனைவர் முரளி அவர்கள். பயிற்சியில் பங்கு பெறுபவர்களுக்கு பயிற்சி கையேடுடன் சான்றிதழ் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும். சிறப்பு அம்சங்கள், முயல் மற்றும் காடை கண்காட்சி நடைபெறும். முயல் மற்றும் காடை வளர்த்து வரும் பண்ணையாளர்களின் அறிவுரைகளை பெறலாம். யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் என்றால், மாணவர்கள், விவசாயிகள், பண்ணையாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு 0427 என்பதை முன்னிணைப்போடு 24/10/40/8 என்ற எண்ணிற்கு அலைபேசியின் மூலம் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு, நர்சிங் முடித்தவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெல்லி ESIC 523, புதுச்சேரி ஜிப்மர் 39, தியோகர் எய்ம்ஸ் 223, புவனேஸ்வர் 197, கவுகாத்தி 188, டெல்லி 121, பிளாஸ்பூர் 89, ரேபரேலி 81 உட்பட மொத்தம் 2218 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி BSc மற்றும் நர்சிங் TGNM முடித்தவர்கள் இதில் பங்கு பெறலாம். வயது 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். அதாவது 13/8/2026 படி 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை பிரிலிமினரி, மெயின் தேர்வு எழுதி தேர்வு பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹3000 செலுத்த வேண்டும். SC/ST பிரிவினருக்கு ₹2400 செலுத்தினால் போதும். கடைசி நாள் 13/8/2026. விவரங்களுக்கு AIIMS exams@ac.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை பெறலாம். அடுத்து அறிவிப்பு, இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் டெக்னீசியனாக சேருவதற்கான அறிவிப்பு. துர்காபூரில் உள்ள மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள டெக்னீசியன் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெஷினிலிஸ்ட் அல்லது பவுண்டரிமேன் ஆகிய ஏதாவது ஒரு பிரிவில் ITI படித்திருக்க வேண்டும். வயது 28க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைனில் எழுத்து தேர்வு மற்றும் திறன் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500. SC/ST மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. கடைசி நாள் 3/8/2026. விவரங்களுக்கு www.cmeri.res.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை பெறலாம். நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு, ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் நிதி அதிகாரியாக வேலை அறிவிப்பு. மத்திய அரசின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதி அதிகாரி 17, துணை மேனேஜர் 8, மேனேஜர் அதாவது டிசைனிங், டிசைனர்ஸ் 5 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTEC, CA, IC, WA படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். மேலும் 18 முதல் 45 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.

0: விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 500 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. கடைசி நாள் 12/8/2026. விவரங்களுக்கு hacl.corp.forum.flix.com என்ற முகவரியில் சென்று தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு, மத்திய அரசின் NMTC இரும நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸ்கிடியூ ட்ரைனிங் பிரிவில் மெக்கானிக்கல் 51, எலக்ட்ரிக்கல் 22, நிதி 7, கெமிக்கல் 4, சிவில் 3, கம்ப்யூட்டர் 3, HR 3 உட்பட மொத்தம் 102 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTEC, MBA, MCA, CA முடித்தவராக இருக்க வேண்டும். வயது 18-27 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 600. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. கடைசி நாள் 11/8/2026. விவரங்களுக்கு nmdcetr.forum.flix.org. என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். நன்றி.
1: இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட் அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs.
4: MCET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955540.
5: நண்பகல் நேரத்தில் நேயர் விருப்ப நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் நீங்கள் விரும்பக்கூடிய பாடலை கேட்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு அஞ்சல் அட்டையில் உங்கள் பெயர், உங்களுடைய முகவரி, உங்களுக்கு பிடித்த படம், பாடலை எழுதி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 6367.

8087 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள் நேயர்களே. தினமும் நண்பகல் 1:10 உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டிருக்கிறாங்க. தர்மபுரி கடத்திக்குட்டை சிவகாமி மாணிக்கம் அவர்கள் செந்தரப்பூவே திரைப்படத்தில் இருந்து, மனோஜ் கயான் இசையில், ஆபாவாணன் வைரமுத்து முத்துலிங்கம் வரிகளில், எஸ்பிபி மற்றும் சசிரேகா குரல் வண்ணத்துல கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.

sunflower oil. தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ். நேயர்களே, நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. இந்த நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர் அடுத்த நேயர் கேட்டிருக்கிறாரு, புதையல் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில் சி எஸ் ஜெயராம் மற்றும் பி சுசீலா குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: நண்பகல் நேரத்துல கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நமக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை கேட்டிருக்கிற நேயர் மேட்டூர் காளையனூர் பகுதியில் இருந்து பி ரங்கசாமி அவர்கள். யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்னேகன் பாடல் வரிகளில் கேஜே யேசுதாஸ் குரல் வண்ணத்தில். ராம் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் அவருக்கு வந்து வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி. பட் ஆனால் வந்து ஒரு 1 மந்தாகவே வந்து அவருக்கு வந்து பசி இல்லை. வயிறு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்குது, பசி இல்லை. இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த 1 மாத காலங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வாந்தி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வாந்தி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர் தான். பட் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனடியாக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகியிருக்காரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு இல்லை இது எண்டோஸ்கோப் பண்ணணும்னு சொல்லி எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டாங்க. பார்த்தாக்க நல்ல உள்ள பெரிய கேன்சர் கட்டி அடைச்சிக்கிட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடு வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து வாமிட்டு கொடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு அதை தடுத்துக்கிட்டு இருந்து செஞ்சு பண்ணிச்சு. டக்குன்னு நாங்கள் வந்து உடனே பயாப்சி எடுத்துட்டோம், எண்டோஸ்கோப் பண்ணிவிட்டு உடனே சிடி ஸ்கேனும் எடுத்தோம். பார்த்தா அந்த சிடி ஸ்கேனில் கேன்சர் கட்டி தான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அவர் வந்து அந்த 1 மாத காலம் வந்து அந்த பசி இல்லை வாமிட்டிங் வந்தது செஞ்சதுன்னு உடனே மருத்துவரை போய் அணுகி செஞ்சு பண்ணினதுனால அவருக்கு வந்து நம்ம ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம். இவருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணால் நம்ம 100% க்யூர் கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து என்னை அன்பான பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து அந்த சிம்டம்ஸ், அதாவது பசி இல்லையா, வயிறு திம்முன்னு இருக்கா, கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குதா, உடனடியாக மருத்துவர் அணுகுங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், எண்டோஸ்கோப் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் பண்ணிடும். அதேமாதிரி போன வாரம் ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து எங்கிட்ட வந்த

0: இதே மாதிரி தொந்தரவு, பசி இல்லை, வயிறு உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா கூட அப்படியே திம்முன்னு இருக்குது, படுத்துக்கலான்னே இருக்குது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வந்து எண்டோஸ்கோப் பண்ணியிருந்தாங்க, வெளியவே வந்து ஸ்கேனும் பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த தொந்தரவும் இல்லை. அப்புறம் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து செஞ்சு பண்ணி கேட்கலன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வேறு ஒரு என்னோடய பேஷண்ட்டே ஒருத்தர் வந்து இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி பண்ணினதுனால பண்ணோம், வந்தார். அது பார்த்து செஞ்சு பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா, அதாவது அந்த உப்பு, அந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைட் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு டெஸ்ட் எடுத்து பார்த்து செஞ்சு பண்ணோம்னா, அவருக்கு வந்து சோடியம் வந்து வெறும் 118 தான் இருந்தது, ஆல்மோஸ்ட் 140 பக்கம் இருக்கணும். இந்த சோடியம் எவ்வளோ கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா, குடல் மூமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். குடல் நல்லா வேலை செஞ்சு மூமெண்ட் ஆனால் தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி கீழே போகணும் செய்யணும் பண்ணும். அதனால் அந்த மூமெண்ட்டை நிறுத்திடுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திம்மு ஆகிடும் செஞ்சிடும். அதனால் வந்து பசி இல்லை செயலை பண்ணலன்னா நம்ம வந்து குடல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான்றதை நினைக்கக்கூடாது. பசி இல்லைனாக்கா அதுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், அதுதான் நான் சொல்லுவேன். 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், மீதி 10% வேறு காரண காரியங்களுக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, செய்துப்பட்டது. அதனால் கொஞ்சம் உடனே இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருங்க.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
4: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
7: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
10: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
11: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7-70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
10: இச்சலுகை August 1, 2, 3 3 நாட்கள் மட்டும்.
11: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
12: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

ஐஷா சன்ஃப்ளவர் ஆயில். நேயர்களே, நண்பகல் 1:37 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில பிடித்த

பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் நாமக்கல் மங்களாபுரம் பார்த்திபன். வித்யாசாகர் இசையில் யுகபாரதி நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் ஹரிணி ஸ்ரீகாந்த் குரல் வண்ணத்தில் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்களே, நண்பகல் 1:37 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பிடித்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் நாமக்கல் மங்களாபுரம் பார்த்திபன். வித்யாசாகர் இசையில் யுகபாரதி நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் ஹரிணி ஸ்ரீகாந்த் குரல் வண்ணத்தில் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சிகரெட்.
1: விரல்களின் இடையே ஒரு விரல் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் நாயகர் விருப்பம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் ஆடி ஆஃபரில் 7 முதல் 70% வரை அதிரடி தள்ளுபடி. ஒளித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்கள், இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்ந்த போலி செய்திகளை களைவது தொடர்பான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவையில் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதனால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் விவகார தாக்குதல் பிரச்சினையை எழுப்பி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினார்கள். இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு 130வது சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் குளிர்கால கூட்டத்தொடர் முதல் வாரம் வரை நீட்டித்து அவை அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பதிவேடு சட்டத்திருத்த மசோதா பலத்த

0: அமளியினூடே மக்களவையில் விவாதம் எதுவுமின்றி நிறைவேறியது. அமளி தொடரவே அவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதிகளை எவ்வகையிலும் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று இந்நாடுகள் கோரியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தனது எல்லைப் பகுதிகளை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பல நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீடித்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள், உரிமையாளர்கள், பணியாளர்களிடையே சுமூக நட்புறவின் அவசியத்தை மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் உலகளாவிய தொழில் நிறுவன நட்புறவு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மாறிவரும் தொழில்நுட்பங்களும் சர்வதேச அணுகுமுறைகளும் தொழில் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் தொழிலாளர் நல சீர்திருத்தங்கள் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தி தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சூழலை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்தியா அமைப்பின் இடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆராய்ச்சி, மின்னணு சார்ந்த சுகாதாரம், ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள், திறன் கட்டமைப்பு போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர், வரி செலுத்தும் ஊழியர், வரி தணிக்கை தேவைப்படாதோருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அம்மாநில நீர்வளத்துறையினருடன் அவசர ஆலோசனையை இன்று மேற்கொண்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்கள் கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறக்காதது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக 370,000 பேர் புகார் அளித்திருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகளை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறான தகவல் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
1: 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் வந்து 1,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேல பில்லு வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 960,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப்போ. ஸோ ஒரு ரேஷியோ பார்க்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியா தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியா தான் வந்து 2-3 மடங்கு மேல வந்திருக்கு. அதுலயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லி ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு.
0: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.

0: விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் புதிய கட்டிடங்களை இன்று திறந்து வைத்துள்ளார். டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அவர் வழங்கினார். கண்டமானடி ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோமியோபதி மருத்துவமனையையும் கொய்யாத்தோப்பு பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்துள்ளார். ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. திரு செந்தில் பாலாஜி தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு டன் உப்பு 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி கடினவயல் கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றோட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அதிகாலை 3 மணி முதல் உப்பு வாருதல், உப்பை சுமந்து பாத்திகளில் இருந்து கரையேற்றி சேகரித்தல் உள்ளிட்ட பணிகளில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு டன் உப்பு 1500 ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகி வருகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
2: திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், அரியலூர் துணை அஞ்சலகம் மற்றும் கீழப்பழுவூர் துணை அஞ்சலகங்களில் டாக்கர் நிராயத் கேந்திரா DNK மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அனுப்புபவர்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் பொருள்களின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீடு செய்து அனுப்புவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் பெறலாம்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் இப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு வரும் 3ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் உன்னட்டி ஹூடா தேவிகா ஷிகாகை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா தாய்லாந்தின் சுப்பனேடாவுடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் யுடாய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவு 5 சென்டிமீட்டர், உபாசி, வால்பாறை பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சின்ன கல்லார், வால்பாறை, தேனி பெரியார் பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது.

நீலகிரி பந்தலூர் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. நீலகிரி அவலாஞ்சி சிறுவாணி அடிவாரம் தேனி தேக்கடி நீலகிரி மேல்பவானி நீலகிரி தேவாலா பகுதியில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. நீலகிரி செருமுள்ளி அரியலூர் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோடில் 23.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளான உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தின் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னல் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம். செல்லப்பிராணிகள் பராமரிப்பு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவமனை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் சி. இன்பராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

0: செல்லமே செல்வமே, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி.
1: போப்பா போ, எது சொன்னாலும் காதலையே வாங்கறது இல்ல. எப்படி பட்டுன்னு கதவு சாத்திட்டு போறத பாரு. நீங்கெல்லாம் ஏன் இப்ப கத்துறீங்க? உங்க அண்ணனை சொன்னதும் உங்களுக்கு கோபம் வருதோ? போங்க போங்க, நீங்களும் அவன் பின்னாடியே போங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே.
2: அட பட்டக்கா, என்ன நாயங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க?
1: வா முத்தழகு, வா வா. என்ன சொன்ன? நாய் நான் சொன்ன. நல்ல வேலை அவன் உள்ள போயிட்டான். இதை மட்டும் காதல கேட்டிருந்தானா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பான். இதுங்கள நாயின்னு சொன்னா அவனுக்கு கோவம் வந்துடும். அதுங்க பேரு ஒன்று ரீனோ ஒன்று டீனோ. அதுகள தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டு வரான்.
2: என்னக்கா சொல்றீங்க?
1: சிரிப்பா வருதுல்ல. இதுதான் இங்க நிலைமை. உருப்படியா ஏதாச்சும் வேலைக்கு போடானா கேட்காம எப்ப பாரு இந்த நாயங்க கூட. அச்சுச்சோ, தப்பு தப்பு, இந்த ரீனோ டீனோ கூட தான் சுத்திட்டு கிடக்குறான்.
2: ஓஹோ, தம்பிக்கு செல்ல பிராணிகள்னா ரொம்ப பிடிக்குமோ?
1: பிடிக்குமாவா? நீ வேற. அதுகளை கவனிச்சுக்கிறதுக்காக தான் இவன் வேலை வெட்டி கூட போகாம வீட்லயே உட்காந்துருக்கான் பாரு.
2: கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
1: கொஞ்சம் இல்லை முத்தழகு, ரொம்பவே. இதனால எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் தினம் தினம் சண்டை தான்.
2: அக்கா, தம்பிக்கு செல்ல பிராணிகள் தான் பிடிக்கும்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா?
1: என்ன முத்தழகு, என்ன யோசனை?
2: அக்கா, செல்லமா வளர்க்குற செல்ல பிராணிகளை வச்சே நீங்க வருமானம் பார்க்க முடியும். அதுக்கு வழி இருக்கு.
1: என்ன முத்தழகு சொல்ற, என்ன வழி?
2: செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில்கள் நிறைய இருக்கு. அதுல ஏதாவது ஒன்னு செஞ்சா செல்ல பிராணிகளை வளர்த்த மாதிரியும் இருக்கும், தொழில் செஞ்சு வருமானம் பார்த்த மாதிரியும் இருக்கும்.
1: முத்தழகு, நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே.
2: எல்லாம் புரியும், இப்ப இவங்க சொல்றத கேட்டா.
1: யார முத்தழகு?
2: சொல்றேங்கா, செல்ல பிராணிகள் பராமரிப்பு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி இன்பராஜ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
3: இன்றைய காலத்தில் நாய்கள் மற்றும் பூனைகள் போன்ற செல்ல பிராணிகளை தன் குடும்ப உறுப்பினர்களாகவே மக்கள் பார்க்கிறார்கள். வேலை, உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு பயணங்கள் போன்ற காரணங்களால் செல்ல பிராணிகளை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டிய தேவை தற்போது அதிகரித்துள்ளது. இவற்றின் காரணங்களால் பெட் போர்டிங் எனப்படும் செல்ல பிராணிகள் தங்கும் விடுதி மற்றும் பெட் டே கேர் சென்டர் என்று சொல்லக்கூடிய செல்ல பிராணிகளுக்கான பகல் நேர பராமரிப்பு சேவை மையம் என்பது செல்ல பிராணிகள் வளர்ப்போர்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. இவற்றில் பகல் நேர பராமரிப்பு என்றால் செல்ல பிராணிகளில் பகல் நேரத்தில் கவனித்து உணவளித்து விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுத்துதல். இவை பகல் நேர பராமரிப்பு என்று கூறப்படுகிறது. பொதுவாக இப்பகல் நேர பராமரிப்பு செல்ல பிராணி வளர்ப்பவர்கள் இருவருமே கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லும் பட்சத்தில் அவற்றை தனது வீடுகளில் தனியாக விட்டு செல்வதை அவர்கள் விரும்புவதில்லை. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இவ்வகையான பெட் டே கேர் சென்டர் என்று கூறப்படும் பகல் நேர பராமரிப்பு சேவை மையம் மிகவும் பயன்பாடாக உள்ளது. இவ்வகையான சேவைகள் தற்போது அதிகம் தேவைப்படுகிறது. அதற்கான சில காரணங்கள், இன்றைய காலத்தில் மக்கள் அதிகமாக நகரங்களுக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர். நகர வாழ்க்கையில் தனிமை மற்றும் மன அழுத்தம் அதிகமாக இருப்பதால் பலர் செல்ல பிராணியை சார்ந்து மற்றும் அவற்றை வளர்க்கவும் ஆரம்பித்துள்ளனர். குறிப்பாக அபார்ட்மெண்ட் மற்றும் கேட்டட் கம்யூனிட்டி போன்ற இடங்களில் நாய் மற்றும் பூனைகள் வளர்ப்பது தற்போது அதிகரித்துள்ளது. ஆகையால் இதற்கான சேவைகளும் தேவைகளும் அதிகரித்த வண்ணமே உள்ளது. முன்பெல்லாம் அதிகமாக குடும்பங்களில் யாரோ ஒருவர் செல்ல பிராணிகளை கவனித்துக் கொள்வார்கள். ஆனால் தற்போது அதிகமாக தனி குடும்பங்கள் உள்ளன. ஆகையால் செல்ல பிராணிகள் கவனிப்பு மிகவும் வீடுகளில் குறைந்துவிட்டது. ஆகையால் இவற்றின் தேவை அதிகரிக்கிறது. மக்களிடையே செல்ல பிராணிகளுக்கான விழிப்புணர்வு மற்றும் தெரு நாய்களை தற்போது செல்லப்பிராணி ஆர்வலர்கள் அதிகமாக தத்தெடுத்து கொள்வதும் இவ்வகையான சேவைகளின் தேவை அதிகம் ஆவதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. மேலும் மென்பொருள் சார்ந்த வர்த்தகங்களிலும் தனியார் வேலையிலும் நீண்ட நேரம் வேலை செய்கிறார்கள். காலை முதல் மாலை வரை வீட்டில் யாரும் இல்லாத சூழலில் செல்லப்பிராணிகள் தனியாக இருக்க முடியாது. ஆகையால் செல்லப்பிராணிகளை போர்டிங் சென்டரில் அனுமதித்து அவர்கள் வேலைக்கு செல்கின்றனர். இப்போது மக்கள் செல்லப்பிராணிகளை வெறும் செல்லப்பிராணிகளாக பார்க்காமல் குடும்ப உறுப்பினர்களாகவே பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சிறந்த மற்றும் சத்துள்ள உணவுகளை அளிப்பது மிகவும் முக்கியம். அவை அனைத்தும் இவ்வகையான டே கேர் சென்டரில் பயன்படுத்துவதால் இவற்றுக்கான தேவை தற்போது இன்றியமையாததாக உள்ளது. இந்த அனைத்து காரணங்களாலும் பெட் கேர் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. எதிர்காலத்தில் பெரிய வர்த்தக மையங்களாக மாறவும் வாய்ப்புள்ளது. மேலும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முழு நேர அல்லது பகுதி நேர வேலை வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. முன்பு செல்லப்பிராணிகளை பாதுகாப்பாகவும் பொழுதுபோக்குக்காகவும் மட்டுமே வளர்த்தார்கள். தற்போது செல்லப்பிராணி குடும்ப உறுப்பினர்களாகவே பார்க்கும் மனப்பான்மை அதிகரித்துள்ளது. ஆகையால் செல்லப்பிராணிகள் வளர்க்கும் உரிமையாளர்கள் இதற்கான

செலவினங்களை மிக பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. எனவே இவ்வணிகத்தில் ஏற்படும் வருமானம் என்பது நிரந்தர மற்றும் பெருவாரியான வருமானங்களை ஈட்ட முடியும். அதற்கு தேவை சுத்தமான ஒரு நல்ல உட்கட்டமைப்பு வசதி கொண்ட செல்லப்பிராணிகள் தங்கும் விடுதிகளே ஆகும். இந்த துறையில் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் உள்ளன. இன்றைய காலத்தில் பெட் கேர் இண்டஸ்ட்ரி மிக வேகமாக வளர்ந்து வரும் துறையாக உள்ளது. ஆகையால் இளைஞர்கள் குறைந்த முதலீட்டில் புதிய தொழில் தொடங்க நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் பெரிய முதலீடு ஏதும் இல்லாமல் கூட இவ்வகையான தொழிலை மிக எளிய முறையில் தொடங்க முடியும். சிறிய அளவில் வீட்டிலிருந்தே கூட இவ்வகையான தொழிலை ஆரம்பிக்க முடியும். சில செல்லப்பிராணி உரிமையாளர்கள் பாதுகாப்பு மையங்களுக்கு அனுப்புவதற்கு பதிலாக தன் வீடுகளிலேயே செல்லப்பிராணிகளை வைத்து கவனிக்க விரும்புகிறார்கள். அதனால் வீட்டிலேயே கூட, அதாவது பெட் சிட்டிங் சர்வீஸ் எனப்படும் சேவை மையங்களை ஆரம்பித்து செல்லப்பிராணிகளை பாதுகாத்து இதன் மூலம் வருவாய் ஈட்டலாம். இது பெண்கள் மற்றும் பகுதி நேர வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக உள்ளது. மேலும் இதற்கான முதலீடு மிகவும் குறைவு. அது மட்டுமின்றி பெட் வாக்கிங் சர்வீஸ் எனப்படும் சேவை சில செல்லப்பிராணி உரிமையாளர்கள் தனது செல்லப்பிராணிகளை தினமும் நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல முடியாது. அவ்வகையான நேரங்களில் பகுதி நேர வேலைகளிலோ காலையோ அல்லது மாலையோ அவற்றை நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல அவர்களுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. இதற்கான சேவைகளை வாக்கிங் சர்வீஸ் என்று கூறுகிறோம். மேலும் செல்லப்பிராணிகளுக்கு அழகுபடுத்தும் விதமாக, சுத்தப்படுத்தும் விதமாகவும், அவற்றின் தோற்றத்தையும் அவற்றின் சுத்தத்திற்காகவும் தரப்படும் சேவை பெட் க்ரூமிங் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பெட் டாக்ஸி சர்வீஸ் செல்லப்பிராணிகளுக்கு ஏதும் உடல்நலக்குறைவு அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்ல இவ்வகையான சேவைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இது மட்டுமின்றி பெட் ட்ரைனிங் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான ஒழுக்க உடற்பயிற்சிகள், பழக்க வழக்கத்திற்கான சமூக பயிற்சிகள் செல்லப்பிராணிகளுக்கு கற்றுத்தரப்படும். இவ்வகையான சேவைகள் பெட் ட்ரைனிங் என்று அழைக்கப்படுகிறது. இவை அனைத்தும் ஒரு சேர செல்லப்பிராணிகள் தங்கும் விடுதிகளிலோ அல்லது பராமரிப்பு மையங்களிலோ அளித்து இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தகுந்த சேவை அளிப்பதன் மூலம் நிறைந்த வருமானத்தை ஈட்ட முடியும். பொதுவாக பெரு நகரங்களில் ஒரு நாளைக்கு தோராயமாக 500 முதல் 1000 வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இத்துறையின் ஆரம்பத்தில் பெரிய முதலீடு எதுவும் தேவையில்லை. வீட்டிலிருந்து மிகச்சிறிய முதலீட்டில் இவ்வகையான மையங்களை ஆரம்பித்து ஒரு பெரிய வர்த்தக தொழிலாக இவற்றை மாற்ற முடியும் என்பதே இதன் பலம். ஆகையால் பெட் கேர் இண்டஸ்ட்ரி என்பது இளைஞர்களுக்கு மற்றும் புதிய தொழில் முனைவோருக்கு ஒரு மிகப்பெரிய தேவையுள்ள ஒரு வர்த்தகமாக இக்காலகட்டத்தில் உள்ளது. செல்லப்பிராணிகளை நேசிக்கும் மனப்பான்மை இருந்தால் இத்தொழிலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். செல்லப்பிராணிகளை பாதுகாப்பாக கையாள்வதற்கு ஒரு சில திறன்களை தொழில் முனைவோர்கள் வளர்த்து கொள்வது இன்றியமையாத ஒன்றாகும். ஒவ்வொரு பிராணிகளுக்கும் தனித்தனியான நடத்தைகள் இருக்கும். சில பிராணிகள் மிகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் மற்றும் செல்லமாகவும் இருக்கும். ஒரு சில செல்லப்பிராணிகள் பயந்த நிலையிலேயோ அல்லது கோபமாகவோ காணப்படலாம். அதனால் செல்லப்பிராணிகளை புரிந்து அதற்கேற்றாற்போல் அவற்றை கையாள்வது இத்தொழிலின் மிக முக்கிய ஒன்றாகும். அதுவே இதன் அடிப்படையும் ஆகும். அது மட்டுமின்றி தொழிலில் அடிப்படை கால்நடை உடற்பராமரிப்பு, அவசர காலங்களில் முதலுதவி போன்ற பேசிக் வெட்டினரி நாலேஜ் என்பது மிகவும் அவசியம். ஒருவேளை வளர்க்கும் பிராணிகளுக்கு காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு அல்லது மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற ஆரம்ப உடல்நல பிரச்சனைகள் அடையாளம் கண்டறிந்து மருத்துவமனையில் அனுமதித்து பாதுகாக்க வேண்டும். மேலும் தடுப்பூசி மற்றும் குடற்புழு நீக்கம் போன்ற முதலுதவி பற்றிய அடிப்படை அறிவு இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவசர காலங்களில் விரைவாக நடவடிக்கை எடுக்க முடியும். மேலும் கம்யூனிகேஷன் எனப்படும் செல்லப்பிராணிகளுடன் நல்ல கம்யூனிகேஷன் அல்லது செல்லப்பிராணிகள் பற்றிய அடிப்படை அறிவு இருப்பது மிக அவசியம். சேவை மையங்களில் உரிமையாளர்கள் செல்லப்பிராணிகள் மற்றும் அதன் உரிமையாளர்களிடம் உண்மையாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் அந்த செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கான நம்பிக்கை சேவை மையங்கள் மீது அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை மட்டுமே இவ்வகையான வர்த்தகங்களில் மிகப்பெரிய பலம். செல்லப்பிராணிகளுடன் வேலை செய்வதற்கு அமைதி மிகவும் முக்கியம். சில செல்லப்பிராணிகள் புதிய இடத்தில் இருக்க சற்று நேரம் எடுத்துக்கொள்ளும். ஒரு சில செல்லப்பிராணிகள் தொடர்ந்து குறைத்து கொண்டே இருக்கும். மேலும் சில செல்லப்பிராணிகள் கோபமாக காணப்படும். எல்லா நேரங்களிலும் பிராணிகளிடம் நாம் கோபப்படாமல் அமைதியாக இருந்து அதனை சிறப்பாக கையாள வேண்டும். அவ்வகையான தொழில் முனைவோருக்கு இத்தொழில் ஆகச்சிறந்த ஒன்றாகும். இந்த துறையும் ஒரு வர்த்தக தொழில்துறை என்பதால் அது சம்பந்தப்பட்ட திறன்களை வளர்த்து கொள்வது மிகவும் அவசியம். மேலும்
அச்சம்பந்தப்பட்ட மேலாண்மைகள் மற்றும் தினசரி செலவு வரவு பதிவேடுகள் மூலம் நிர்வகிக்க தெரிந்து

இருக்க வேண்டும். பெட் போர்டிங் மற்றும் டே கேர் பிஸ்னஸ் தேவைப்படும் உட்கட்டமைப்பு வசதிகள் மிக முக்கியமானவை. செல்லப்பிராணிகள் பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் சுகமாகவும் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டியது இத்தொழிலை ஆரம்பிக்கும் தொழில் முனைவோருக்கு முக்கியமான கடமையாக பார்க்கப்படுகிறது. தங்க வைக்கப்படும் செல்லப்பிராணிகள் ஒரு சுத்தமான தங்கும் அறையில் போதுமான இடவசதியும் இருத்தல் வேண்டும். மிகச்சிறிய இடத்தில் செல்லப்பிராணிகள் அடைத்து வைப்பது ஒரு வகையான உடல் அல்லது மன அழற்சியை ஏற்படுத்தும். மேலும் கிருமி நாசினியை பயன்படுத்தி தங்குமிடங்களை சுத்தம் செய்வது மிக மிக அவசியம். இதன் மூலம் தொற்று நோய் மற்றும் துர்நாற்றங்களை தவிர்க்கலாம். மேலும் நாய் மற்றும் பூனைகளுக்கு தனித்தனி பகுதியில் அடைத்து வைத்தல் வேண்டும். பாதுகாப்பாக மற்றும் காற்றோட்டம் நிறைந்த இடமாக அது இருத்தல் வேண்டும். அதிக வெப்பம் மற்றும் மூச்சு திணறல் செல்லப்பிராணிகளுக்கு அழற்சியை ஏற்படுத்தும் என்பதால் குறிப்பாக சென்னை போன்ற வெப்பமான நகரங்களில் வென்டிலேஷன் எனப்படும் காற்றோட்டம் மிகவும் அவசியம். அது மட்டுமின்றி ஜன்னல் மற்றும் எக்ஸாஸ்டர் எனப்படும் காற்று வெளியிடும் விசிறிகள் தேவையான ஒன்றாகும். அவை மட்டுமின்றி ஒரு சுகாதாரண காற்று கிடைக்க வேண்டிய அளவுக்கு கெனல் அல்லது போர்டிங் எனப்படும் அவ்விடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நோய் தொற்றும் துர்நாற்றங்களையும் வெகுவாக குறைக்க முடியும். மேலும் பிராணிகள் வெளியே ஓடி செல்லாமல் இருக்க பாதுகாப்பான கட்டமைப்பை செய்திருக்க வேண்டும். செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உணவளிக்கும் தட்டுக்களும் வசதியான படுக்கை அமைப்புகளும் அமைத்து தர வேண்டும். மேலும் நீர் மற்றும் உணவு தட்டுக்கள் தினமும் சுத்தம் செய்யப்பட வேண்டும். அதன் படுக்கைகள் சுத்தமாக இருத்தல் அவசியம். அதற்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் அதன் உறைவிடத்தில் அமைத்து தர வேண்டும். பிளே ஏரியா எனப்படும் விளையாட்டு பகுதியை போர்டிங் மையங்களில் அமைத்து தருவது மிக முக்கிய ஒன்றாகும். அவ்விடத்தில் செல்லப்பிராணிகள் ஓடுவதற்கும் விளையாடுவதற்கும் ஒரு வெளிப்புற இடம் இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி மிக முக்கிய ஒன்றாக சிசிடிவி கேமரா அமைத்தல் அவசியம். செல்லப்பிராணி உரிமையாளர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளை பாதுகாப்பாக இருக்கின்றனவா என்பதை நம்பிக்கையுடன் உணர முடியும். இவ்வாறு அமைக்கும் பட்சத்தில் ஒரு அவசர நிலையில் விபத்து ஏதேனும் ஏற்படும் பட்சத்திலும் அவற்றை இக்கருவி கொண்டு நாம் காணலாம். சுத்தமான சூழல் இருந்தால் மட்டுமே நோய் தொற்றுக்களை குறைக்க முடியும், பாதுகாப்பான இடங்களில் இருக்கும். இந்த பெட் போர்டிங் மையம் அல்லது பகல் நேர சேவை மையத்தில் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் ஒரே ஒரு சேவை மூலம் மட்டுமல்லாமல் பல்வேறு வழிகளில் வருவாய் பெறலாம். டெய்லி போர்டிங் ஃபீஸ் எனப்படும் செல்லப்பிராணிகளை தங்க வைத்து வெளியூருக்கு செல்லும் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் அவற்றை பாதுகாப்பான மையங்களில் விட்டுச் செல்லும் போது அந்த ஒரு நாளைக்கான தொகையை அவர்கள் பாதுகாப்பு மையத்துக்கு வழங்க வேண்டும். அது மட்டுமின்றி செல்லப்பிராணியின் உடலின் அளவு, அதன் இனம், அதற்கு தேவையான உணவுகளின் அடிப்படையில் அல்லது சிறப்பு பாதுகாப்பு சேவையின் அடிப்படையில் அதற்கான கட்டணம் மாறுபடும். உதாரணமாக சிறுவகை நாய்களுக்கு தினசரி குறைந்த கட்டணமும் பெரிய இன நாய்களுக்கு அதிக கட்டணமும் ஸ்பெஷல் கேர் எனப்படும் சிறப்பு பராமரிப்பு மேற்கொள்ளப்படும் செல்லப்பிராணிகளுக்கு சற்று அதிகமான கட்டணமும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் மாதந்தோறும் மாத கட்டணமும் நாம் பெற முடியும். அது மட்டுமின்றி பாதுகாப்பு கட்டணம் என்று சில சேவைகள் மூலம் நாம் கட்டணங்களை உரிமையாளருடன் பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக செல்லப்பிராணிகளை குளிக்க வைப்பது, முடிகளை வெட்டுவது, நகங்களை வெட்டுவது, காதை சுத்தம் செய்வது, உண்ணிகளை கட்டுப்படுத்துவது போன்ற சிறு சிறு சேவைகள் மூலம் அதற்கு தேவையான கட்டணத்தை உரிமையாளர்களிடம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான சிறப்பு உணவுகள், ஷாம்பு, காலர், நீர்க்குவளை மற்றும் உணவுக் குவளைகள் மூலம் சிறு வருமானம் ஈட்ட முடியும். செல்லப்பிராணிகளை விடும் உரிமையாளர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளுக்கு பயிற்சிகள் அளிப்பதற்கான சேவைகளை எதிர்பார்த்தால் அவற்றையும் நாம் சேவை மையங்களில் அளித்து அதற்கான கட்டணமும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் ஏதாவது உடல்நல குறைபாடு இருந்தால் அது சார்ந்த பிரச்சனைகளுக்கு கால்நடை மருத்துவரை அணுகி அவர் மூலமும் நாம் கூடுதல் வருவாய் ஈட்ட முடியும். இந்த தொழிலில் முக்கிய பலன் என்னவென்றால் ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என கூறலாம். செல்லப்பிராணிகளுடன் வேலை செய்வது ஒரு வகையான மன அழுத்தத்தை குறைக்கவும் மேலும் சந்தோஷமாகவும் உடல்நலத்தில் இருப்பதும் பார்க்க முடியும். மன அமைதி கிடைக்கும் இந்த தொழிலில் வருவாய் மட்டும் இன்றி அதற்கான ஒரு பேஷன் இதில் கிடைக்கும். இத்தொழிலில் ரிப்பீட் கஸ்டமர் அதிகம். மேலும் நியமன அடிப்படையில் இத்தொழிலை நாம் கடைப்பிடிக்கலாம். இத்தொழிலை சரியாக கையாண்டு வரும் பட்சத்தில் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் தனது செல்லப்பிராணி பாதுகாப்பும் மற்றும் நல்ல உடல் நலத்துடனும் இருப்பதை பார்த்தால் அடுத்த முறை அதே சேவை மையத்தை தேர்வு செய்வார்கள். ஏனென்றால் புதிய இடங்களில் பழக நேரம் எடுக்கும். அதனால் ஒரு இடத்தில் தேர்வு செய்து அங்கேயே அவர்கள் பின்பற்றுவார்கள். அந்த செல்லப்பிராணி உரிமையாளர்கள் விரும்புவார்கள். மேலும் இத்தொழில் பெரிய முதலீடு எதுவும் இல்லாமலேயே நம்மால் ஆரம்பிக்க முடியும். உதாரணமாக

0: வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அது மட்டுமின்றி பகுதி நேரங்களில் ஆரம்பிக்கலாம் அல்லது வார இறுதியில் ஆரம்பித்து தொழிலை மேம்படுத்திக் கொள்ளலாம். குறைந்த அளவு வேலையாட்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் உடன் கூட ஆரம்பிக்கலாம். மிக குறைந்த முதலீடு மிக அதிகமான வளர்ச்சி அடைய முடியும். செல்லப்பிராணி தங்கும் விடுதி மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் சரியான முறையில் தொழில் செய்தால் மட்டுமே வெற்றியற முடியும். மேலும் ஒரே இடத்தில் பல செல்லப்பிராணிகள் தங்குவதால் நோய் பரவும் அபாயம் அதிகம். உதாரணமாக இரத்த கழிச்சல் நோய், உண்ணி காய்ச்சல் நோய், மேலும் பல்வேறு தோல் நோய்கள் இதனால் ஏற்படும். இதை தவிர்க்க சரியான தடுப்பூசி, சரியான குடற்புழு நீக்க மருந்துகள் கொடுக்கப்பட்டுள்ளவா என ஆராய்ந்து, செல்லப்பிராணி வளர்ப்போர் வைத்துள்ளனரா எனவும் ஆராய்ந்து பார்த்த பிறகே செல்லப்பிராணிகளை தங்கும் சேவை மையங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். மேலும் இதில் சரியாக செல்லப்பிராணிகளை கையாளும் முறை, சேவை மையங்களில் பணிபுரியும் தொழில் முனைவோருக்கு அது சம்பந்தப்பட்டவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான ஒரு அடிப்படை அறிவு உள்ள நபர்கள் இத்தொழிலை தாராளமாக துவங்கலாம். தொழில் முனைவோர்கள் அல்லது விடுதி நபர்கள் முதலுதவி பற்றி தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமாக மூச்சு விடுவதில் சிரமம், வலிப்பு நோய்கள் இவ்வாறு ஏற்படும், அவற்றிற்கு எவ்வாறு முதலுதவி அளிப்பது அல்லது சம்பந்தப்பட்ட கால்நடை மருத்துவரை செல்லப்பிராணி மருத்துவர்களிடம் அணுகி சரியான நேரத்தில் தகுந்த உயிர்காக்கும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது அனைத்தும் அறிந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் தெரியாவிடில் இவ்வகையான வர்த்தகம் தோல்வியிலேயே முடியும். மேலும் சுத்தமான சூழல் இருந்தால் மட்டுமே செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். அனுமதிப்பதற்கு முன்பாக கண்டிப்பாக வெறிநோய் தடுப்பூசி மற்றும் மற்ற நோய்களுக்கான தடுப்பூசி செல்லப்பிராணிகளுக்கு போடப்பட்டுள்ளதா என்று ஆராய்ந்த பின்பே அனுமதிக்க வேண்டும்.
1: என்ன பட்டக்கா, செல்லப்பிராணிகள் பராமரிப்பு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி இன்பராஜ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. நான் கூட என்னமோ ஏதோன்னு இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தேன். செல்லப்பிராணிகள் வளர்க்குறதுல கூட தொழில் வாய்ப்புகள் இம்புட்டு இருக்குன்னு இப்போதான் புரியுது.
1: ஆமாங்க்கா, செல்லப்பிராணிகளுக்கு உணவு வழங்குறதுலேருந்து அதை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறதுன்னு இப்படி எல்லாத்தையும் தொழில் வாய்ப்பாக மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போது ஒரு செல்லப்பிராணியோட உரிமையாளர் ஊரில் இல்லாத போது அதை பாதுகாத்து பராமரிக்கிறத கூட ஒரு தொழிலாக செய்யலாம்.
2: ஆமாம் முத்தழகு, நான் கூட கேட்டேன், எனக்கும் நல்லா புரிஞ்சுது.
1: இந்த விவரங்களை தம்பிக்கிட்ட சொல்லுங்க, நிச்சயம் தம்பியும் ஒரு தொழில் முனைவோராக வர முடியும்.
2: செல்லமாக வளர்க்குற செல்லப்பிராணிகளே செல்வத்தை கொடுக்கும்போது யாரு புள்ள வேணாம்னு சொல்லுவா?

0: தொடர்ந்து வருவது வேளாண் செய்திகள்.
1: மானாவாரி பருத்தி சாகுபடியில் ஊட்டச்சத்து மேலாண்மை. வெள்ளை தங்கம் மற்றும் நாற்பயிர்களின் அரசன் என்று அழைக்கப்படும் பருத்தி பொருளாதார முக்கியத்துவம் பெற்ற ஒரு பணப்பயிராகும். பருத்தி பயிர் நமது நாட்டின் சமூகவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கின்றது. பருத்தி செடிகள் நன்றாக வளர்வதற்கும் உயர் விளைச்சல் தருவதற்கும் சரியான ஊட்டச்சத்து அவசியமாகிறது. மண்ணின் ஊட்டச்சத்து குறைபாடு, காலநிலை மாற்றங்கள், குறைவான காற்றின் ஈரப்பதம் போன்ற காரணிகள் பருத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றன. பருத்தி உற்பத்தியை கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான காரணிகளில் ஊட்டச்சத்துக்களும் ஒன்று. பெரும்பாலும் மானாவாரி பகுதியில் உள்ள மண் வறட்சி நிலவும் போது ஊட்டச்சத்து குறைவாக காணப்படும். பருத்தியில் அதிக விளைச்சல் பெற ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே பருத்தி பயிர் நன்கு வளர 16 வகையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது. அவற்றில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்றவை வளிமண்டலத்தால் வழங்கப்படுகின்றன. மேலும் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்தின் மூலமும் வழங்கப்படுகின்றன. பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது மிகவும் சிக்கலான ஒன்றாகும். ஏனெனில் பருத்தியின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி ஒரே நேரத்தில் நடைபெறும். பருத்தியில் காய்கள் நன்கு பிடிப்பதற்கு ஊட்டச்சத்து அதிகம் தேவைப்படுகிறது. காய்கள் பிடிக்கும் தருணத்தில் பருத்தி செடிகளுக்கு ஊட்டச்சத்து குறைவாக வழங்கப்படுவதால் வேரின் வளர்ச்சி குறைந்து இறுதியில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறன் குறைந்து நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி உற்பத்தியும் குறையும். மானாவாரி பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை, பயிர் வளர்ச்சி, நோய்களின் தாக்கம் மற்றும் தீவிரத்தன்மை ஆகிய முக்கிய பங்கு வகிக்கின்றது. சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை தாவரத்தின் வீரியம், நோய் எதிர்ப்பு மற்றும் அழுத்த சூழ்நிலைகளை தாங்கும் திறனை அதிகரிக்கும். அதே சமயம் ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது அவற்றின் ஏற்ற தாழ்வுகள் பயிரில் தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கும். இதனால் பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை மிக அவசியமாகிறது. முதலாவதாக தழைசத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். செடி வளர்ச்சி குன்றி காணப்படும். செடியின் கீழ்மட்டத்தில் உள்ள இலைகள் வெளிர் பச்சை அல்லது பழுப்பு நிறமாக மாறிவிடும். இலைகளின் மேல் பாகம் காய்ந்து காணப்படும். காய்பிடிக்கும் திறன் குறைந்து காணப்படும். இதற்கான மேலாண்மையானது செடி வளர ஆரம்பித்து புதிய இலைகள் அதிகம் தோன்ற தொடங்கும் பொழுது தழைசத்தின் தேவை அதிகரிக்கும். எனவே விதைத்த 60வது நாள் வரை தழைசத்து செடியின் தேவைக்கு ஏற்ப கிடைக்க வேண்டும். தழைசத்து பற்றாக்குறை தென்பட்டவுடன் 200 லிட்டர் நீரில் 2 கிலோ யூரியாவை கரைத்து அதனுடன் ஒட்டும் திரவம் சேர்த்து 30 மற்றும் 60வது நாள் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக மணிச்சத்து பற்றாக்குறைக்கான அறிகுறிகள். இலைகள் அதிக கரும் பச்சையுடன் சிறுத்து இருக்கும். செடி வளர்ச்சி குறைந்து குறைவான பக்க கிளைகளுடன் காணப்படும். பூப்பது மற்றும் காய்ப்பது தாமதமாகும். பூக்கள் மற்றும் காய்கள் எண்ணிக்கையில் குறைந்து காணப்படும். மணிச்சத்து குறைபாடு வேர் அமைப்பை பலவீனப்படுத்தும். மேலும் வேர் அழுகல் மற்றும் வாடல் நோய்களால் எளிதில் பாதிக்கப்படும். இதற்கான மேலாண்மை முறைகளாவன 200 லிட்டர் தண்ணீரில் 4 கிராம் ஏடிபி கரைசலை இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் தெளிந்த நீரை மேலாக எடுத்து 10 நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக 2 முறை தெளிக்க வேண்டும். அடுத்ததாக சாம்பல் சத்து பற்றாக்குறைக்கான அறிகுறிகள். சுண்ணாம்பு சத்து அதிகமுள்ள நிலங்களில் சாம்பல் சத்து குறைபாடு தோன்றும். ஆரம்பத்தில் முதிர்ந்த இலைகள் லேசான மஞ்சள் கலந்த வெண்புள்ளிகள் தோன்றி பிறகு வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். இலைகளின் நுனியும் ஓரங்களும் பழுப்படைந்து காய்ந்து கிழிந்து கீழ்நோக்கி வளைந்து காணப்படும். பற்றாக்குறை அதிகம் இருந்தால் முழு இலையும் காய்ந்து தீந்து பின் உதிர்ந்துவிடும். காய்கள் சிறுத்து முதிர்ச்சி அடையாமல் சரியாக வெடிக்காமல் இருக்கும். மேலும் வறட்சியை தாங்கும் திறன் குறைந்து பூச்சி நோய் தாக்குதல் அதிகரித்து விளைச்சல் குறைவதுடன் பஞ்சின் தரமும் குறைந்துவிடும். இதற்கான மேலாண்மை முறைகளானது பற்றாக்குறை அறிகுறிகள் தென்படும் போது 1 லிட்டர் நீரில் 10 கிராம் என்ற அளவில் பொட்டாசியம் குளோரைட் உரத்தை கரைத்து பருத்தி பூக்கும் மற்றும் வெடிக்கும் காலங்களில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். போதுமான பொட்டாசியம் தாவர செல் சுவர்களை பலப்படுத்தும். பூஞ்சை மற்றும் பாக்டீரிய நோய்களின் பாதிப்பை குறைக்கும்.

அணாவரி பருத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் பயிரின் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்வதற்கு மண் பரிசோதனை செய்து உரங்களை நேர்த்தியாக நிர்வகிக்க வேண்டும். குறிப்பாக நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சுண்ணாம்புச்சத்து, போரான், கந்தகசத்து, மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் ஆகியவற்றின் தேவையை சரியான அளவில் பூர்த்தி செய்வது பயிரின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மேலும் TNAU பருத்தி பிளஸ் என்னும் பருத்தி பூஸ்டரை பூக்கும் பருவம் மற்றும் காய்பிடிக்கும் பருவங்களில் ஏக்கருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பது வறட்சியை தாங்கும் தன்மையை ஏற்படுத்தி விளைச்சலை அதிகரிக்கும். எனவே மானாவரி பருத்தியில் நன்கு பயிர்கள் வளர ஊட்டச்சத்து மேலாண்மையை அறிவியல் ரீதியாக மேற்கொள்வது அவசியமாகும். இதன் மூலம் மண்ணின் வளத்தை பாதுகாத்து நீடித்த, நிலையான மற்றும் அதிக விளைச்சலை உறுதி செய்ய முடியும்.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9949555540.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான்.

0: கிடைக்கும்ல
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே
2: என்ஏசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:33. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியில் நேயர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு திரைப்படங்களில் உள்ள பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம் இது. இயற்கையையும் கலையையும் இலக்கியத்தையும் ஒரு ரசனை வடிவில் கொடுக்கக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சி தான் இந்த பூங்கொத்து நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த பூங்கொத்து நிகழ்ச்சியில் நாம் இன்று காதலர் தினம் மற்றும் காதலன் இரண்டு திரைப்படங்களில் இருந்து நமக்கு பிடித்த அழகான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, பூங்கொத்து நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது A.R. ரகுமான் இசையில் வாலி வரிகளில் உன்னிமேனன் குரல் வண்ணத்தில். காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

நேயர்களே, பிற்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்குத்து நிகழ்ச்சி. தமிழின் இசை மரபும் கலாச்சார சின்னமும் சேர்ந்து ஒருங்கிணைக்கக்கூடிய அழகிய நிகழ்ச்சி தான் இந்த பூங்குத்து நிகழ்ச்சி. இந்த பூங்குத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது காதலன் திரைப்படத்தில் இருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில் வாலி வைரமுத்து வரிகளில் உன்னிகிருஷ்ணன் குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

பிற்பகல் 2:47 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே பூங்கொத்து நிகழ்ச்சி. தமிழ் கலாச்சாரத்தின் மலர்களை குவியல் போல பல கலை வடிவங்களில் ஒருங்கிணைக்கும் சிறப்பான நிகழ்ச்சிதான் இந்த பூங்கொத்து நிகழ்ச்சி நேயர்களே. காதலர் தினத்திலும் காதலன் திரைப்படத்திலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஏ ஆர் ரகுமான் இசையில், வாளி வரிகளில், எஸ்பிபி மற்றும் ஸ்வர்ணலதா குரல் வண்ணத்தில். காதலர் தினம் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

நேயர்களே, பிற்பகல் 2:54 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது எஸ்பிபி உதித் நாராயணன் பல்லவி குரல் வண்ணத்தில், ஏஆர் ரகுமான் இசையில், வாளி வைரமுத்து வரிகளில். காதலன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பூங்குத்து நிகழ்ச்சி. நேயர்களே, நேயர்களுக்கு பிடித்த பாடலை வழங்கிய நிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளர் லக்ஷ்மன்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 3 மணி. தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் ஆடி ஆஃபரில் 7 முதல் 70 வரை அதிரடி தள்ளுபடி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கட்சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் நிகழ்ச்சியில் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து 0434242240 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கோம்பை பகுதியிலிருந்து லாவண்ய கேட்டிருக்கும் பாடல் பிரதாப் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
2: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சேலத்திலிருந்து மல்லிகா கேட்டிருக்கும் பாடல் பெண்ணின் மனதை தொட்டியம் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
2: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் பெரியம்பட்டி பகுதியிலிருந்து கன்னியம்மாள் கேட்டிருக்கும் பாடல் கிழக்கு கரை எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
4: தான் வரேன்னே. பரவாயில்ல, என்ன வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
3: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
4: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
3: என்னமா அது?
4: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
3: அதனால என்னமா?
4: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட. எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ளார கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
3: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
4: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கினேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
3: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
4: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
5: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
5: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
4: இச்சலுகை ஆகஸ்ட் 1 தேதி, 2 தேதி, 3 தேதி, 3 நாட்கள் மட்டும்.
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
6: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து 04342244030 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.

தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்ற நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் ஆடி ஆஃபரில் 7 முதல் 70% வரை அதிரடி ஆஃபர். கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஆத்தூர் பகுதியிலிருந்து சரோஜா கேட்டிருக்கும் பாடல் ராமன் அப்துல்லா எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஆத்தூர் பகுதியிலிருந்து சரோஜா கேட்டிருக்கும் பாடல் ராமன் அப்துல்லா எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: கட்சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கரூர் மாவட்டம் வெங்கம்பேடு உலகநாதன் கண்ணம்மா கேட்டிருக்கும் பாடல் ஜென்டில்மேன் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட்

உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சேலம் மாவட்டம் எருமைப்பட்டியிலிருந்து செல்வகுமார் கேட்டிருக்கும் பாடல் ராசுகுட்டி எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் அரியலூரிலிருந்து முருகன் பிரியா கேட்டிருக்கும் பாடல் கீதாஞ்சலி எனும் திரைப்படத்தில் இருந்து.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது 9443449892.

கச்சேரியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மூக்கல் நாயக்கம்பட்டி சங்கீதா கேட்டிருக்கும் பாடல் மூன்றாம் பிறை எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:01.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும் மற்றொரு எண்களாக 94868110 என்றும் மற்ற நேயர்கள் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்றும் மற்றொரு எண்களாக 94866520 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் முதல் 3 குறிப்புகள் கொடுக்கப்படும். சரியாக விடை சொல்லும் நேயர்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
1: எழுத்தாளர், இந்தியாவை சேர்ந்தவர், தமிழ் எழுத்தாளர். தமிழ் எழுத்தாளர் அல்ல.
0: இந்தியாவை சார்ந்தவர், ஆனா தமிழ் எழுத்தாளர் இல்லைங்க. இதுதான் உங்களுக்கான குறிப்பு. புரியல?

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
1: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலம் கொளமாட்டப்பட்டியா.
0: சரிங்கய்யா, முதல் மூன்று குறிப்புகள் கேட்டீங்களா?
1: கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர்.
2: நல்ல முயற்சிங்க,
0: நன்றி
2: நன்றி.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: சரிங்க கோபாலையா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
2: இவர் வறுமையை சாடியவர்.
3: எந்த இது மாநிலத்தில்?
2: தமிழ் எழுத்தாளர் அல்லன்னு சொல்லிட்டேயா?
3: சரிங்க, வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை.
0: வருக, வணக்கம்.
4: இதுவரைக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கிறேங்க சந்திரசேகர். விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்களேன்.
0: மேலும் ஒரு குறிப்புங்களா? உங்களுக்கான குறிப்பு,
2: சாதியை விரட்டி அடித்தவர்.
4: சாதி சமயங்கள்ல விரட்டி அடிச்சிருக்கிறாருங்களா?
2: ஆமாங்க ஆமாங்க.
4: இவர் எழுத்தாளர் புருஷோத்தமன் அவர்கள்.
2: நல்ல முயற்சிங்க சந்திரசேகர், ஆனா அது தவறான பதிலுங்க.
4: நன்றி
0: நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்
5: சார்.
2: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கம்மா.
5: சார், நாங்கள் அமெரிக்கா வந்து லட்சுமி பேசுறோம் சார்.
0: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை சொல்லாமே. உங்களுக்கான குறிப்பு,
2: பெண்களை மையப்படுத்தியவர்.
0: சரிங்கம்மா, நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
8: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
7: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
0: நிலையத்தில் நேரம் மாலை 4:07. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்கய்யா.
10: என்னதுறை நாகலிங்கம் பேசுறீங்க.
0: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
10: கேட்டேன். எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
2: பெண்களின் நிலையை முதன்மைப்படுத்தியவர்.
10: தந்தை பெரியா.
2: நல்ல முயற்சிங்க, ஆனா சரியான பதில் அல்ல.
10: நன்றி, வணக்கம்.
0: நன்றி
2: நன்றி.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
11: வணக்கம்
0: சார்.
11: வணக்கம்.
0: சரிங்க, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு,
2: தொழிலாளர்களின் வாழ்க்கையை எடுத்துரைத்தவர்.
11: சரி சார், வாய்ப்பு. நன்றி சார்.
2: நன்றி நன்றி.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: இணைப்பில் தான் இருக்கிறீங்க.
12: ஹலோ,
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க.
12: வணங்க.
2: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
12: மாதம்மா.

0: குறிப்புகள் கேட்டீங்களா?
1: என்னங்கம்மா?
0: அம்மா நாங்க பேசுறது கேட்டீங்களா? இதுக்கு முன்னாடி நாங்க குறிப்புகள் எல்லாம் கொடுத்தோம், கேட்டீங்களா? சரிம்மா. பெண்களினுடைய நிலையை முதன்மைப்படுத்தியவருங்க.
2: எரிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: சார் வணக்கம்.
2: வணக்கம்.
3: பண்டைய சித்தன்.
2: சரிங்க, குறிப்புகளா கேட்டீங்களா?
3: சொல்றேன் பாருங்க. அந்த சரியா சாவி.
2: என்னங்க?
3: சாவி.
0: சாவி. நல்ல முயற்சிங்க, ஆனா சரியான பதில் அல்ல.
3: நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி.
2: இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: பாலக்கோட்ல இருந்து அன்பு பேசுறேன்.
2: சரியா, குறிப்புகள் கேட்டீங்களா?
4: கேட்டு வரங்க. இவர் ஆனா பெண்ணாங்க?
0: ஆனா பெண்ணா? சரி, ஒரு எழுத்தாளர். இவர் ஆண் தாங்க.
4: ஆணுங்களா? அம்பேத்கர் சொல்லலான்னு.
0: சரிங்க, நல்ல முயற்சிங்க, ஆனா சரியான பதில் அல்லங்க.
2: நன்றி
0: நன்றி நன்றி.
2: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
2: வணக்கம்
5: ஐயா, நான் பாவட பக்கம் வாழை தோட்ட சின்ன பேசுறேன். இன்னொரு குறிப்பு கொடுங்க.
0: சரி. தொழிலாளர்களினுடைய வாழ்க்கைய தன்னுடைய நூல்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறார்.
5: தாரா ஜோசப்.
0: தாரா ஜோசப்.
5: ஆமாங்க ஐயா.
0: நல்ல முயற்சிங்க ஐயா, ஆனா சரியான பதில் அல்ல.
5: நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
11: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
12: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
14: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
15: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
16: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
17: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
18: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 4:13. விடைத்திரு வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக, வணக்கம்.
19: வணக்கம் ஐயா. பாப்பாரப்பட்டிலிருந்து பழனி பேசுறேங்க ஐயா. நாவின் நல்லா இருக்கீங்களா?
2: சரிங்க பழனி ஐயா, என்ன விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
19: ஐயா நம்ம தீரன் சின்னமலைங்க ஐயா.
2: தீரன் சின்னமலை, எப்படி சொல்றீங்க
19: சார்? இன்னைக்கு அவருடைய நினைவு நாளால இருக்கு, அதுக்கு ஒரு லிங்க் இருக்குன்னு சொன்னாங்க
2: ஐயா. அதுவாதான் இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய யோசனையில வந்துட்டீங்க.
19: காலையில மத்தியானம் செய்தி கேட்கும் போது இது இந்த

0: எடுப்பீங்கன்னு நினைச்சீங்க ஐயா.
1: ஓ அப்படிங்களா, ஆனா இது தவறான பதில் ஐயா. நன்றி.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க.
1: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: நீங்க மாலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேன் ஐயா.
3: அரசம்பட்டி அருள்.
1: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா
2: ஐயா? சொல்றேன் பாருங்க ஐயா, சரியா இருக்கா பாருங்க.
1: ஆ சொல்லுங்க.
2: முன்சி பிரேம்சந்த்.
1: எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க?
2: இன்னைக்கு அவரது பிறந்த நாளுங்க ஐயா.
1: ஓ அப்படிங்களா, சரிங்க, அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: கப்பான்ன்ற படைப்பெல்லாம் படிச்சிருக்காரு ஐயா.
1: வேற வேற வேற ஒரு குறிப்புகள் அப்படி சொல்லுங்க.
2: 1880 பிறந்தாருங்க ஐயா, ஜூலை 31.
1: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு என்ன படம் வேணும்?
2: படம் வந்து பகலில் ஒரு நிலவுங்க ஐயா. இளமை எனும் பூங்காற்று.
1: சரிங்க, வேற குறிப்புகள் இருந்தா சொல்றீங்களா இல்ல நாங்க சொல்லட்டுமா?
2: நீங்களே சொல்லிடுங்க ஐயா.
1: சரிங்க, நன்றி, தொடர்ந்து கவனிங்க.

0: லக்ஷ்மணன் அருமையான விடையை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு.
1: ஆமாம்,
0: அவருக்கு வந்து குறிப்புகள் வந்து கொடுத்துருங்க.
1: கொடுத்துடலாங்க.
0: அவருக்கான பாடல் வந்து பரிசு பாடலும் கொடுத்துடலாம். குறிப்புகள் தொடர்ந்து சொல்லுங்கள்.
1: சரிங்க. இன்றைக்கி இந்த முன்ஷி பிரேம் சந்துடைய பிறந்த நாளுங்க. அவருடைய பிறந்த நாளை போற்றும் விதமாக நாம் அவரை தொடர்பான கேள்விகள் எடுத்தோம். அவர் ஒரு எழுத்தாளர், இந்தியாவை சார்ந்தவர், சமூக சீர்திருத்தம் சார்ந்து எழுதியவர், வறுமை சாதிகளை வந்து ஒடுக்கியவர், பெண்களை மையப்படுத்தியவர், பெண்களினுடைய நிலையை முதன்மைப்படுத்தியவர், தொழிலாளர்களினுடைய வாழ்க்கையே தங்களினுடைய படைப்புகளில் எடுத்துரைத்தவர், நாவல் சிறுகதைகள் அப்படின்னு எழுதியவர், ஹிந்தியிலையும் உருதுலையும் எழுதியிருக்கிறார். ஹிந்தி உருதுல எழுத்தாளர்களில் மிக முக்கியமான ஒருவர் இவர் பிரேம்சந்த் அப்படின்றவர். இவர் வந்து விவசாயிகளினுடைய வாழ்க்கையையும் வந்து எழுதியிருக்கிறாரு, விவசாயிகளினுடைய கடனை பற்றியும் எழுதியிருக்கிறாரு, விவசாயிகள் சந்திக்கக்கூடிய சமூக சிக்கல்களை வந்து காடம் அப்படின்ற நூலில் எழுதியிருக்கிறாரு, ஊழலை பற்றியும் வந்து எழுதியிருக்கிறாரு, நடுத்தர வர்க்கத்தினுடைய சிக்கல்களை வந்து சொல்லியிருக்கக்கூடியவர் இவர், குழந்தைகளினுடைய மனதை சொல்லும் விதமாக நிர்மலா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறாரு, பெண்களினுடைய துயரத்தை எழுதியிருக்கிறாரு, சுதந்திர போராட்டத்துக்காக எழுதியிருக்கிறாரு, சமூக நீதிக்காக எழுதியிருக்கிறாரு, அவதியின் அரசியல், சோம்பேறித்தனம், பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய தாக்கம், இதை குறித்தையும் நிறைய எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக ஹிந்தி மற்றும் உருது மொழிகளில் இரண்டிலும் எழுதுனதுனால இவரை இந்துஸ்தானி இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு போட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியிருக்கிறாரு, 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறாரு, பல நாடகங்களை எழுதியிருக்கிறாரு. இவருடைய புனை பெயர் நவாப் ராய் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய உண்மையான பெயர் வந்து நவாப் ராய் அப்படின்றது, பின்னர் வந்து பிரேம்சந்த் அப்படின்றது மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம்.
0: பிரேம்சந்த் அப்படின்றது தான்.
1: ஆமாம். ஜூலை 31, 1880 வந்து பிறந்தவர். லம்கி கிராமம் வாரணாசி அருகில் இவர் பிறந்தார். அக்டோபர் 8, 1936 வாரணாசியில் இறந்தவர். உமன்யாஸ் சம்ராட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இந்தியாவின் மிக சிறந்த ஹிந்தி உருது எழுத்தாளர்களில் ஒருவர் தான் இந்த முன்ஷி பிரேம்சந்த். அவர்
0: அருமையாக
1: பற்றியான பல தகவல்களை இந்த குறிப்புகளின் மூலமாக நம்ம சொன்னோம் நவீன்.
0: சரிங்க லக்ஷ்மணன், அருமையாக சொன்னீங்க. சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை. லக்ஷ்மணன், நேயர் வந்து அருமையான ஒரு விடைய சொல்லிட்டாரு. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அவருக்கான பரிசு பாடல் நம்ம கொடுத்துடலாம்.
1: சரிங்க நவீன்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
10: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
11: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
10: இச்சலுகை August 1, 2, 3 3 நாட்கள் மட்டும்.
11: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
12: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:27. விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 0-4-3-4-2 என்ற முன்னணிப்போடு 2-4-4-0-3-0 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-81-10-25. மற்ற நேயர்களாக இருந்தால் 0-4-3-4-2 என்ற முன்னணிப்போடு 2-4-4-0-3-1 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். லக்ஷ்மணன்
1: சொல்லுங்க. நவீன்,
0: நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து முதல் கேள்வியாக வந்து ஒரு எழுத்தாளரை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ யாரை குறித்து பார்க்க போகிறோம்னு நினைக்கிறீங்க?
1: இப்போது நாம் ஒரு புத்தகத்தை குறித்து பார்க்கலான்னு நினைக்கிறேன்.
0: புத்தகத்தை குறித்து நம்ம பார்க்கலாங்களா?
1: ஆமாம்.
0: இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
2: அரியலூர் மாவட்டத்தில்
0: சரிங்க, தியாகராஜன் ஐயா. அரியலூர் மாவட்டத்தில் நல்ல மழையெல்லாம் வருதுங்களா? வெயில் தாங்க முடியுதுங்களா? சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாம்.
2: சொல்லுங்க சார்.

0: இது வந்து ஒரு நூல், ஒரு கதை நூல், மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல்.
1: சரிங்க,
0: அது என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. முதல் மூன்று குறிப்புகள் கொடுத்துட்டோம். முயற்சி செய்யுங்க. இல்லைங்க, தவறான பதில். நன்றி,
1: ரொம்ப நன்றி.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம.
2: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கய்யா.
2: வணக்கம், நாகூர்ல பேசுறேங்க.
0: 500 வணக்கம் வச்சிட்டாரு நேயர். சரிங்க, என்ன பேர் சொல்லுங்க?
2: கணேஷ் பேசுறேங்க.
0: ம், சரிங்க. முதல் மூன்று குறிப்புகள் கேட்டிங்களா? அப்படிங்களா, சரிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நூலை குறித்து பேசுகிறோம், ஒரு கதை நூல், மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல்னு சொல்லாங்கய்யா, அது என்னவா இருக்கும்? நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். ஐயா, உங்க இணைப்பு சரியா கேட்கல.
3: மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கங்க.
0: சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க. பெயர் சொல்ல சொன்னா இணைப்பே துண்டிச்சிட்டாரு. சரி, இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு,
3: வறுமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை நூலுங்க. சிலப்பதிகாரமா? நல்ல முயற்சிங்க ஐயா, ஆனால் தவறான பதிலுங்க.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் ஆடி ஆஃபரில் 7 முதல் 70 வரை அதிரடி தள்ளுபடி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து துண்டித்து விட்டார். வருக, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
3: வணக்கம், சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம்.
0: சரிங்கய்யா, குறிப்புகள் கேட்டீங்களா?
1: கேட்டேங்க சார்.
0: விடை சொல்லாமே.
1: விக்டர் ஹியூகோ.
3: விக்டர் ஹியூகோ. சரிங்க, நல்ல முயற்சிங்க, ஆனால் சரியான பதில் அல்ல.
0: நன்றி.
3: நன்றி.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: திருப்பத்தூர் பூரிகா மாநிலத்தா வீரமணி.
0: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
4: ஆங்கய்யா, நூல் பற்றி கேட்டேன்.
0: ஆமாம்.
3: ஏழைப்படும்பாடு. நல்ல முயற்சிங்க, ஆனால் இது சரியான பதில் அல்லைங்க.
4: சரிங்க.
0: நன்றி.
3: நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா.

0: பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8987-12345. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:35. விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: பன்னந்தோலிருந்து சரவணன் பேசுறேன்.
0: சரிங்கய்யா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
1: மேலும் ஒரு குறிப்பு.
0: மேலும் ஒரு குறிப்புங்களா? சரி, உங்களுக்கான குறிப்பு,
2: ஒரு சமூகத்துல பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய அநீதிகள் இந்த கதை நூல்ல இடம்பெற்றிருக்குங்க.
1: ஐயா, கோபத்தின் கனிகள்.
2: என்னங்க?
1: கோபத்தின் கனிகள்.
2: கோபத்தின் கனிகள். சரிங்க, நல்ல முயற்சிங்க, ஆனா சரியான பதில் இல்லைங்களே.
1: நன்றிங்க.
0: நன்றி
2: நன்றி நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
0: சரிங்கய்யா, உங்க பெயர் சொல்லுங்க.
1: செந்தில்குமார் பேசுறேன்.
0: சரிங்கய்யா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? நம்ம ஒரு புத்தகத்தை, ஒரு நூலை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோங்க. என்ன புத்தகமா இருக்கும்? நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: ஐயா மாய வணக்கம்.
0: வணக்கம்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து பண்டலி விஸ்வநாதன்.
0: சரிங்க, என்ன குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
3: எல்லா குறிப்பு கேட்ட சார். அறுபை பெற்றி புறநானூற்றில் எழுதியிருக்கு சார். புறநானூறுன்னு சொல்ற விடை.
0: புறநானூறு அப்படின்னு சொல்றீங்களா?
2: புறநானூறு வந்து ஒரு சங்க இலக்கியம் ஐயா. சரிங்களா, ஒரு எட்டு தொகை நூல். நாம கேட்கறது ஒரு சிறுகதை நூல், ஒரு மொழிபெயர்ப்பு நூல், அதை பத்தி கேட்கிறோம். நீங்க உங்களுடைய முயற்சிக்கு நல்லது. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம்.
0: வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: பேசுங்க.
2: பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய அநீதிகள் இந்த கதை புத்தகத்துல இருக்குங்க. என்ன புத்தகங்க?
1: திருவள்ளுவர்.
2: திருவள்ளுவருடைய திருக்குறளா?
0: திருக்குறள் சொல்றீங்களா?
2: சரிங்க, நல்ல முயற்சிங்க.
0: தவறான பதில். நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.

0: செய்தி தெரியுமா? என்னடி நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
4: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
4: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:40. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
1: மதிவன் பாலி, மோகன் பேசுறேன்.
0: சரிங்க, குறிப்புகள்லாம்
1: கேட்டீங்களா? எல்லா குறிப்பும் கேட்டீங்க.
0: சரிங்க, விடை சொல்லாமே.
1: இது இந்தியாவில் யாருங்க எழுதுங்க?
2: ஒரு எழுத்தாளருங்க.
1: பெண்களும் சமூக அநீதிகளும் சொல்லிட்டு ஒரு புத்தகம் காந்தியடிகள் எழுதியிருக்காரு.
2: சரிங்க,
1: நீங்க சொன்ன குறிப்பு எல்லாமே ரீச் ஆகுது. சரியா தவறா நீங்க தான் சொல்லணும்.
0: காந்தியடிகள் சொல்றீங்களா நீங்க?
1: ஐயா
0: இல்ல, காந்தியடிகள் சொல்றீங்களா நீங்க?
1: இல்ல, மகாத்மா காந்தி ஆசிரியரா இந்தியாவில் எழுதியிருக்கிறாரு.
2: சரிங்க,
1: இது
2: வேறையா? ஐயா இது வேறங்க. அவரு அவருடைய வரலாறு தொடர்பாக எழுதியிருக்கிறாரு, போராட்டம் தொடர்பாக எழுதியிருக்கிறாரு. ஆனா இது வந்து கதை நூலுங்க.
0: நன்றி. வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: மாலை வணக்கம் ஐயா இருவருக்கும்.
2: வணக்கம் வணக்கம்
0: ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க.
3: கருத்த மாரம்பட்டி அபிமன்னன்.
0: சரிங்க, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டங்க ஐயா. மேல எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்களேன்.
0: மேலும் ஒரு குறிப்புங்களா?
2: இந்த கதை புத்தகத்துல காதல், திருமணம், சுதந்திரம் ஆகியவற்றை மையப்படுத்தி எழுதப்பட்ட கதை நூலுங்க இது.
3: நான் சொல்றேன் பாருங்க, தப்பா ரைட்டா
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: கோபத்தின் கண்ணிகள்.
2: கோபத்தின் கண்ணிகள். சரிங்க, நல்ல முயற்சிங்க. ஆனா இது சரியான பதில் அல்ல.
3: நன்றிங்க.
2: நன்றி நன்றி நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
2: அடுத்த
0: நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்.
0: நேரடி குறிப்பு ஏதாவது?
2: இது வந்து கன்னட இலக்கியத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு சிறுகதை நூலுங்க.
0: இப்ப கண்டுபிடிங்க. நன்றி. வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஹரிச்சந்திரா.
2: ஹரிச்சந்திரா இல்லைங்க. நல்ல முயற்சிங்க, நான் சரியான நூல் அல்ல.
4: நன்றி
2: நன்றி.
0: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
1: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:45. தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ். இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கனிமொழியா?
0: கனிமொழி.
2: நல்ல முயற்சிங்க முனியப்பன் சார். சரியான பதில் அல்ல.
0: வருக, வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம். பெயர் சொல்லுங்க ஐயா.
3: நான் இங்க மதியன்பாடி ராமகாயிலிருந்து 1வது என் லட்சுமணன் பேசுறேன் ஐயா.
0: சரிங்க, என்ன நூலா இருக்கும் அது?
3: ஐயா, இலக்கிய பயணம் நூலுன்னு போட்டுருக்குது.
0: இலக்கிய பயணம் அப்படின்ற நூலுங்களா?
2: அப்படின்னு போட்டிருக்குதான் கூகுள்ல.
0: இல்லையா, தவறான பதில். நன்றி,
2: நன்றி, நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சரிங்க சண்முக சுந்தரம், விடையோட வந்துட்டீங்களா?
4: ஒரு புக் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு குறிப்பு தாங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
2: இந்த புத்தகம் கன்னட இலக்கியத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு புத்தகங்க.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: The Kaveri Engineering College, Autonomous.
7: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு.

0: ஏ பூஞ்சோலை, அடியே பூஞ்சோலை, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ளை.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சிட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லுப்ல.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொது நலன் கருதி
0: தர்ம புரிப்பான்பலை 102.5.
2: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோ 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
10: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
11: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியம் மூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
10: இச்சலுகை August 1, 2 தேதி 3 தேதி 3 நாட்கள் மட்டும்.
11: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
12: வணக்கம், நான் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: நிலையத்தில் நேரம் மாலை 4:55. லக்ஷ்மணன், நம்ம வந்து ஒரு நூலை குறித்து பேசிட்டு இருக்கிறோம், அதில் என்ன சிறப்பு இருக்கு?
3: இந்த நூல் முழுவதும் இருக்கக்கூடிய கதைகள் அனைத்தையும் ஒரு பெண்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. பெண்கள், ஆமாம், பெண்கள் எழுதிய கதைகளை ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர் மொழிபெயர்த்திருக்கிறார்.
2: சரிங்க.
3: ஆமாம், இந்த கன்னட சிறுகதைகள் தான் அனைத்தும் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஆமாம், இந்த தமிழ் மொழிபெயர்ப்புக்காக இந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு.
2: எந்த ஆண்டு வரைக்கிறாங்க?
3: ஆமாம், இந்த நூல் வந்து 2000 வந்து எழுதப்பட்டது, 2012 சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்குங்க.
2: சரிங்க.
3: விருதை பெற்ற ஒரு எழுத்தாளர் பேரையும் சொல்லிடலாம், நேயர்கள் அந்த புத்தகத்தை யோசிக்கிறாங்களான்னு பார்ப்போம்.
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம்.
4: ஹலோ,
3: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
4: ஹலோ,
3: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: நான் சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பலகடை குருநாதன் பேசுறேன். நலமாக்கண்ணே.
2: நலமா இருக்கிறேங்க ஐயா. என்ன விடை
4: கண்டுபிடிச்சீங்க? குறிப்பு
2: கொடுக்கல. உங்களுக்கான குறிப்பு,
3: இந்த நூல் வந்து பெண்கள் எழுதிய ஒரு சிறுகதை நூலுங்க ஐயா.
4: சொல்லுங்க.
3: பழக்கடை குருநாதன் ஐயா.
2: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
5: சுமத்ல இருந்து சுதாமூர்த்தி பேசுறேன் ஐயா.
2: சரிங்கம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: ஒரு புத்தகத்தோட பேர் கேக்குறீங்களா? அக்காங்க ஐயா.
2: அக்கா.
3: இவ்வளோ குறிப்புகள் கொடுத்த பின்னாடி தான் பதில் வருது.
2: நேரடி குறிப்பா கொடுத்துட்டு பின்னாடி தான் பதில் வருது.
3: சுதாமூர்த்தி.
5: ஆமாங்க ஐயா.
3: சரிங்க, இந்த நூலை பற்றி வேற என்ன தகவலை தேடி கண்டுபிடிச்சிங்க?
2: ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு வந்து பரிசு பாடல் வழங்க முடியாது. வாழ்த்துக்கள், நன்றி. லக்ஷ்மணன்
3: சொல்லுங்க. நவீன்,
2: இது குறித்து மேலும் குறிப்புகள் சொல்லுங்க.
3: ஆமாம், இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து ஜி நஞ்சுண்டன். இவர் பெங்களூர் பல்கலைக்கழகத்தில் புள்ளியியல் பேராசிரியராக பணியாற்றிருக்கிறார். மொழிபெயர்ப்பாளர். அது மட்டும் இல்லாமல் தமிழில் எழுத்து பிழைகளை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவர். செம்மையாக்கம் அப்படின்ற ஒரு நிலையில் இவர் செம்மையாக்க பணிகளை வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தார். இவர் எழுதிய நூல் தான், இவர் மொழிபெயர்த்த நூல் தான் அக்கால் அப்படின்ற ஒரு நூல். அந்த நூலை 2000 வந்து வெளியிட்டிருக்கிறாரு. 2012 இந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. தமிழ் மொழிபெயர்ப்பு பிரிவுக்காக 2012

0: சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல் தான் அக்கால் அப்படின்ற நூல். இது நஞ்சுண்டன் அவர்கள் மொழிபெயர்த்த அக்கால் சிறுகதை தொகுப்பு.
1: அதுதான் வந்து சரியான.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அக்கால் அப்படின்றதுதான் ஒரு சரியான விடை,
0: சரியான நூல், சரியான விடை.
1: நிறைவு பெறுகிறது இன்றைய விடைத்தேடு வினாக்கள். தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் விடைத்தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் ஆடி ஆஃபரில் 7 முதல் 70 வரை அதிரடி தள்ளுபடி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் மாலை 5 மணி. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
6: மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் கிழக்கே போகும் ரயில் என்னும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் எஸ் ஜானகி குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: போல பொங்குற மனசு பாடாதோ. பூவர சந்து பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு. காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் 16 வயது என்ற எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங்.

0: கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712334.

0: வாழ்க்கையின் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு கண் 9443449892.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் முரட்டுக்கால எனும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் எஸ்பி சைலஜாவின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
7: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
6: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
10: 10 கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி. பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் கல்யாணராமன் எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி சைலஜாவின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.

0: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.

0: CET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955540.
1: ஆயிடுச்சாம். நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில். லக்ஷ்மி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லக்ஷ்மி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் அறுவடை நாள் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் எஸ் ஜானகியின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.

மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் முள்ளு மலரும் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருளாச்சலத்தின் வரிகளில் ஜென்சியின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
2: இச்சலுகை August 1, 2, 3 3 நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
4: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
5: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
4: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
6: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த பாடல் ஜப்பானில் கல்யாணராமன் என்னும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ் ஜானகி குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோ 2683.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
5: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் ஆனந்த கும்மி எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடுலாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்ன இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ஐஎஸ்ஐ முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுனே. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
3: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
4: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் இனி கேட்கலாம்.

0: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ். TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
0: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
2: இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில தமிழகத்தோட கிராம தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய பிடாரி அம்மன் பற்றியும், சேலம் மாவட்டம் குமாரசாமி பட்டியில் உள்ள எல்லை பிடாரி அம்மன் திருக்கோயில் பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க

0: எல்லையை காக்கும் எல்லை தெய்வம், எல்லையை காக்கும் எல்லை தெய்வம் என்று பக்தர்களால் போற்றப்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய பிடாரி அம்மன். தமிழர் மரபில் கிராமங்களின் காவல் தெய்வமாகவும் தீய சக்திகளை விரட்டும் சக்தியாகவும் மக்களை நோய்கள் துன்பங்கள் இயற்கை சீற்றங்களிலிருந்து காக்கும் தாயாகவும் வழிபடுறாங்க நம்ம பிடாரி அம்மனை. பிடாரி அம்மன் ஆதிபராசக்தியின் ஒரு வடிவமாகவும் காளியம்மனின் அம்சமாகவும் கருதப்படுகிறார். சேலம் மாவட்டத்தில் உள்ள குமாரசாமியின் பட்டியில் அமைந்திருக்கிற ஸ்ரீ எல்லை பிடாரி அம்மன் திருக்கோயில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான தலமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே எல்லா ஆலயங்களும் கிழக்கு திசை பெரும்பான்மையான ஆலயங்கள் அனைத்தும் கிழக்கு திசையை நோக்கி தான் அமைந்திருக்கும் நமக்கு தெரியும். இந்த ஆலயம் மேற்கு திசை நோக்கி அருள்பாலிப்பது ஒரு தனி சிறப்புனே சொல்லலாம். இந்த கோவிலின் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அயோத்தியாபட்டினம் ஸ்ரீ ராமர் கோவிலில் வழிபட்டு திரும்பிய சிலர் வழியில் ஒரு பெரிய நாகத்தை கண்டு பயந்திருக்காங்க. அவங்க பயந்து ஓடி ஒரு தடுமாறி ஒரு இடத்துல விழுந்திருக்காங்க. அன்றிரவு அந்த ஊரின் பெரியவரின் கனவில் அம்மன் தோன்றி, நான் நீங்கள் விழுந்த இந்த இடத்தில்தான் இருக்கிறேன், என்னை வெளிக்கொண்டு வந்து ஆலயம் அமைத்து வழிபடுங்கள், இந்த ஊருக்கு எல்லா வளங்களையும் அருள்வேன் என்று கூறியிருக்காங்க. மறுநாளே மக்கள் அந்த இடத்தை தோண்டிய போது அழகிய அம்மன் சிலை கிடைத்ததாக தல புராணம் கூறுகிறது. அதன்பின் அங்கேயே ஆலயம் எழுப்பப்பட்டு அம்மன் எல்லை பிடாரி அம்மன் என பெயர் பெற்றார். இந்த ஆலயத்தில் எல்லை பிடாரி அம்மனுடன் பிரம்மதுர்கை, விஷ்ணு துர்கை, சிவதுர்கை ஆகிய தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகள் உள்ளன. இது இந்த தலத்தின் மற்றொரு சிறப்பாகும். திருமண தடை நீங்கவும் குழந்தை பேறு கிடைக்கவும் மன அமைதி பெறவும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து புடவை சாத்தி நன்றி கடன் செலுத்துவது வழக்கம். இந்த திருக்கோவிலில் முக்கிய திருவிழாக்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதத்தில் நடைபெறும் 5 நாள் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுகின்றனர். இந்த எல்லை பிடாரி அம்மன் ஆலயத்திற்கு எப்படி செல்லலாம் அப்படின்னா, இந்த ஆலயம் சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குமாரசாமி பட்டியில் அமைந்துள்ளது. சேலம் ரயில் நிலையத்திலிருந்து எளிதாக சென்றடையலாம். தாயை நம்பி வரும் பக்தனை துன்பம் நெருங்காது. அம்மனை நினைத்து வாழும் மனதில் என்றும் நிம்மதி நிலைக்கும். அம்மனின் அருள் அனைவரின் வாழ்க்கையிலும் ஆரோக்கியம், அமைதி மற்றும் வளத்தை பொழியட்டும். இது உங்கள் தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியில் மேலும் ஒரு புகழ்பெற்ற திருத்தலத்தின் சிறப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேயர்கள், இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:10. நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் இசை மின்னல். மாலை நேரத்தில் மனதில் நீண்ட காலம் தங்கியிருக்கும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு இசையை கேட்டு மகிழக்கூடிய நிகழ்ச்சி தாங்க இந்த இசை மின்னல் நிகழ்ச்சி. இந்த இசை மின்னல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது தேவா இசையில், வைரமுத்து வரிகளில், உன்னிமேனன் குரல் வண்ணத்தில், முகவரி திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சி என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இயற்கையின் எழில் பொங்கும் மாலை நேரத்தில் காற்றலையில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே, இசை மின்னல் நிகழ்ச்சியை. இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது வைரமுத்து வரிகளில், பரத்வாஜ் இசையில், SBB குரல் வண்ணத்தில். அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7-70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: இருள் சூழும் மாலை நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, இசை மின்னல் நிகழ்ச்சியை. இந்த இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஹரிஹரன் குரல் வண்ணத்தில், SA ராஜ்குமார் இசையில், பழனி பாரதியின் பாடல் வரிகளில், அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து. கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5.

0: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
1: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
0: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இசை மின்னல்.

0: நிகழ்ச்சி நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மாநில செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காவல்துறையினருக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் விருதுகள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தாவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து

0: சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள் முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் இரண்டு நாட்களாக தத்தளித்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்களை நாகை மீன்வளத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நாட்டுப்படகு பழுதானதன் காரணமாக அந்த மீனவர்கள் நடுக்கடலில் சிக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ஆறு மீனவர்கள் கடந்த 27ஆம் தேதி தங்கச்சிமடத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 29ஆம் தேதி படகு இன்ஜின் பழுதானதால் 2 நாட்களாக கடலில் தத்தளித்தனர். இதில் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் மக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தரவள்ளி என்ற விசைப்படகிற்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் மீன்வளத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் மீன்வளத்துறையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவர் சொந்தமான விசைப்படகில் சென்று அவர்களுக்கு குடிநீர் உணவு வழங்கி மீட்டு நாகை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். நடுக்கடலில் தத்தளித்த ஆறு மீனவர்களும் பத்திரமாக கரைக்கு வந்து சேர்ந்ததை அடுத்து மீனவர்கள் படகினை பழுது பார்த்து சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆடுகள் சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாயின. மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் அருகே உள்ள செம்பட்டியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தையானது நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆட்டுச்சந்தையானது களைகட்டியது. குலதெய்வ வழிபாட்டிற்காகவும் நேர்த்திக்கடனுக்காகவும் வெள்ளாடுகளை வாங்க பொதுமக்கள் திரளாக குவிந்தனர். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி மாவட்டங்களிலிருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளையும் வாங்கிச் சென்றன. எடைக்கேற்ப ஒரு ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 வரை விற்பனையான நிலையில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கட்டிடங்களை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர் திரு சரத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று தன்வி சர்மாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் பிலிப்பைன்ஸின் கிளாரன்ஸ் வில்லஃப்ளாரை வென்றார். இந்தியாவின் கின்பால் சோனா, ஆரியமான் டாண்டன், பிரணய் கட்டா ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை

சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் மாலை 6:40.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு

நேரம் மாலை 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளன. டெல்லி ESIC 523 இடங்கள், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 39 இடங்கள், தியோகர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் 223, புவனேஸ்வர் 197, கவுகாத்தி 188, டெல்லி 121, பிலாஸ்பூர் 89, ரேபரேலி 81 உட்பட மொத்தம் 2218 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி BSc நர்சிங், TGNM, வயது 18-30 வரை, தேர்ச்சி முறை பிரிலிமினரி மற்றும் மெயின் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹3,000, SC ST பிரிவினருக்கு ₹2,400. விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 13/8/2026. மேலும் விவரங்களுக்கு aims.ac.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, துர்காபூரில் உள்ள மெக்கானிக்கல் என்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள டெக்னீசியன் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பிட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெஷினிஸ்ட் அல்லது ஃபவுண்டரி மேன் ஆகிய ஏதாவது ஒரு பிரிவில் ITI படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, எழுத்து தேர்வு மற்றும் திறன் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹500, SC ST பெண்களுக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 3/8/2026. மேலும் விவரங்களுக்கு www.cmeri என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதி அதிகாரி பிரிவில் 17 இடங்களும், துணை மேனேஜர் 8, மேனேஜர் டிசைன் 5 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி BE, BTEC, CA, ICWA ஆகிய டிகிரிகளில் ஏதாவது ஒன்று படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹500, SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 12/8/2026. மேலும் விவரங்களுக்கு hullcrop.farmflex.com என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் NMTC இரும்பு நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனி பிரிவில் மெக்கானிக்கல் 51, எலக்ட்ரிக்கல் 22, நிதி 7, கெமிக்கல் 4, சிவில் 3, கம்ப்யூட்டர் 3, HR 3 உட்பட மொத்தம் 102 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTEC, MBA, MCA, CA. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹600, SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 11/8/2026. மேலும் விவரங்களுக்கு nmdcetr.farmflex.org என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. அனுபவம் குறைந்தது 3 ஆண்டுகள் பணி செய்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 12/8/2026. மேலும் விவரங்களுக்கு ICSI.edu என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.

தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் ஈரோடு 23 டிகிரி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை உள்ள தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒற்றிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிலையத்தில் நேரம் மாலை 6 மணி 50 நிமிடம்.

0: நேயர்களினை கேட்கலாம் அறிவிப்புகள்.
1: வணக்கம். தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு சில அறிவிப்புகள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் விரிவாக்க கல்வி இயக்குநரகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் சேலம் நடத்தும் முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி பட்டறை 6/8/2026 வியாழக்கிழமை முதல் நடைபெறுகிறது. இடம் VUTRC சேலம், சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில். பயிற்சி கட்டணமாக ₹590 முன்பதிவு அவசியம் செய்ய வேண்டும். பயிற்சி அளிப்பவர்கள் முயல் மற்றும் காடை வளர்ப்பில் கைதேர்ந்த ஆசிரியர்கள் முனைவர் ஜெகவீர பாண்டியன், முனைவர் பாரதி, முனைவர் முரளி அவர்கள். பயிற்சியில் பங்கு பெறுபவர்களுக்கு பயிற்சி கையேடுடன் சான்றிதழ் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும். சிறப்பு அம்சங்கள் முயல் மற்றும் காடை கண்காட்சி நடைபெறும். முயல் மற்றும் காடை வளர்த்து வரும் பண்ணையாளர்களின் அறிவுரைகளை பெறலாம். யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் என்றால் மாணவர்கள், விவசாயிகள், பண்ணையாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு 0427 என்பதை முன்னிணைப்போடு 24/10/40/8 என்ற எண்ணிற்கு அலைபேசியின் மூலம் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு, நர்சிங் முடித்தவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெல்லி ESIC 523, புதுச்சேரி ஜிப்மர் 39, தியோகர் எய்ம்ஸ் 223, புவனேஸ்வர் 197, கவுகாத்தி 188, டெல்லி 121, பிளாஸ்பூர் 89, ரேபரேலி 81 உட்பட மொத்தம் 2218 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி BSc மற்றும் நர்சிங் TGNM முடித்தவர்கள் இதில் பங்கு பெறலாம். வயது 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். அதாவது 13/8/2026 படி 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை பிரிலிமினரி மெயின் தேர்வு எழுதி தேர்வு பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹3000 செலுத்த வேண்டும். SC/ST பிரிவினருக்கு ₹2400 செலுத்தினால் போதும். கடைசி நாள் 13/8/2026. விவரங்களுக்கு AIIMS exams@ac.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை பெறலாம். அடுத்து அறிவிப்பு, இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் டெக்னீசியனாக சேருவதற்கான அறிவிப்பு. துர்காபூரில் உள்ள மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள டெக்னீசியன் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெஷினிலிஸ்ட் அல்லது பவுண்டரிமேன் ஆகிய ஏதாவது ஒரு பிரிவில் ITI படித்திருக்க வேண்டும். வயது 28க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைனில் எழுத்து தேர்வு மற்றும் திறன் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500. SC/ST மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. கடைசி நாள் 3/8/2026. விவரங்களுக்கு www.cmeri.res.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை பெறலாம். நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு, ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் நிதி அதிகாரியாக வேலை அறிவிப்பு. மத்திய அரசின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதி அதிகாரி 17, துணை மேனேஜர் 8, மேனேஜர் அதாவது டிசைனிங், டிசைனர்ஸ் 5 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, பிடெக், CA, ஐசி, WA படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். மேலும் 18 முதல் 45 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. கடைசி நாள் 12/8/2026. விவரங்களுக்கு HALCORP.FORMFLIX.com என்ற முகவரியில் சென்று தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த வட்டிக்கு கடை வாங்கி அதை கட்டுற பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு தடவை இப்போ நிறைய கடன் இருந்தது, மூணு வட்டி நாலு வட்டி கடன் இருந்தது. ஒரு 10,000 ரூபா கட்டிட்டோம்னா அது அந்த கடன்லாம் அந்த வட்டியிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி கல்லூரியில் நம்ம ஆசிரியர்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருப்போம். அதில் நம்ம லோன் வாங்கலாம், அதில் சம்பளத்தில் பிடிச்சிக்கிடுவாங்க, வட்டியெல்லாம் அதிகமாக இருக்காது. அந்த இதில் இருந்து நான் ஒரு 10,000 ரூபா வாங்குறேன். வாங்கி இப்போ என்னுடைய திட்டம் என்னன்னா, அந்த மூணு வட்டி நாலு வட்டி கட்டிடலாம் அப்படிங்கிறது. 10,000 ரூபா கட்டு முழுசா. நான் சொல்றது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, 95-96 வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இன் பண்ண பேண்ட்லாம் வச்சுக்கிட்டேன், 10,000 ரூபாய் வச்சுட்டேன். நானும் என் நண்பர் தோப்பாவும் ஏறி காரில் பஸ்ஸில் உட்காந்துட்டோம். நான்லாம் நம்பரில் உட்காந்துட்டு தான் போகிறோம், ஒன்றும் இல்லை, மேலே நான் பெட்டி வச்சுருக்கேன். இறங்க போகிறப்ப பயங்கர கூட்டம், இறங்க விடாமல் என்னை ஒருத்தன் தள்ளிக்கிட்டே இருக்கான் உள்ள. நான் அவனை தள்ளிக்கிட்டு இவரையும் ஒரு, ஏன்னா இவர் கொஞ்சம் உட முடியாமல் இருந்தார் தோப்பா, அவரையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படி படார்னு வெளியே குதித்து இறங்கி, அப்பாடா இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், 10,000 ரூபாய் காணும். இது நடந்தது 1995 10,000 ரூபா அன்னைக்கு 10,000, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 1,00,000 ரூபாய்க்கு மேலே இல்லையா. என்ன பண்ணுறதுனே தெரில, அங்கிட்டு ஓடி போய் இங்கிட்டு ஓடி போய் அங்கிட்டு ஓடி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன தெரியுங்களா, நான் வட்டிக்கு சரி பண்ணிடலான்னு வாங்கின இந்த பணம் காணா போச்சா, வட்டியும் கட்டணும் நம்பர் ஒன்று, பணமும் போச்சு நம்பர் ரெண்டு, இந்த பணத்துக்கும் என் சம்பளத்தில் பிடிப்பாங்க நம்பர் மூணு. இது எல்லாம் நடந்தபோது நான் என்ன நிலகுழிஞ்சு போயிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. மனைவி கூட கேட்பாங்க, ஏன் தூங்காமல் இருக்கீங்க என்னான்னு. இல்லை பணத்துக்காக இல்லை, இப்படி ஒரு நிலை வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னதான் முன்னாடி தான் நம்ம அந்த தொழிலையும் பணத்தை இழந்தோம், இதுலேயும் இழந்திருக்கோம் அப்படின்னு. சரி, ரொம்ப இருட்டாக இருந்தா விடியுங்கிற நம்பிக்கை நமக்கு வரும் இல்லையா, அந்த நம்பிக்கையோடு போவோம்னு நினச்சிட்டு போவோம். எப்பவும் மற்றவங்களை கெடுத்து வாழணும்னு நினைக்கிறவங்க வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். நல்லா தாங்க இருக்கங்க சில நேரங்களில் பார்த்தா, ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லுவோம். ஈஸ்வர வித்யாசாகர்னு ஒரு மாபெரும் கல்விமான் சின்ன பள்ளிக்கூடம் நடத்துறாரு, பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கரும்பலகையில் பிளாக் போர்டில் ஒரு கோடை போட்டு அங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு, எங்கே யாராவது இருந்துருச்சு, நான் ஒரு கோடு போட்டேன்ல அதை அழிக்காமல் சின்னதாக்குங்க பார்ப்போம், நான் ஒரு கோடு போட்டேன்ல அதை அழிக்கக்கூடாது ஆனால் சின்னதாக்கணும், எப்படி ஆக்குவீங்க. பிள்ளைகள்லாம் ஒருத்தர் மூத்த ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு பையன் என்ன பண்ணால், எழுந்திரிச்சு அவர்கிட்ட அந்த சாக் பீஸை வாங்கி அவர் போட்ட கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோட்டு போட்டான். இப்போ இந்த கோட்டை அழிக்காமலே அவன் சின்னதாக்கிட்டாங்க, அவர் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டார். அப்படியே கட்டி பிடிச்ச ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி நான் போட்ட கோட்டை அழிக்காமலே சின்ன கோட ஆக்கிட்டேன். இதுலேருந்து என்ன தெரியும் தெரியுமா, பிறர் அழிவில் இல்லை நம் உயர்வு, ஆனால் சில நேரத்தில் நம் உயரத்தை காட்ட வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். உண்மைதானுங்க, நாம் சில நேரங்களில் நாம் யாருன்னு காட்ட வேண்டியது எதுக்காக தெரியுமா, பாரதத்தில் கண்ண பரமாத்மா எந்தெந்த இடத்தில் விஸ்வரூபம் எடுக்கிறார் என்பதை பார்த்தாலே தெரிந்து போகும். தூது போகிற இடத்தில் அவரை கொல்ல கௌரவர்கள் முயன்ற போது விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நிற்கின்றார். அதுவும் அந்த இடத்துல வரக்கூடிய பாரத பாட்டை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். எழுதுக்குள் இருக்கின்ற அந்த சிறு அணு போல் அமைதியாயிருக்கிறேன், விரிந்தால் ஆலமரம் என்று நாம் உலகுக்கு உணர்த்த வேண்டும். எனவே பிறர் அழிச்சு முன்னேறணும் நினைக்கூடாதுன்னு ஒரு அருமையான தத்துவத்தை அந்த இருகோடுகள் மூலம் சொல்வாரு. இதைத்தான் கே பாலச்சந்தர் தன்னுடைய படத்திலையும் வச்சிருப்பார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
0: நிலையத்தில் நேரம் 7:00. நேயர்களை நீ கேட்கலாம் திரை இசை.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: திரையிசை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக செங்கோட்டை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் தண்டபாணி.
2: மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபி கிராம் ஜி சட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக

0: ஜூலை மாதம் முதல் தேதி முதல் ஊரக பகுதிகளில் செயல்பாட்டுக்கு வரும் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்கும் என தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்வதற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும். விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்காத பட்சத்தில் பயனாளிகளுக்கு தகுந்த வேலையின்மை உதவித் தொகை வழங்க வழிவகை இச்சட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. நேரடி பயன் பரிமாற்றம் மற்றும் நிதி வெளிப்பாட்டு தன்மை 100% இடைத்தரகர்கள் இல்லாத பரிமாற்றமாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நிதி நேரடியாக கிராம ஊராட்சி கணக்குகளுக்கும் பயனாளிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதால் உள்ளாட்சி அமைப்புகள் கூடுதல் நிர்வாக தன்னாட்சியை பெறுகின்றன. வெறும் வேலைவாய்ப்பாக மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய நீடித்த வாழ்வாதார சொத்துக்களை உருவாக்குவதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடத்தூர் மற்றும் போ மல்லாபுரம் ஆகிய பேரூராட்சிகளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அனைவரும் விடுபடாமல் முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என களப்பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரை வழங்கினார். இப்பயிற்சியில் வீடு வீடாக சென்று டிஜிட்டல் முறையில் தரவுகளை சேகரிப்பது மற்றும் துல்லியமாக பதிவேற்றுவது குறித்து களப்பணியாளர்களுக்கு கணக்கெடுப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இம்மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அலுவலர்களும் சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியினை சிறப்பாக செயல்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாணவர்கள் விளையாட்டு கல்வி வாசிப்பு உள்ளிட்டவைகள் மீது ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும், போதைப் பொருள்களுக்கு எதிரான மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
1: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அது போதைப் பொருள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை நெல் சிதைந்து போனால் அடுத்த போகத்திற்கு அறுவடை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைய தலைமுறை போதையில் அழிந்தால் இந்த நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. நோ டு ட்ரக்ஸ் சொல்லி பழகுங்க. உங்க கவனத்தை விளையாட்டு கலை வாசிப்புன்னு பயனுள்ள வழிகளில் திருப்புங்க. நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மூலமா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் தீவிரமா இப்ப நடந்துகிட்டு வருது. கடைகள் மற்றும் வீடுகளில் யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தா மட்டும்தான் போதையில்லா ஆரோக்கியமான வலிமையான தர்மபுரியை நம்மளால உருவாக்க முடியும்.
0: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்கும் பணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் பைரநாயக்கன்பட்டி ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது பிரதான குடிநீர் விநியோகிக்கும் குழாயில் இருந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருந்த ஒரு தனிநபர் குடிநீர் இணைப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த சட்டவிரோத இணைப்பு துண்டிக்கப்பட்டு வெங்கடாபுரம் மற்றும் நாகமரத்து பள்ளம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வடிவமைக்கப்பட்ட அளவில் குடிநீர் சீராக வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் கவனத்திற்காக சில விளக்கங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதான குடிநீர் குழாய்களில் சட்டவிரோதமாக இணைப்பு எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். இது போன்ற செயல்கள் காரணமாக பிற பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கல் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களுக்கு கடுமையான சிரமம் ஏற்படுகிறது. இனி அனைத்து ஊராட்சிகளிலும் திடீர் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். சட்டவிரோத குடிநீர் இணைப்பு எடுப்போர் மீது குடிநீர் இணைப்பு துண்டிப்பு அபராதம் மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது.
2: தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் தண்டபாணி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய

0: அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5,070 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 84,084 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். தொழில்துறை, அரசு மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நல்லிணக்கம் நிலவுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளை தேசிய இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அட்டல் புதுமை இயக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஐநாவின் அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்தியா ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீதித்துறையின் செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக 53,57,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நீதிபதிகளுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பரீட்சார்த்த அடிப்படையில் இந்த மென்பொருள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டத்திற்குட்பட்ட பிவாண்டியில் உள்ள பழமையான இந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் இடிபாடுகளுக்கு இடையே 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை

கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடுயின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். மேற்குவங்கத்தில் தீவிரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பர்தமான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அமராவதியில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு விவேக் யாதவ், கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலிலிருந்து 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீக்கப்பட்டவர்கள் உரிய காரணங்களுடன் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் திரு விவேக் யாதவ் தெரிவித்தார். குஜராத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிவாரண ஆணையர் திரு கௌரங் மக்வானா கூறியுள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கென 50 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கென உயர்நிலை குழு கூட்டம் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகளை இயல்பு நிலை திரும்பும் வரை நீட்டிப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் 15,000-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்தாரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபோரியை வென்றார். ஜூடோ பிரிவில் அஸ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
1: வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் பூ சாகுபடி குறித்து ஜாலியூர் கே மாரிமுத்து அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் கே கார்த்திக்.
2: ஐயா வணக்கங்கய்யா.
3: வணக்கம் சார்.
2: இப்ப ஜாலியூர்ல இருக்கீங்க, எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
3: ஒரு 3.5 ஏக்கர் சார்.
2: 3.5 ஏக்கர் நிலம் இருக்கு?
3: இருக்கு.
2: இப்ப 3.5 ஏக்கர் நிலத்துல என்ன வெள்ளம் பண்றீங்க
3: சார்? சம்மை இருக்கு, குண்டுமல்லி இருக்கு, பரந்தோசை இருக்கு சார்.
2: இப்போ பூ சாகுபடி தான்?
3: பூ சாகுபடி. இந்த மழை சீசன் வந்தால் குச்சி கொஞ்சம் கொஞ்சம் நடுவோம், ஒரு 1.5 ஏக்கர் நடுவோம்.
2: கிழங்கும் வைப்பீங்க?
3: ஆமாம், கிழங்கும் வைக்குவோம்.
2: இப்போ பட்டன் ரோஸு இதெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ சம்மங்கி, அதுக்கு நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க வைக்கிறதுக்கு?
3: ஒரு டிராக்டரில் 5 கலப்பு ஓட்டி 2 சால் ஓட்டிட்டு அப்புறமெல்லாம் வெறுவு கொட்டி திருப்பி 5 கலப்பு ஓட்டி ரோட்டாவது வச்சு நட்டுருவோங்க.
2: சம் பண்ணிடுவீங்களா?
3: சம் பண்ணிடுவோங்க. அப்புறமா
2: நடுவீங்க? இப்போ பட்டன் ரோஸ்னா
3: தண்ணி அதிக பாசனமாக இருந்தால் கால் போட்டு நடுவுங்க. தெளிவு மேலே தெளிக்கிறது போட்டோங்கன்னா கால் தேவையில்ல, ஆடிக்கு ஒரு கால் போட்டுக்குங்க. அந்த கால்லேயே போயிட்டு ரெண்டு பக்கம் நான் அழுகு மாதிரி பண்ணிக்குவேன், ஆடிக்கு ஒரு செட் நடுவுங்க.
2: இப்போ பட்டன் ரோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தெளிப்பு நீர் பாசனம் தான் வச்சுருக்கீங்க?
3: பட்டன் ரோஸுக்கு வந்து ஆடிக்கு ஒரு கால்,
2: ஆடிக்கு ஒரு கால்,
3: ஆடி 8 அடி வைக்கலாம்.
2: கால் போட்டே வச்சிட்றீங்க?
3: கால் போட்டு.
2: இப்போ செடி எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க பட்டன் ரோஸு?
3: புரோகர் எங்கள் ஊரில் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்தா வாங்கிடுறாங்க.
2: அவங்ககிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறீங்க. இப்போ எவ்வளோ கிடைக்கும் அந்த செடி?
3: ஒரு செடி வந்து 25 ரூபா இன்னைக்கு.
2: பட்டன் ரோஸ் செடி வந்து 25 ரூபா?
3: செடி 25 ரூபா.
2: இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கீங்க பட்டன் ரோஸு?
3: பட்டன் ரோஸ் ஒரு 600 செடி.
2: 600 செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க. ஒரு 3/4 ஏக்கர் வருமா?
3: சார் 1/2 ஏக்கர் வரும்.
2: 1/2 ஏக்கர்?
3: 1/2 ஏக்கர் வரும்.
2: இப்போ வந்து கால் போட்டு வச்சுருக்கீங்க?
3: நான் கால் போட்டு வச்சுக்கிறோம்.
2: இப்போ சொட்டு நீர்லாம் இல்லை, அதுக்கு திறந்த வழியாக தான்?
3: இல்லை சார், சொட்டு நீர்.
2: சொட்டு நீர்
3: தண்ணி அதிகமாக தான் பாய்க்கலாம், தண்ணி கம்மியாக இருந்தால் சொட்டு நீரே விட்டுக்கலாம்.
2: விட்டுக்கலாம். இப்போ நம்ம செடி வாங்கிட்டு வரும்போதே பூவோடு தான் வருமா?
3: பூவோடு தான் வரும் சார்.
2: அப்போ வந்து எத்தனை மாதம் செடியாக இருக்கும் அது?
3: அது இருந்தால் அவங்ககிட்ட தான் 6 மாதம், 13-6 மாதம் இருக்கும். நம்மளது பூவோடையே வருது.
2: பூவோடையே வருது. இப்போ நம்ம வச்சு ஒரு 10 நாள்லேயே பூ அறுக்க ஆரம்பிச்சிடலாமா?
3: அந்த வந்தையும் பூ வரும், பூன்னு பூ வரும். அது போக மொக்கு வச்சு அப்படி பூ வச்சிடும், ஆரம்பிச்சிடும்.
2: ஆரம்பிச்சிடும். பட்டன் ரோஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான்.
3: அப்படி தான்.
2: இதுக்கு வந்து நிறைய களையெல்லாம் முளைக்கும்.
3: களை முளைக்கும். நம்ம மிஷின் இருந்தால் மிஷின் ஓடலாம். பார் மிஷின் போட்டால். இல்லைனா நம்ம கையை ஆள் வச்சு கொத்தி வேண்டியதான்.
2: கொத்தி வேண்டியதான். இப்போ நீங்களாம் வந்து கையிலேயே கொத்தி வேண்டியதான்.
3: இப்போ தான் மிஷின் அதிகமாக தரிசி, எல்லாம் மிஷின் தான் ஓட்டுறாங்க.
2: எப்படி மிஷின்னு சொந்தமாக வச்சுக்கிறீங்களா இல்லை வாடகைக்கு விட்றாங்களா?
3: சொந்த மிஷின் இருக்குது.
2: சொந்த மிஷின் இருக்குது. இப்போ நம்ம 1 மணி நேரம் ஓட்டணும்னா கூட ஒரு 2 லிட்டர் டீசல் போட்டு ஓட்டிக்கலாம்.
3: சரியாக மட்டும் ஆள் கொத்திக்குங்க, சென்டர் சும்மா கரெக்டாக தான் மிஷின் ஓட்டிக்கிறோம்.
2: மிஷின் ஓட்டிக்குங்க. இப்போ எப்படி அது வந்து மானியத்தில் வாங்கினீங்களா இல்லை எப்படிங்க?
3: இல்லை, 92,000 கொடுத்து விலை கொடுத்து வாங்குது.
2: விலை கொடுத்து வாங்கி
3: மானியத்தில் இருக்கு. அது கொத்தனை மிஷின் மட்டும் கிடைக்கும். இது கால் போகிறது இதெல்லாம் இதில் இது இந்த மிஷினில் கிடைக்கும்.
2: ஓ, இதில் வந்து நிறைய வேலை செஞ்சுக்கலாம்.
3: செஞ்சுக்கலாம்.
2: அதனால் காசு கொடுத்து
3: வாங்கிட்டீங்க.
2: அடிக்கடிக்கு வந்து நம்ம குத்துறதுக்கு
3: கால் போகிறதுக்கு
2: காசு கொடுத்தோம் அப்படின்னா அதிகமாக செலவாகும்.
3: செலவாகுது.
2: இது நம்ம வேணுங்கும் போது நம்ம பண்ணிக்கலாம்.
3: நம்ம காட்டு மட்டும் பயன்படுத்திக்கலாம்.
2: இப்போ ஆள்லாம் கிடைக்குமா நமக்கு ஊருக்கு?
3: ஆள் கொஞ்சம் பட்டா வந்த குட்டை வேலை இருந்தால் அதுக்கு அதிகமாக போகிறாங்க. இது ஏதோ சில பேர் தான் வரன்றாங்க, சில பேர் வல்லுறாங்க.
2: அதனால பற்றாக்குறைக்கு இது பரவாயில்ல.
3: மிஷின் இருந்தால் நமக்கு சரியாக மட்டும் கொதிக்கிறாங்க, நாமளே கொதிக்குவோம்.
2: இப்போ பட்டன் ரோஸ் எந்த நேரத்தில் இருக்கிறீங்க பூவெல்லாம்?
3: பட்டன் ரோஸ் காலையில் அறுத்துணும் சார்.
2: காலையிலனா அறுத்துணும்.
3: ஆமாம். பூ விரிஞ்சு போயிடும். அதுக்கு மேலே போனால்?
2: அதுக்கு மேலே போனால் விரிஞ்சு இதெல்லாம் கொட்டிடுமா?
3: கொட்டி சாதாரணா கொட்டாது, ரொம்ப மலர்ந்து வாட ஆரம்பிச்சிடும். காலையில் அறுத்துடணும்.
2: காலையில் எப்படி டெய்லியும் இருப்பீங்களா?
3: டெய்லியும் இப்போ பூ கம்மியாக இருக்கிறதுனால விட்டுலாம், அதிகமாக இருக்கும்போது டெய்லியும் அறுத்துவணும்.
2: அதிகமாக இருக்கும்போது டெய்லியும் அறுத்துருவீங்க.
3: மலர்ந்த பூ மட்டும் அறுக்க வேண்டியது வரும்.
2: இப்போ பட்டன் ரோஸ் வச்சோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம்?
3: ஒரு 2 வருஷம் வைக்கலாம் சார்.
2: 2 வருஷம்? அதுக்கு மேலே தாங்காதான்.
3: அதுக்கு மேலே முள் அதிகமாகி எல்லாம் பரவிடுங்க. நம்ம கையெல்லாம் அறுக்க முடியாது. அது அழில் துளுக்கும், கை விட்டு தான் இருக்கணும். அப்போ கிளிக்கும், முள் குத்தும்.
2: ஓ,
3: அதனால் வந்து
2: அதனால 2 வருஷத்துக்கு மேலே வைக்கிறதுக்கு முடியுது.
3: முடியாது. ஏன்னா செடியை வெட்டி விட்டு புதுசாக துளுத்து வந்து அதில் அது சரி நேரத்தில் ஜூ ஜூ கொடுத்தாங்களும் நல்லா வரும். இல்லைனா அது இல்லை வராது.
2: சரியா முன்னாடி வச்ச மாதிரி ஈல்டு வராது.
3: வராது.
2: அதனால் அழிச்சிட்டு திரும்ப புதுசாக கூட வச்சுக்கலாம்.
3: புதுசாக வைக்கலாம்.
2: அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ குண்டுமல்லியும் வச்சுருக்கீங்க, அதுக்கு எப்படி நிலத்தை தயார் பண்ணீங்க?
3: அதுக்கும் 5 கால் ஓட்டி வெறுவு கொட்டி வேப்பனாக்கெல்லாம் போட்டு நோய் இருக்கிறனால வேப்பனாக போடுறோங்க. இது செடி தாக்கூடாது. குண்டுமல்லாம் அது வேறு கொஞ்சம் தின்படுத்துது, செத்து போயிடுதுங்க. அதனால் ஆரம்பத்துலேயே போட்டுறது.
2: போட்டுறது. இப்போ அந்த மாதிரி வைக்கிறீங்க.

0: நாத்தெல்லாம் எங்கே வாங்கிட்டு வரீங்க?
1: அது ராமேஸ்வரம்,
0: குண்டுமல்லியெல்லாம் ராமேஸ்வரத்துலேருந்து வருது.
1: ராமேஸ்வரம் நாங்கள் போக மாட்டோம், அதுக்கு புரோக்கராங்க சொன்னாங்களா சேர்ந்து கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க. செடி 3 ரூபா.
0: செடி 3 ரூபா இங்கே வந்து கொடுக்கும்போது 3 ரூபாயா இல்லை அங்கேயே 3 ரூபாயா?
1: இல்லை இங்கே 3 ரூபா, அவங்களுக்கு எவ்வளோ தெரியாது நமக்கு. ஒரு குழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 செடி, இந்த 3 செடி நடுவோங்க.
0: ஒரு குழிக்கே 4 செடி தேவைப்படும்.
1: அது நாத்தாத்தான் வரும், அதை மண்ணில் வச்சு தேத்தினாலும் நாத்தாதான் வரும்.
0: நாத்தாதான் வரும்.
1: ஆமாம்.
0: அது நம்ம வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு வாரம் வச்சிருந்து கூட நடலாமா இல்லை எப்படிங்க?
1: இல்லை சார், உடனே நட்டுருணும்.
0: உடனே நட்டுருணும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: இல்லைன்னா வாடி போயிடும்.
1: அவங்க கவரில் வச்சுருந்தா மண் வச்சுருந்தா சாவாது, ஒரு வாரம் வச்சுக்கலாம், 20 ரூபா வச்சுக்கலாம். இதான் நாற்று அப்படியே வருது இல்லையா?
0: நாற்று அப்படியே பிடிங்கி அப்படியே கொடுத்து
1: அப்படியே வந்ததுனால நம்ம உடனே வச்சே தான் வரும்.
0: இப்போ அது எவ்வளோ வச்சுருக்கீங்க?
1: அது வந்து ஒரு 600 செடி 700 செடிக்கும்.
0: குண்டுமல்லி வந்து இப்போ அங்கே வாங்கிட்டு வந்து நாற்று வச்சிட்றீங்க, அந்த செடிக்கு வந்து இடைவெளி எவ்வளோ விட்டுருக்கீங்க?
1: 3 3
0: 3 அடிக்கு 3 அடி.
1: 3 அடி.
0: அதுவும் வந்து சம இதில் தான் வச்சுருக்கீங்களா இல்லை?
1: இல்லை சார், அதுவும் சமல் தான் வச்சுருக்கேன். குழி நோண்டி வைக்கணும்.
0: குழி நோண்டி வைக்கணுமா?
1: ஆமாம் ஆமாம்.
0: எவ்வளோ ஆளுங்க நோண்டுவீங்க?
1: ஒரு 1.5 அடி.
0: 1.5 அடி குழி நோண்டணும்.
1: கொஞ்சம் குழி விட்டுருவோங்க, அது பெருசாக பெருசாக மண் மூடிக்கும்.
0: தண்ணி போட்டால் கூட போய் குழியில் தண்ணி நம்பிடுற மாதிரி அது ஏன் அவ்வளோ ஆழத்தில் வைக்கிறீங்க?
1: 1.5 அடி ஆளுன்னா நம்ம மண் கொஞ்சம் சேர்த்துறவங்கலாம் கொஞ்சம் வந்துடுதா, ஒரு 1.5 அடி கேப் தான் கிடைக்கும். அது தனிக்கும் பார்த்து சரியாக போயிடுது. அது
0: சரியாக போயிடுது.
1: சரியாக போயிடுது.
0: அதாவது இப்போ உரம் உரிய போடுறதா கூட அந்த குழியிலே போட்டு செடிக்கு முழுசும் போய் சேர்ந்துடும்.
1: சேர்ந்துக்கும்.
0: அதுக்காக அப்படி எடுக்கிறீங்க, இதெல்லாம் அப்படி பண்ணிடுறீங்க. இப்போ அந்த குண்டு மல்லிக்கு வந்து என்ன மாதிரி நோய் வருது?
1: ஆரம்பத்துலேயே மொக்குலியே சரி ஒரு வண்டு ஒன்று வைக்குது, அது 7 முட்டை வைக்குதான். அது ஆரம்பத்திலே அழிச்சா அழிச்சிடலாம். ஆரம்பம் விட்டுட்டுங்கன்னா திருப்ப அந்த ஒரு 15 நாள் பூக்குமே பாசினே இருக்கும். தீனி வந்து அடிச்சாலும் கேட்காது.
0: அது செடி விட்டு போகவே போகாது.
1: போகாது. அது 7 முட்டை இருக்குது. ஒன்று போனால் தான் இன்னொன்று உற்பத்தி ஆயிரும், முட்டையிலேருந்து உற்பத்தி ஆயிரும். அதனால வந்து அடிச்சுனே இருக்கணும். ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா கட்டுப்பாடு.
0: வந்தாலும் வரலாலும் அடிக்கணுமா அதுக்கு இல்லை எப்படி?
1: ஆமாம், வந்தாலும் வந்தாலும் அடிச்சிடணும். ஒரு பூச்சி வந்து ஒரு முட்டை வச்சுனா 7 முட்டை ஆகுது. அது 7 குஞ்சு பெருசு தான் வந்துருது. அந்த 7 குஞ்சு ஒழிக்க முடியல.
0: அது
1: ஆரம்பத்தில் வச்சுங்களா எதுவுமே இல்லை,
0: செலவே கம்மியாயிடுது.
1: கம்மியாயிருது.
0: இப்போ குண்டுமல்லி நமக்கு வந்து பூ பறிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுங்க?
1: பூ பறிக்க இப்போ இளஞ்சல் ஆள் தேவையில்ல, நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவேன், ஆள் தேவை.
0: ஆள் தேவை.
1: ஆமாம், தேவை.
0: இப்போ நம்ம நடும்போதே வந்து அதுவும் பூ பூக்க ஆரம்பிச்சிருதா?
1: அதுவும் பூவு. அது நாற்று நாற்று பூவோட தான் வருது.
0: ஓ, இப்போ பட்டன் ரோஸ் மாதிரியே தான் அதுவும் பூவோடைய தான் வருது.
1: அது வந்து பெருசெடி, ஒரு வருஷம் ஆச்சுன்னா செடி வெட்டி விடணும், இல்லை கொடியாட்டம் போயிடும்,
0: படர்ந்து போயிடும்.
1: படர்ந்து போயிடும். அப்போ பூ வைக்காது. அப்போ கொனையில் போய் 4 பூ தான் வைக்கும். வெட்டிட்டுங்களா, அது 4 அரும்பு 5 அரும்பு வரும். அந்த 5 அரும்பு பூவை தான் வரும். 5 நாள் பூ இருக்கலாம், 5 நாள் ஒரு வெட்டி விட்டணும்.
0: 5 நாளைக்கு 5 நாளைக்கு இப்படி பண்ணிகிட்டே இருக்கணுமா?
1: ஆமாம், பண்ணி இருக்கணும்.
0: இது எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம்?
1: இது வைக்கலாம் 40 வருஷம் 50 வருஷம்.
0: குண்டுமல்லி வந்து 40 வருஷம் 50 வருஷம் வச்சுக்கலாமா? 2 தலைக்கட்டே வச்சுக்கலாங்கிறீங்களே?
1: வைக்கலாம்.
0: ஆனால் அந்த அளவுக்கு பராமரிக்கும் தானே?
1: பராமரிப்பினோம்.
0: இப்போ நீங்கள் 15 நாளைக்கு 15 நாள் ஒரு டைம் கவாத் பண்ணி திரும்ப விட்றீங்க. இப்போ அது மாதிரி நேரத்தில் வந்து என்ன மாதிரியான உரம் கொடுப்பீங்க?
1: கலப்பினாக்கு, அப்புறம் டிஏபி, காம்ப்ளெக்ஸு எல்லாம் கலந்து கொஞ்சம் போடுவோங்க.
0: அப்பப்போ போடுவீங்களா இல்லை?
1: இல்லை இல்லை, ஒரு அறுப்புக்கு ஒரு டைம்.
0: இப்போ நீங்கள் சொட்டுநீர் பசங்க சொட்டுநீர்லேயே விட்றீங்களா இல்லை எப்படிங்க?
1: தண்ணி பரவாயில்ல, சொட்டுநீர் விடுவோங்க.
0: இல்லைன்னா அப்படியே குளியில் பக்கமாக போட்டு இது பண்ணிடுவீங்க?
1: குளியில் போட்டு தண்ணி விட்டுக்குவோம் அப்படியே.
0: இப்போ காலையிலேயே பூ அறுப்பீங்களா எப்படிங்க?
1: காலையில் தான் தானும். காலையில் 8 மணிக்கு மேலே காலையில் கொஞ்சம் இளம்பு பார்க்கும், கொஞ்சம் வெயில் வந்தால் கொஞ்சம் பெருக்கும். அந்த பூ வரத்துக்கெல்லாம் ஒரு 8-10 மணிக்கு இருக்குங்க.
0: அறுப்பீங்க. இப்போ பட்டன் ரோஸ்லாம் பெருசாக இருக்குது, அதனால நாமளே அறுத்தரலாம். இது வந்து சின்ன பூவாக இருக்குது.
1: ஆமாம்.
0: இப்போ ரொம்ப வரும்போது ஆள் வச்சு தான்
1: ஆள் வச்சு தான் ஆகணும்.
0: இப்போ அவங்களுக்குலாம் எப்படி கூலி கொடுப்பீங்க?
1: 100 ரூபா கிலோவுக்கு.
0: கிலோ பறித்து கொடுத்தா 100 ரூபா.
1: 100 ரூபா.
0: இப்போ வந்து விலை அதிகமாக வைக்கும்போது ஒன்றும் தெரிவிக்காது, கம்மியாக வைக்கும்போது நஷ்டம்லாகும்.
1: அதை கொடுத்தாகணும், அதில் பூ அறுக்க முடியாது.
0: இப்போ நம்ம அது மாதிரி ஒரு போகத்துக்கு விட்டுட்டு அடுத்த போகத்துக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு விட முடியாதா?
1: விட முடியாது. பூ அதுலேயே விட்டாங்களா, அந்த பூ காஞ்சியாக திருப்ப அதுலேருந்து உற்பத்தி ஆகும் புழுவுங்க. அதனால் நம்ம பூ அறுத்து கீழே தான் போடலாம்னு தவிர சாயந்தரம் இப்போ அறுக்க முடியல இன்னைக்கு சூழ்நிலை அப்படின்னா அந்த பூ சாயந்தரம் தான் அறுத்து கீழே போடணும்.
0: மொத்தத்தில் பறிச்சு நீ கீழே போடுவீங்களா?
1: செல்ல கூடாது பூ.
0: அது மாதிரி இருந்தால் நோய் தாக்கம் அதிகம்,
1: நோய் தாக்கம் குறையும். ஒட்டுங்கன்னா நோய் தாக்கம் அதிகமாயிரும்.
0: இந்த மாதிரி வந்து குண்டுமல்லியும் பண்ணிட்டு வரீங்க. நிகழ்ச்சியில் ஒரு

0: எருவுலாம் கொட்டி ரொட்டாரில் ஓட்டி ஆடி ஒரு கால் போடுங்க. அது வந்து
1: அரடிக்கு ஒரு கால்,
0: ஆறு அடிக்கு
1: ஒரு கால்.
0: அந்த தெளி போடுறதுனால சொட்டு நீராக இருந்தால் ஒரு 3 கிழங்கு 4 கிழங்கு தான் வைக்க முடியும் கால் போட்டுங்களா. இது தெளி போடுறதுனால ஆடி ஒரு கால் போடலாம். நடந்து போய் நம்ம கை கேட்டுற மட்டும் பூ இந்த தனியாக கை கேட்டுற மட்டும் திரும்ப அடுத்த காலுக்கு போனால் அந்த கை கேட்டுற மட்டும் கால் நம்ம இதான் நான் பார்த்து போடுறோம்.
1: நம்ம விருப்பத்துக்கு தகுந்த
0: விருப்பத்துக்கு தான் போடலாம். 5 ஆறுக்கும் போடலாம்.
1: நீங்கள் வந்து 6 அடிக்கு ஒன்று போடலாம் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து அது மாதிரி பண்ணிட்டீங்க. இப்போ இது கிழங்கு வேணும்,

0: நடணும்,
1: நடணும்.
0: இளங்கிழங்குலாம் நட முடியாது,
1: நட முடியாது. மூணு வருஷத்து கிழங்கு தான்
0: மூணு வருஷத்து கிழங்கு இருக்கிற இடத்துல நம்ம
1: வாங்கிட்டோம்.
0: இப்போ எப்படி அதுக்கு வந்து ஏதாவது காசு கொடுத்து வாங்கணுமா?
1: ஆமாம், ஒரு மூட்டை கணக்கு, சாக்கு கணக்கு. சாக்கும் 1000 ரூபாய்,
0: சாக்கு 1000 ரூபாய்.
1: ஆமாம், வெட்டி அவங்க கொடுத்துருவாங்க.
0: இப்போ நம்ம ஒரு 1.5 ஏக்கரா நடணும் அப்படின்னா எவ்வளோ சாக்கு பிடிக்கும்?
1: 1.5 ஏக்கர்னா ஒரு 8 சாக்கு பிடிக்கும்.
0: 8 சாக்கு தேவை.
1: ஆமாம்,
0: 8000 ரூபாய் கிழங்கு போச்சு
1: போச்சு.
0: இப்போ 6 அடிக்கு தூரம் இடைவெளி விட்டு வச்சுருக்கீங்க. இப்போ எப்படி கையிலேயே தண்ணி விட்டு நட்டுருவீங்களா எப்படிங்க?
1: தண்ணி விட்டு கையிலேயே.
0: இப்போ கிழங்கு எவ்வளோ தூரம் போடும் இப்பீங்க?
1: 1.5 அடி கேப்பு.
0: 1.5 அடி கேப்பு
1: ஏன்னு கேட்டால் தொலை வைக்கலாம், பில்லு வந்துடும், அதை கொத்தினே இருக்கணும். 1.5 அடி கேப்பு தாள் முடிக்குதா, அப்புறம் நடக்கிற பாதை மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். அது நடக்கிற மாதிரி பாதை மட்டும் நம்ம கொத்த வேண்டியது வரும்,
0: கொத்த வேண்டியது வரும். அங்கே மட்டும் தான் களை வரும்,
1: களை வரும்.
0: இப்போ இது களை வராத கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
1: இது ஒரு 6 மாதம் ஆகும் சார். எல்லாம் பற்றி தாள் மூடணும், அப்போ தான் இந்த தாளாக இருந்தாலும் மூணு போது தான் பில்லு வராது. அது வரைக்கும் பில்லு வர வந்துட்டு தான் இருக்கும்,
0: வந்துட்டு தான் இருக்கும்.
1: ஆமாம்.
0: இப்போ இது வந்து நம்ம கொத்தணும் அப்படின்னா கிழங்கு அடிபட்டுறாதா?
1: அடிப்படாது சார், பில்லு பெருசாக விட்டுங்களா அடிபட்டுறோம். நம்ம சிறுவம் பில்லுக்குள்ளேயும் சும்மா மண்ணை சீச்சு விட்டா காஞ்சு போயிடும்.
0: இப்போ அது மாதிரி எத்தனை முறை பண்ணணும்?
1: ஏன்னா மழை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பில்லு அதிகம் விரல் இருந்தால் காற்று வர விலையும் மச்சினே இருக்கும். மழை இல்லைன்னா பில்லு கொஞ்சம் குறையும்.
0: அந்த மாதிரி பண்ணிக்கும். இப்போ வந்து நமக்கு சம்மிங்க வந்து பூ வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
1: ஒரு 6 மாதம் ஆகும் சார்.
0: 6 மாதம் ஆகிடும்.
1: ஆமாம் சார், கிழங்கு வந்து துளுத்து தாள் வந்து அதுலேருந்து பூ வரதுக்கு 6 மாதம் ஆகும்.
0: 6 மாதம். இப்போ 6 மாதமாக வந்து நம்ம அது வந்து பராமரிச்சுட்டு தான் இருக்கணும்.
1: பராமரித்தான்.
0: இப்போ சம்மங்கிக்கு எந்த மாதிரி நோய் வருதுங்க?
1: சம்மங்கி அந்த வெள்ளைப்பூசி தான் அதிகம். அது தெளி போகிறது தான், அந்த வெள்ளைப்பூசியும் இல்லை. தெளியிலனா அந்த வெள்ளைப்பூசி அது அந்த தாள் இருக்குங்க எல்லாம்.
0: இப்போ தெளிப்பு நீர் போட்டால் வந்து வெள்ளைப்பூச்சி கட்டுப்படுத்துது,
1: கழிவு கொடுத்துங்க. உட்கார விடுறதில்ல,
0: உட்கார விடுறது, இலையில உட்காரத்துக்கு
1: விடுறதில்ல. அது நம்ம சுடுநீர் மட்டும் போட்டாங்களா, அந்த இலையில போய் அள்ளி உட்காந்துக்குது.
0: அடியில் இருந்தே உற்பத்தி ஆயிருது. இப்போ அதுக்கு எதாவது மருந்து அடிக்கணுமா?
1: மருந்து இருக்கு கேட்கறதில்ல. மருந்து என்ன மேலே மட்டும் அடிக்க முடியும், அள்ளில் போய் நம்ம அள்ளுக்கிற பூச்சி என்ன
0: பண்ண முடியும்.
1: தெளித்தான் ரைட்டு.
0: அப்போ வந்து வெள்ளைப்பூச்சி வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
1: இப்போ
0: 6 மாதம் கழிச்சு ஒரு 1.5 ஏக்கரை போட்டிருக்கீங்க. இப்போ எவ்வளோ பூ கிடைக்கும்?
1: பூ ஒரு 30 கிலோ 40 கிலோ கிடைக்கும்.
0: 6 மாதம் கழிச்சு?
1: 6 மாதம் கழிச்சா.
0: எத்தனை வருஷத்துக்கு அறுக்கலாம்?
1: படிப்படியாக ஏறும், 5 கிலோ 10 கிலோ ஆரம்பத்தில் இருந்தால் கொஞ்சமே ஏறி அப்படியே போவோம்.
0: ஆனால் அது டெய்லியும் தான் இருக்கணும்.
1: சீசன் மாதிரி தான், குறிப்பிட்டா இருக்கும், திருப்பி டக்குன்னு குறையும், திரும்ப ஏறும், திரும்ப உரங்க போடணும், டக்குன்னு ஏறிக்கும். கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு உரம் போட்டோங்களா, அது ரெகுலராக ஒரே மாதிரி
0: குறையும். ஆனால் பூ இருக்கும்,
1: பூ இருந்தே இருக்கும்.
0: இப்போ அது மாதிரி எத்தனை வருஷத்துக்கு நம்ம அறுக்கலாம் சம்மிங்க?
1: இது ஒரு 3 வருஷம் இருக்கலாம் சார்.
0: 3 வருஷம் தான். இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் அறுக்க ஆரம்பித்தோம்னா 2.5 வருஷத்துக்கு வந்து நம்ம தொடர்ச்சியாக டெய்லியும் பூ எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
1: அறுக்கலாம், டெய்லியும் இருக்கலாம். அதில் சத்து இருக்க வரைக்கும் அறுக்கும். சத்து மண் சத்து போச்சுன்னா அப்புறம் நம்ம சத்து கொடுத்தா அறுத்துனே இருக்கும். சத்து நம்ம குறைஞ்சி உரத்தை போட்டு என்ன பண்ணுறாங்க, சத்துவில் போயிடுது, மண் சத்து போயிடுது. பூ எல்லாம் சிறுவும் பூவாக 3 வருஷத்துக்கு எவ்வளோ அறுக்கும். அப்போ
0: சிறுவனியாக போனால் நம்ம விற்க முடியாது,
1: விற்க முடியாது. அறுத்து நம்ம யாரோ பூ குறைஞ்சி போச்சுன்னு விட்டுருவோம்
0: அவ்வளோதான். அது மாதிரி பண்ணி அறுத்து எல்லாம் கொடுக்குறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மங்கி, குண்டுமல்லி, பட்ரோஸ் இதெல்லாமே அறுத்துறீங்க காலையில், எங்கே கொண்டு போய் கொடுப்பீங்க?
1: நாங்கள் புரோக்கராங்க வாயின் போகிறதுக்கு கொடுத்துருவோம். அவங்க தரும்பு கொடுத்துருவாங்க.
0: இப்போ நம்ம வந்து எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் இல்லை, அங்கேயே கொடுத்துட்றீங்க?
1: ஆ, அங்கேயே காட்டனே வந்துடுவாங்க.
0: எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க எல்லாத்தையும் அறுத்து?
1: சம்மங்கி போய் காலையிலே போயிடும், பட்ரோஸ் ஒரு 10 மணிக்கே போயிடும், குண்டுமல்லி ஒரு 11-12 போயிட்டு போயிடும்.
0: அப்போ டைம் கணக்கில் கொடுத்துடணும்.
1: ஆமாம் ஆமாம்,
0: எது எது ஃபஸ்ட்டு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அடுத்தடுத்து
1: கொடுத்துருவோம்.
0: இப்போ அது மாதிரி கொடுக்குறீங்களே, காசெல்லாம் கரெக்டாக வந்துடுதுங்களா?
1: நான் காசு மாசம்னா ஒரு 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ வந்துடும். இதில் யாரும் செஞ்சாங்களோ அவங்க கூலியெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு என்ன மிச்சம் தான் பார்க்கலாம்.
0: அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து 1 மாதம் கழிச்சு தான் கூலியெல்லாம் கொடுப்பீங்களா?
1: இல்லை, திடீர்னு கேட்பாங்க, அதுவும் கொடுத்துருவோங்க.
0: இடையிலையும் கொடுத்துருவீங்க. இப்போ நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு கணக்கு வச்சு தான் வாங்குவீங்க?
1: பூக்க சாப்பிட்டு தான் வரும்.
0: இப்போ அது வரைக்கும் நம்ம பராமரிப்பு செலவுலாம் நம்ம கை காசு தான்.
1: ஆமாம், குண்டுமல்லி 10 நாளைக்கு 15 நாளைக்கு அறுப்பா, 15 நாள் அறுப்பு இல்லையா, குண்டுமல்லி 15 நாளைக்கு கழிச்சிருவாங்க, பூ கொஞ்சமே கழிச்சிருவாங்க.
0: பூ கழிச்சதும் அடுத்த திரும்ப 5 நாள் கழிச்சு வரத்துக்குள்ளே
1: அப்போ தான் பண்ணிக்குவாங்க. அதை
0: இப்போ இந்த மாதிரி பறந்தனால இப்போ மூணு வகையான பூ வச்சிருக்கிறதுனால ஒன்றில் குறைஞ்சாலும் ஒன்றில்
1: ஒன்று இறங்கும் ஒன்று ஏறும் திரும்ப ஒன்று இறங்கும் இப்போ முகூர்த்தம் அது இது வந்தால் ஏறிக்கும் முகூர்த்தம் ஆகும்போது கொஞ்சம் கீழே இறங்கும்
0: குறை இறங்கும்
1: பத்து ரூபாய் சமயம் போகலாம் பத்து ரூபாய் விற்கும் இருபது ரூபாய்க்கும் நூறுரூபாய்க்கும் எண்பது ரூபாய் விற்கும் அது சீசனை பொறுத்தது
0: சீசனை பொறுத்து நமக்கு விலை கிடைக்கிறதுனால
1: கிடைக்கிறது
0: ஒன்றில் போனாலும் ஒன்றில் ஓரளவுக்கு ஈக்குவலாக ஆகிக்குது
1: சவுண்டு மல்லி வந்து அப்படி இல்லை அது இதுக்கு போகிறதுனால இரநூறுபாய்க்கு

0: 200 ரூபாய் கீழே குண்டுமணி
1: கிடையவே கிடையாது.
0: ஆனா ஒரு சீசனுக்கு வந்து ரொம்ப இல்லாதப்போ 2000
1: கார்த்தி மாசம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோவே 2000-3000 விற்கும். அப்ப பனி சீசனு பூவ அறுக்கவே முடியாது. 1000 செடினா 1000 செடினு பாத்தீங்கன்னா கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ பூ பெரிய விஷயமா இருக்கும். பூ விடாதுங்களா எப்படிங்க? பூ விடாது. பனிக்கு வரைய வராது. கறி போயிருதுங்களா? என்ன மருந்து நானும் அடிச்சாலும் எவ்வளவோ மருந்து அடிச்சு பாத்துங்க அது வரதில்ல. வரும் ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ. அந்த மூணாவிக்கும் போது ஈக்குவலி பழைய ஈக்குவலாயிடும்.
0: இப்போ நல்லா ஒரு 500 ரூபாய்க்கு விற்கும் போது 10 கிலோ வரதும் ஒன்று தான், அப்புறம் 6 கிலோ வரதும் ஒன்று.
1: குண்டுமல்லியே அந்த சீசன் பார்த்தீங்கன்னா காக்கனவும் குண்டுமல்லி தான் இருக்கும், வேற எந்த பூ விற்காது. சம்மிங்கெல்லாம் இருக்கும், இந்த பட்டன் ரோஸ் இருக்கும், வேற எந்த பூ விற்காது. பூ மல்லி குண்டுமல்லி பார்த்தீங்கன்னா அது இருக்காது. குண்டுமல்லி வந்து பெரிய விஷயமா இருக்கும். அதில்
0: விஷயமா இருக்கும். அதனால இப்படி வந்து பூ சாகுபடி வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே
1: தான். ஆமாம், 10 வருஷமாக பண்ணிக்கிறோம்.
0: 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ விவசாயம் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சு?
1: நான் சின்ன பையனே விவசாயம் பண்ணுறேங்க, எங்கள் அப்பா பார்த்துருந்தாரு. அதுக்கு நான் எடுத்து 10 வருஷம் பூசி வச்சு நம்ம பார்க்குறோம்,
0: பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பூ தவிர கிழங்கும் வைக்கிறீங்க?
1: கிழங்கு அது மழை வந்தால், மழை இல்லாதனால இல்லை, மழை வந்தால் குச்சி வாங்கி நட்டுருங்க.
0: நட்டுருங்க. இப்போ அதில் என்ன ரகம் வைப்பீங்க?
1: குச்சிக்கா ஹைப்ரிட்டு.
0: ஹைப்ரிட்டு பர்மா அந்த மாதிரி
1: அதெல்லாம் தண்ணி வேணும். அதுபடி தண்ணி தேவையில்ல, மேட்டுக்கட்ட தேவையில்ல.
0: ஓ, மானாவரியிலேயே வருதா?
1: மானாவரியே வருது, மலைக்கு மட்டும் வரும்.
0: இப்போ அதுக்கு வந்து குச்சியெல்லாம் எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க?
1: குச்சி பக்கத்தில் யாரா பிடிந்தாலும் அவங்க கூட வேலைக்கு
0: வந்துடுவாங்க. பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. எப்படி அதெல்லாம் பிசு கணக்கு தானே கொடுப்பாங்க?
1: பிசு கணக்கு தான்.
0: எவ்வளோ
1: பிசு? ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிசு 7 பிசு 6 பிசு பிடிக்கும்.
0: பிசு என்ன ரேட்டு?
1: குச்சி ஹைட்டாக இருந்தால் ஒரு 6 பிசு, மட்டமாக இருந்தால் ஒரு 7-8 பிசு பிடிக்கும்.
0: அப்படி பிடிக்குது. என்ன ரேட்டுக்கு கிடைக்குது
1: குச்சி வந்து பார்த்தீங்கன்னா? அன்னைக்கு ரேட் என்னவோ, அதிகமாக இருந்தால் கம்மியாக வரும், கம்மியாக இருக்கும் அதிகமாக விற்குவாங்க.
0: அதிகமாக விற்பாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவீங்க. இப்போ குச்சி வந்து எந்த அளவில் கட் பண்ணுவீங்க?
1: ஒரு மூணு இன்ச்சு, ஒரு 5 கணுவு 6 கணுவு
0: அது பார்த்து
1: கட் பண்ணிடுவோம்.
0: இப்போ அதுக்கு தனியாக கத்தி இருக்குது?
1: கத்தி இருக்குது.
0: நம்ம வச்சிருக்கிற கத்தியில் அது கட் பண்ண முடியாதுங்களா?
1: இல்லை இல்லை, அதுக்கே தனியாக கத்தி இருக்குது. கீழேயும் கத்திக்கும், மேலே கத்திக்கும், வெப்ப வெட்டினா வெட்டிக்கும்.
0: வெட்டிக்கும். அது மாதிரி வெட்டி எடுத்துறீங்க?
1: எடுத்துறேங்க.
0: இப்போ அதுக்கு வந்து நிலத்தை வந்து எப்படி பதப்படுத்துறீங்க?
1: அது 5 கால் ஓட்டியே வெறுவெலாம் கொட்டியே 1 வருஷம் பண்ண இல்லையா, அது சீராக பண்ணிவிட்டு நம்ம குச்சி
0: வச்சுருவேன். 1 வருஷம் இருந்தனால என்னென்ன பண்ணுவோம் முன்னாடியே
1: பண்ணிடுவோம்.
0: எருவெல்லாம் முன்னாடியே கொட்டிடுங்க,
1: வெறுவு கொட்டி எல்லாம் பண்ணிடுவோம்.
0: சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த கரணையை வந்து பாத்தி பாத்தியாக போட்டு பாத்தியில் தண்ணி விட்டு நடுவாங்க.
1: ஆமாம்.
0: இப்போ நீங்கள் எப்படி நடுறீங்க?
1: நாங்கள் அப்படி இல்லை, தண்ணி அதிகமாக இருந்தால் சொட்டீர் இழுத்து சொட்டீர் எங்கே உழுதோ அங்கே வச்சுருவோங்க. மூணடிக்கு மூடி கேப் பண்ணுவோம், அதான் அது மாதிரி பண்ணிடுவோங்க.
0: பண்ணிடுங்க. இப்போ அது கனவு பார்த்து தானே வைக்கணும், மேல் வந்து முளைக்கிற கனவு மேலே பார்த்து வைக்கணும்.
1: ஆமாம்.
0: இப்போ அதெல்லாம் நீங்களே வச்சுருவீங்களா இல்லை ஆளை வச்சுருங்க?
1: இல்லை ஆளு இல்லை, அதெல்லாம் தெரியும், குச்சியாக ரொம்ப பழக்கமாக தான் இருக்கும், தெரியும்
0: தெரியும். அது கனவு பார்த்து வச்சுருவாங்க,
1: வச்சுருவாங்க அவங்களே.
0: இப்போ அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து எவ்வளோ கூலி கொடுக்கணும் இருக்கும்?
1: இன்றைக்கி ரேஞ்சுக்கு 300 ரூபா வந்துருச்சு கூலியே. கொடுத்தாகணும்.
0: கொடுத்தாகணும். கொடுத்து வச்சுருவீங்க?
1: வச்சுருவோம்.
0: இப்போ அதிலலாம் புலக்குச்சியெல்லாம் போகும் இல்லையா கிழங்க பொறுத்த வரைக்கும்?
1: ஆமாம்.
0: இப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க?
1: இந்த குச்சி கத்தரிக்கும் போதே ஒன்றும் குச்சி மிச்சாயிருது இல்லையா, கத்தரி குச்சி.
0: ஆமாம்.
1: வர தண்ணி அங்கே அதிகமாக ஊறுதான், அங்கே பதி போட்டுருவோங்க.
0: நறுக்கணும் குச்சியோ பதியும் போட்டு
1: பதியும் போட்டுருவங்க. அது பத்தின பிறகு திரும்ப செத்து போச்சா திரும்ப அவங்க ஊனிடுவாங்க. பத்தி அப்படியே
0: அங்கே போய் பதி. இப்போ அவங்க பதியும் போட்ட இடத்துல வேர் விட்டு திரும்ப பிடிக்கிட்டு போய் வச்சா அப்பெல்லாம் ஒன்றும் ஆகுறது இல்லைங்களா?
1: வேர் ரொம்ப போகக்கூடாது, சும்மா சல்லி வேர் இருக்கும் போது நட்டா பத்திக்கும்.
0: பத்திக்கும்.
1: வேர் ரொம்ப போச்சுன்னா செடியும் பெருசாக போயிடும், அது வராது.
0: வராது. அதனால அப்படி வந்து புலக்குச்சி ஊனிடுறீங்க. இப்போ அதுலலாம் வந்து கலவரம்
1: கலவரம் அது ஆலோசித்தான் குத்தி ஆகணும்.
0: ஆலோசித்தான் குத்தி ஆகணும். இப்போ நம்ம வண்டி இது மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாது,
1: அது மூளைக்கு போ ஓட்டலாம், கிழங்கு வேர்லாம் அடிபட்டுறோம். அதனால் அது ஓட்டுறதில்லை.
0: ஓட்டுறதில்லை. இப்போ கை கழியவே தான்
1: கை கை கழுவி தான்
0: குத்தி எடுத்துறீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ அதுக்கு வந்து இலையெல்லாம் இனுக்கணுங்கிறாங்க.
1: ஆமாம். இல்லை சார், அது ஏன்னா 5 செட்டா 4 செட்டா 2 செட்டம் தேவை, அங்கே 4-3லாம் வரும்.
0: 4-5 கிழவு வந்தால் எடுத்துருவீங்களா?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: 2 கிழ தானே விடணும்?
1: 2 கிழ தான் விடணும். அது விட்டோம்னா நமக்கு குச்சி புடங்கிறதுக்கு 2 கையிலும் புடு 2 செட்டம் தான் புடங்கலாம். 4-5 தான் புடங்க முடியாது, சத்துலாம் போயிடும், தலையில் போயிடும். தலையை உடச்சிட்டுங்களா மாட்டு உடச்சி போட்டுடலாம்.
0: உடச்சி போட்டுடலாம். இப்போ 2க்கு மேலே இருந்துச்சுன்னா அடர்த்தியாக இருந்துச்சுன்னா காற்றோட்டம் இருக்காது கிழங்குலாம் வராது.
1: ஆமாம், கிழங்கு வராது,
0: ஒரு குச்சியாக போயிடும்,
1: குச்சியாக போயிடும்.
0: அதனால் அப்பப்போ வந்து இனிக்கி எடுத்துருவீங்க?
1: இனிக்கிடுவோங்க.
0: இப்போ அது கிழங்குல வந்து என்ன மாதிரி நோய்கள்லாம் வருது?
1: அதுலேயும் வெள்ளைப்பூசி இப்போ தான் ஒரு 5 வருஷமாக தான் வெள்ளைப்பூசி அதிகமாக வருது. அந்த கொனையவே வரா வரலூடா பண்ணுதுங்க. அது மழையால தான் பண்ணுதுங்க, மழை இருந்தால் அதுவும் வெளியே போயிடுது.

0: போயிடும்.
1: வெயில் அதிகமாக இருக்கும் போது வச்சு உட்காந்துக்கும்
0: உட்காந்துக்கும். இப்போ அதுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறது இல்லை,
1: மருந்து இருக்கு கேட்கறதில்ல சார் அது.
0: ஓ கேட்கறதே இல்லை,
1: கேட்கும் ஆனால் சிலது சில கம்மியாக தான் கேட்குறோம். காடு பூஜை பறவை தான் கேட்கறதில்ல.
0: பேசிக்கிறாங்க
1: கிழங்க அதிகமா மகசூல் வந்தா ரேட்டு குறைச்சிக்கோங்க,
0: ரேட்டு குறைச்சிக்கோங்க.
1: மில்லுக்காரங்க என்ன ரேட் போறாங்களோ அதுதான்.
0: இப்ப அதுல வந்து பாயிண்ட் பார்த்து தான் விலை போடுவாங்க.
1: 26-28-30 வயசு இருக்கு அது நமக்கு. 26 நம்ம பக்கத்துல 25-26 அதுக்கு தகுந்த முன்னாந்து என்னவாது
0: அதுக்கு மாதிரி போட்டுக்கலாம். இப்ப ஒரு ஏக்கரை வச்சோம்னா எத்தனை டன் வரும்?
1: ஒரு ஏக்கரை வச்சா ஒரு இல்லை 2000 வருது, அதில் பாதி வரலாம்.
0: பாதி வரலாம், அவ்வளோதான் வரும்
1: வரும் வரும்.
0: ஆனால் அதுக்கு வந்து செலவு கம்மி தானே கிழங்குக்கெல்லாம்?
1: செலவு கம்மி, இந்த கொத்தறதான் அதிகம். கொத்தறது உரம் போடுறங்க, அவ்வளோதான்.
0: அப்புறம் திரும்ப எடுக்கும்போது மட்டும்தான் வேலை.
1: ஆமாம்.
0: இது எப்படி ஆள் வச்சு எடுத்துருவீங்களா?
1: ஆள் வந்து அவங்களே குரூப் இருக்கு கிழங்கு, அவங்களுக்கு அவங்களும் டன்னு கணக்கு.
0: ஒரு டன்னு கணக்கு பிடிங்கி கொடுத்தா இவ்வளோ டன்னுக்கு?
1: டன்னுக்கு வரணும்.
0: ஓ ஓ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆள் தேட வேண்டிய இதெல்லாம்.
1: அது குரூப் இருக்குது, புரோகர் வந்து குரூப், அவங்களே கிழங்கு தரோம். மில்லுக்காரர் வந்து சப்ளம் அவங்களே கிழங்கு சப்ளை பண்ணுறது. நமக்கு வெயிட் மட்டும் பார்த்தா சரி,
0: வெயிட் மட்டும் பார்த்தா சரி முடிஞ்சிருது. இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து தலையெல்லாம் இன்னைக்கு மாட்டுக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எத்தனை மாடு வச்சுருக்கிறீங்க?
1: ஒரு 3 மாடு இருக்கு.
0: 3 மாடு எப்படி, ஜெர்சியா செப்பா?
1: ஜெர்சி இருக்குது, செப்பாவும் இருக்குது.
0: இப்போ இதுக்கு நம்ம காட்டில் வைக்கிற வெள்ளாமை தலை
1: வேலை சரியாக்கும்.
0: அதிகமாக ஆள் இருந்தால் பண்ணலாம்.
1: அதிகம் ஆள் இருந்தால் பண்ணலாம். வீட்டில் வந்து ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்கன்னா
0: பண்ணலாம். இப்போ பால்லாம் கறந்து எங்கே கொண்டு போய் ஊற்றுறீங்க?
1: சொசைட்டியில், எங்கள் ஊர்லேயே சொசைட்டி இருக்குது. அதில்
0: அங்கேயே ஊற்றுறீங்க. லிட்டருக்கு என்ன கிடைக்குது?
1: 32-33 போடுறாங்க.
0: 33 வரைக்கும் வருது. நம்ம எஸ்என்எஃப்
1: எஸ்என்எஃப் அது தகுந்த மாதிரி
0: போடுறீங்க. இப்போ பச்சை தீவனமெல்லாம் இது மாதிரி போட்டுக்கிறீங்க. இப்போ காஞ்சி புல்லுக்கெல்லாம் எங்கே போகிறீங்க?
1: கத்தப்பில் வாங்கிக்கிறோங்க.
0: கத்தப்பில் சுரண புல்லா
1: தண்ணி அதிகமாக தான் நம்ம நெல் பண்ணிக்கலாம். தண்ணி கம்மி பண்ணுறதுனால நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிங்கன்னா நம்ம மழை காலத்தில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்.
0: இப்போ நெல்லும் பண்ணுவீங்க?
1: ஆ, பண்ணுவோம்.
0: வீட்டுக்கு தேவையான அரிசியெல்லாம்
1: வீட்டு
0: பயன்படுத்திருக்கான், வெளியிலாம் வாங்குறதில்ல. இப்போ பில்லு அந்த மாதிரி போட்டுக்கிறீங்க. இப்போ கலப்பு தீவனமெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
1: கலப்பு தீவனம் தேர்ந்தெடு இருக்கு,
0: கடையில் போய் வாங்கிக்குவீங்களா?
1: அது இது பூசாலாம் வாங்கிக்குவோங்க.
0: வாங்கிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் வந்து கோமாரி தடுப்பூசியெலாம் போடுறாங்க, அம்மை தடுப்பூசியெலாம் போடுறாங்க.
1: கவர்மெண்ட்லேருந்து போடுறாங்க சார்?
0: போடுறாங்க.
1: ஆமாம்.
0: அதெல்லாம் போட்டுக்குவீங்களா? கரெக்டாக
1: போட்டுக்குவோம். ஊர் போடுறாங்களா? அப்போதையும் போட்டுக்குவோம்.
0: போட்டு இது பண்ணிக்குவீங்க. எப்படி பண்ணுறீங்க? இப்போ வந்து பூவில் வந்து ஓரளவுக்கு லாபம் வருமா?
1: வரும் சார்.
0: அதிகமாக இல்லைனாலும் இப்போ நஷ்டமாகாது?
1: நஷ்டமாகாது.
0: தொடர்ச்சியான வேலை இல்லையா?
1: இப்போ 3 பூ இருக்கிறதுனால ஒன்று முகூர்த்தம் இல்லை, கம்மி ரேட்டு போகுதுன்னா 100 பூ அதிகம் ரேட்டு விற்கும். அது ஈக்குவல் ஆகி அப்படி.
0: இப்போ இந்த வெள்ளாமையெல்லாம் வைக்கிறதுக்கு முட்டுவலி செலவுக்கு மாட்டுப்பால் கை கொடுக்கும்?
1: கை கொடுக்கும்.
0: ஏதோ வீட்டு செலவுக்கு? அப்போ
1: வீட்டு செலவுக்கு எல்லாம்
0: பண்ணிக்கிறீங்க அப்படி. இப்போ நீ உங்களை தவிர வீட்டில் இருக்கிறீங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க?
1: உதவி பண்ணுறாங்க.
0: சரி சரிங்க, அருமையாக சொன்னீங்க. மேலும் உங்களுடைய விவசாயம் செழித்து வளரணும் அப்படின்னு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வாழ்த்துதுங்கய்யா. இதை கேட்டுட்டு இருக்கிறீங்களும் ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்களேன்?
1: 975-146-8449
0: இந்த எண்ணுக்கு வந்து அழைக்கலாம். நன்றிங்க ஐயா.
1: நன்றி சார்.
2: இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சியில் பூ சாகுபடி குறித்து ஜாலியூர் பகுதியை சார்ந்த கே மாரிமுத்து அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் கே கார்த்திக்.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு. தொடர்ந்து 8:25 எர்ரப்பட்டி ஸ்ரீ ஸ்ராய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:30 வானொலி நாடக விழா 2026.

9:30 இடைவிடாத இசை மழை. பத்து மணிக்கு பாராளுமன்றத்தில் கேள்வி நேர பதிவுகள், தொடர்ந்து சுகமான ராகங்கள். ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஏ பூஞ்சோலை, அடியே பூஞ்சோலை, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சிட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லுப்ல.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொது நலன் கருதி
0: தர்ம புரிப்பான்பலை 102.5. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:00. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி திரையிசையாக திரையிசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஜேம்ஸ் பாண்ட் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்.

0: வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு
6: 105.5.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
12: கல்யாணத்துல கவனிச்சியா?
13: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
12: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
14: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்கள் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
15: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
16: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
17: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
18: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
19: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.
20: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.

0: இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026. ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர். 9:30 இடைவிடாத இசைமழை. 9:45 நாடாளுமன்றத்தில் இன்று. 10 மணிக்கு சுகமான ராகங்கள், ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப் பாடல். 3 இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக குட்லக் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு இனிமையான பாடல்.
1: If you are in search of true love, if you are in search of true love, good luck, good luck.
2: காதலை உன் தேடல் என்றால் தேடலை, மெய் காதல் என்றால் good luck.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
5: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: The Kaveri Engineering College, Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
7: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
6: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
8: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
9: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.

0: சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 3 நாட்கள் மட்டும்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா சிக்ஸ் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: வணக்கம், நான் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்ல அல்ல குறையாத தங்க புதையல் தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோ 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில், பாலக்கோடு.
7: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 8:25. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வானவில் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: அதாவது தமிழ்நாடு அரசுவே என்ன சொல்றாங்கன்னா, 30 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்கள்

0: மேலுமே கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்ணுறதன் மூலமாக வெள்ளைப்படுதல் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது இன்ஃபெக்ஷனா அல்லது புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்னு பார்த்துட்டு அதற்கான சரியான வைத்தியத்தை அரசு மருத்துவமனைகள்லேயும் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார மையத்திலையுமே கொடுக்குறாங்க. தயவு செய்து 30 வயசுக்கு மேற்பட்ட இருக்குன்னா அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க கணவருடன் சேர்ந்து தான் அவங்க வந்து இந்த மாதிரி சிகிச்சைக்கெல்லாம் போகணும். ஏன்னா வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டுமான பிரச்சனை மட்டும் கிடையாது. 30 வயது அப்படிங்கிறப்ப அவங்க வந்து திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ வெள்ளைப்படுதல்ங்கிறது ஆணுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அதுவுமே பெண்ணை பாதிக்கும். ஸோ கணவன் மனைவியாக தான் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை அணுகணுமே தவிர மனைவிக்கு மட்டுமே அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து பெருசாக கரெக்டான ஒரு தீர்வை கொடுக்காது. உங்களுக்கு பொண்ணை கவுன்சிலிங் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. பக்கத்தில் இருக்க அரசு சுகாதார மையம் இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்க கிராமப்புற சுகாதார செவிலியரை வந்து மனம் விட்டு பேச சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட போய் பேசுகிறப்ப அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி அட்டாச்மெண்ட் இருக்கும். அவங்க வந்து சரியான கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. பிறகு மருத்துவர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்த்து உங்கள் வைத்தியத்தை பண்ணி. இப்போ புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து ஜெனட்டிக் காசஸ், அதாவது மரபணு ரீதியாக வர்றது, தாய்க்கோ தங்கைக்கோ அல்லது ஒரு சகோதரி மற்ற உறவுகளில் இருந்தால் நம்மளுக்கு ஒன்று வரும். செகண்ட் திங் வந்து மார்பக புற்றுநோய், இது வந்து ஹார்மோன் ட்ரக்ஸ் நிறையா எடுத்துக்கிறது, இந்த குழந்தையின்மைக்கான சிகிச்சையை வந்து ரொம்ப அளவுக்கு மீறின ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணி 10 டாக்டரை மாத்திடுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட பாக்குறது கிடையாது, 2 டாக்டர்கிட்ட பாக்குறது கிடையாது. ஸோ ஒரு டாக்டர்கிட்ட பார்த்து முடிச்சுட்டு அடுத்த டாக்டர்கிட்ட போறப்ப அவங்க வந்து முதல் டாக்டர்கிட்ட பார்த்ததை எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. டாக்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அதிகமான ஹார்மோன் யூசேஜ் அது ஒரு காரணம் புற்றுநோய்க்கு. அது இல்லாமல் உடல் உறவு வந்து குறைந்த வயதிலேயே ஆரம்பிக்கிறது, ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறப்பையும் பல இன்ஃபெக்ஷன்ஸ் வரனாலையுமே புற்றுநோய்கள் வரலாம். அந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்ங்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் தொற்று நோய்கள்லாம் வரப்ப புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் அனைவருக்கும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

நிறைவு பெறுகிறது இன்றைய திரை இசை. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் வானொலி நாடக விழா 2026.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. ஆகாஷ்வாணி சென்னை படைப்பாக இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ்.எல். நானு அவர்கள். நடிப்பு அப்பா ரமேஷ், சி. கற்பகம், பி. உமாமகேஸ்வரி, பி. ராமன், பி. வாசுதேவன் ஆகியோர். அமைப்பு கே. பவானி, எம். ரமேஷ். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம்.
2: என்னங்க என்னங்க என்ன பதிலையே காணோம், எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க அடடடா, மனுஷனை காலையில எழுப்பி விட்டா இங்க வந்து சோஃபால இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாரு. என்னங்க என்னங்க எழுந்துக்கிறீங்களா இல்லையா?
3: ஐயோ சரளா, இப்ப எதுக்கு நடு ராத்திரியில எழுப்புற?

0: நடுராத்திரியா? மணி 7 ஆக போகுது.
1: 7 தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன? என்ன தூங்க விடு, குட் நைட்.
0: இப்ப எழுந்துக்க போறீங்களா இல்லையா?
1: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் லேட்டா எழுந்தா தான் என்னவா?
0: ஞாயிற்றுக்கிழமைனா லேட்டா எழுந்திருக்கணும்னு எந்த சட்டத்துல எழுதிருக்கு? வீட்டு வேலை நிறைய இருக்குங்க.
1: இதை பாரு சரளா, இது நியாயமே இல்லை. வாரம் முழுக்க ஆபீஸ்ல கடுமையா உழைச்சிட்டு வரேன், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட.
0: கரெக்டு, இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். சண்டே மட்டும்தான் நீங்க வீட்டுல இருக்கீங்க, அன்னைக்காவது வீட்டு வேலையில எனக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா?
1: ஏன், வாரத்துல 6 நாள் நான் ஆபீஸ்ல நாயா உழைக்கிறேனே, அங்கே எனக்கு உதவியா நீ வரைய இல்ல தானே? அதனால இங்கேயும் என்னால உதவி பண்ண முடியாது. குட் நைட்.
0: விளையாடாதீங்க, இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலைன்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்.
1: லிஸ்டா?
0: பால் பூத்துக்கு போய் கார்டு வாங்குறதுல இருந்து ஒற்றை அடிக்கிறது, தூசி தட்டுறது, துணியெல்லாம் இஸ்திரி பண்றதுன்னு லிஸ்ட் நிறைய இருக்கு. நீங்க இப்ப எழுந்தாதான் எல்லாம் முடிக்க முடியும். எழுந்துருங்க. அட, எழுந்துருங்கண்ணா, பல்ல தேய்ச்சிட்டு வாங்க, ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வைக்கிறேன். எழுந்துருங்க, எழுந்துருங்கண்ணா.
1: என்ன சரளா, இது ஸ்கூல் வாத்தியார் பெரம்ப எடுத்துக்கிட்டு பசங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற. கடவுளே, நீயே கஞ்சத்தனமா வாரத்துல ஒரே ஒரு சண்டே தான் கொடுத்துருக்க, அதே சரளா இப்படி பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்?
0: அங்க என்ன புலம்பல்? என்னங்க, பேஸ்டும் பிரஷும் எடுத்து வச்சிருக்கேன், இப்ப வரீங்களா?
1: அப்படியே நீயே பல் தேய்ச்சறேன்.
0: விளையாடாதீங்க.
1: சரி சரி வரேன். சண்டேல யாரையும் 9 மணிக்கு குறைஞ்சி எழுப்ப கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டமே போடணும்.
0: அதெல்லாம் அப்புறம் போட வைக்கலாம், இப்ப சீக்கிரம் வரீங்களா இல்லையா?
1: இரு இரு இரு வரேன். 9 மணிக்கு முன்னால எழுப்புறவங்கள கடுமையா தண்டிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்.
0: என்னது?
1: வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்ல போனா சண்டேனா சூரியனே 9 மணிக்கு முன்னாடி உதிக்க கூடாது.
0: இப்ப வர போறீங்களா இல்லையா?
2: என்ன
0: செஞ்சாமர வேலைக்கு வந்துட்ட?
2: ரெண்டு வீட்டுல ஊருக்கு போய்க்கிறாங்க, அதான் சீக்கிரம் வந்துட்டேன்.
0: இத பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வேலையும் ஆகல, அதனால நீ அவசரப்படுத்த கூடாது, கொஞ்சம் நிதானமா வா.
2: மா, அப்ப வெட்டியா இருக்கணுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
0: நீ வெட்டியா உட்காந்துருப்பியோ வெட்டாம உட்காந்துருப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. போயிட்டு கொஞ்சம் இருந்து வா, இல்ல இங்கேயே உட்காந்து டிவில சீரியல் பாத்துட்டு அதுக்குள்ள வேலையை முடிச்சிடுறேன்.
2: அதெல்லாம் ஒன்னும் வேணாமா, நான் போய் நம்ம கன்சுவா கண்டுக்கின்னு வரேன்.
0: கன்சுவா? அது யாரு?
2: அதாம்மா, பக்கத்து தெரு கோயில்ல மோயா நீல தும்பிக்கையோட குந்திக்கினுக்கிறாரு.
0: ஓ, புள்ளையார சொல்றியா?
2: நான் வரதுங்காட்டியும் உன் வேலையெல்லாம் முடிச்சிருமா, இல்லாங்காட்டி பெஜாரா போடும், வரட்டா?
0: என்ன இப்படி அழுத்துக்கிட்டு போற? ஞாயிற்றுக்கிழமை இப்படி அவசரப்படுத்தினா எப்படி?
1: சரளா, நானும் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். இது ரொம்ப அநியாயம். உனக்கு ஒரு நியாயம், செந்தாமரைக்கு ஒரு நியாயமா?
0: என்ன சொல்றீங்க?
1: ஞாயிற்றுக்கிழமை அவசரப்படுத்த கூடாதுன்னு செந்தாமரைக்கிட்ட சொல்றேன், ஆனா பாதி தூக்கத்துல நீ எழுப்பி அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு அவசரப்படுத்துறியே.
0: அதுவும் இதுவும் ஒண்ணாங்க, இது வீட்டு வேலைங்க.
1: அது மட்டும் வீட்டு வேலை இல்லாம காட்டு வேலைய?
0: இப்படி வெட்டியா கேள்வி கேட்டது போதும், உள்ள வந்து சீக்கிரம் காஃபியை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேலையா ஆரம்பிங்க. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க?
1: இல்ல, உன் கையில சாட்டை இருக்கான்னு பாக்குறேன். சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சாட்டையாலேயே அடிச்சு சிங்கத்தையும் புலியும் வேலை வாங்குவானே, அதே மாதிரிதான் இப்ப பண்ற.
0: சரி சரி சரி, என்ன வர்ணிச்சது போதும், முதல்ல எழுந்துருங்க, வேலைய ஆரம்பிங்க.
1: சரளா, உனக்கு ஒரு பெரிய தத்துவம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அருமையான தத்துவம்.
0: அப்படியா? அப்படி என்ன தத்துவம்?
1: அப்படி கேளு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஆண்டவன் ஆண்களுக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம். ஆண்கள் வாரம் முழுக்க களைச்சு போய் வராங்கல்ல, அந்த களைப்பை போக்கிக்க ஒரு சந்தர்ப்பமாக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவன் படைச்சிருக்கான். இத நான் சொல்லணுமா, பெரிய பெரிய மகான்களும் சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா?
0: அப்படியா? எனக்கு தெரியாதே.
1: எனக்கே இப்பதான் தெரியும்.
0: என்னது?
1: இல்ல இல்ல, உனக்கு தெரியாதுங்கறத இப்பதான் எனக்கு தெரியுங்க சொல்ல வந்தேன்.
0: எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா இன்னொரு தத்துவம் தெரியும்.
1: அப்படி என்ன தத்துவம்?
0: ஆம்பளைங்க வாரம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுதந்திர தினம், குடியரசு தினம், பொங்கல், தீபாவளின்னு நிறைய லீவ் அவங்களுக்கு கிடைக்குது.
1: அதுக்கு என்னப்போ?
0: ஆனா பெண்கள் வருஷம் முழுக்க வீட்டுல மாடா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் கிடையாது. பொங்கல் தீபாவளின்னு லீவ்

0: கிடையாது. சொல்ல போனா அவங்களுக்கு அன்னைக்குதான் ஓவர் டைம் வேலை பார்க்கணும். ஆக பெண்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. இத நான் சொல்லலங்க, இவ்ளோ பெரிய தத்துவத்தை பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க.
1: அப்படியா? எனக்கு தெரியாதே.
0: எனக்கே இப்பதானே தெரியும்.
1: என்னது?
0: உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும்னு.
1: என்ன பேசுற நீ? ஆபீஸ்ல வேலை பண்றதும் வீட்டுல வேலை பண்றதும் ஒண்ணா? ஆபீஸ்ல மூளைய கசக்கி பிழியணும். எவ்வளவு டென்ஷனை சந்திக்கணும் தெரியுமா? கீழே இருக்கிறவங்க வேலை பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட போராடணும். பாஸ் வேற தலைமையில் ஏறி நிப்பாரு, அவரை சமாளிக்கணும். கிளைண்ட்ஸ் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எரிச்சல் படாம பதில் சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். இதுக்கு நடுவில் அப்பப்போ யூனியன் பிரச்சனை வேற, அதை உடனே கவனிக்கணும், ஆஃபீஸே ஸ்தம்பிச்சு போயிடும். இவ்வளவு பிரச்சனைகள் ஆஃபீஸில் தெரியுமா உனக்கு? இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கொடுத்து லீவ் கொடுக்குறாங்க.
0: கரெக்டுங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. ஆஃபீஸில் கடுமையாக தான் உழைக்கிறீங்க. ஆனால் பாருங்கள், வீட்டில் நாங்கள் உடம்பு முடியுதோ முடியலையோ அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்து பால் வரலன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணி, காலையில காஃபி சாப்பிடலன்னா உங்க மூடு ஆஃப் ஆயிடும் பாருங்க. அப்புறம் டிஃபன் பண்ணி காய்கறி நறுக்கி சமையல் பண்ணி உங்களுக்கு டப்பா கட்டி கொடுத்து, இதுக்கு நடுவுல 1008 போன் கால், அது வேணுமா இது வேணுமான்னு. அப்புறம் துணியை துவச்சி செந்தாமரம் வரலன்னா 10 பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கி துடைக்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு துணியை காய போட்டு அது காஞ்சபுரம் மடித்து வச்சு, அப்பா பாப்பா மளிகை கடைக்காரரு பேப்பர் காரு கேபிள் காருன்னு இவங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு, வீட்டுக்கு வர விருந்தாளியும் கவனிச்சுக்கிட்டு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகிறது தான்.
1: நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போகிற.
0: இல்லைங்க, வீட்டில் நாங்களும் இவ்வளோ வேலை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் லீவு கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா?
1: ஏதோ வீம்புக்கு பேசுகிறனே, நீ சொல்கிற வீட்டு வேலைகளாம் விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சுலபமாக பண்ணுற வேலைகள். ஆனால் ஆஃபீஸ் வேலைகளை சமாளிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்.
0: நீங்கள் சொல்கிறது தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆஃபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
1: ஒத்துக்க முடியாது, ஆஃபீஸ் வேலை தான் கஷ்டம்.
0: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? ஒரு டீல் வச்சுப்போமா?
1: டீலா?
0: சரி, சவால்னே வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன். சமையல்ல இருந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னீங்களே விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு ரொம்ப சுலபமா பண்ற வீட்டு வேலைகள், அதை நீங்களே சமாளிங்க பாப்போம்.
1: என்னால முடியாதுன்னு நினைச்சிய?
0: நான் எங்க அப்படி சொன்னேன், கண்டிப்பா உங்களால முடியும். அதை நிரூபிச்சு காட்டுங்க. இன்னைக்கு முழுக்க நான் எதுலையும் தலையிட மாட்டேன். வீட்டுல யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க தான் சமாளிக்க போறீங்க. என்ன சொல்றீங்க?
1: ஓகே ஓகே, சவால நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன்.
0: என்ன கண்டிஷன்?
1: நான் சவால ஜெயிச்சிட்டா இனிமே ஞாயிற்றுக்கிழமையிலயோ லீவ் நாள்லயோ என்ன 9:30 மணிக்கு முன்னாடி எழுப்பவே கூடாது. வீட்டுல இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணு ஆர்டர் பண்ணக்கூடாது.
0: அவ்வளவுதானே கண்டிஷனுக்கு? நானும் ஓகே. அதே சமயத்துல எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு.
1: என்னது?
0: நான் சவால்ல ஜெயிச்சா இனிமே வாரம் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு வீட்டு வேலையில இருந்து லீவ் கொடுத்தே ஆகணும்.
1: ஓகே ஓகே. ஆனா பாவம், உனக்கு வாரம் ஒரு நாள் லீவ் கிடைக்கவே போறது இல்ல.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: சவால்ல கண்டிப்பா நான் தானே ஜெயிக்க போறேன்.
0: சரி சரி, ஆல் தி பெஸ்ட்.
1: எனக்கே ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ தேங்க் யூ. போனா போறது. உனக்கும் ஆல் தி பெஸ்ட்.
0: ஓ, அவ்ளோ கான்ஃபிடண்டா உங்களுக்கு?
2: அம்மா அம்மா,
1: கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அடுப்புல கறி போட்டிருக்கிறேன், கிளறி கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, யார்ப்பா நீ?
2: அம்மா இல்லைங்களா?
1: ஏன், அம்மா கிட்ட தான் பேசுவீங்களோ, எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்களோ?
2: அது இல்லை.
1: யார்ப்பா நீ?
2: பேப்பர் கடைக்காரருங்க.
1: அதான் காலையிலே பேப்பர் பையன் போட்டு போயிட்டானே.
2: அதுக்காக வரல, போன மாசம் பேப்பருக்கு காசு வாங்க வந்திருக்கேன்.
1: காசா?
2: என்ன காசான்னு கேட்குறீங்க? நீங்கள் அம்மாவை கூப்பிடுங்க.
1: அது என்ன அம்மாவை கூப்பிடுறது? அதெல்லாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு.
2: சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இந்தாங்க பேப்பர் பில்லு 320 ரூபா.
1: 320 ரூபாயா?
2: ஆமாம் சார், அம்மாவுக்கு தெரியும், நீங்கள் அம்மா கிட்ட கேளுங்களேன்.
1: மறுபடியும் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட தான் பேசணும்.
2: சரிங்க, உங்ககிட்டயே பேசுகிறேன், பணத்தை எடுங்க.
1: இந்த பாரு, அது எப்படி 320 ரூபான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.
2: தினம் இங்கிலீஷ் தமிழ்ன்னு 2 பேப்பர் வாங்குறீங்க, அதான் 320 ரூபா.
1: ஆ, போன மாதம் 3 நாள் பண்டிகை லீவு, அன்னைக்கெல்லாம் பேப்பர் வரல, அதுக்கெல்லாம் காசை

0: கழிக்கணும், கழிக்காம அப்படியே பில்ல போட்டா எப்படி?
1: அது வந்துங்க.
0: நான் யார் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல கோடி கோடியா பணம் பரவலும், அங்கேயே 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். என்ன யாராலும் ஏமாத்த முடியாது.
1: சரிங்க.
0: என்ன சரிங்க? நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். 2 நாள்னா கிட்டத்தட்ட 9 ரூபாய். அந்த 9 ரூபாய சம்பாதிக்க நான் எவ்வளவு மூளைய கசக்கி பிழிஞ்சு உழைக்கிறேன் தெரியுமா?
1: இல்ல சார், அம்மா
0: அம்மாவது அப்பாவது அதெல்லாம் தெரியாது. 9 ரூபாய் கழிச்சாதான் உனக்கு பணம் தர முடியும். இல்லைன்னா இடி.

0: மூளைய கசக்கி பிழிஞ்சு உழைக்கிறேன் தெரியுமா?
1: இல்ல சார், அம்மா
0: அம்மாவாது அப்பாவாது அதெல்லாம் தெரியாது. 9 ரூபா கழிச்சாதான் உனக்கு பணம் தர முடியும். இல்லைனா இடி ஏமாத்துறதுக்கு உன் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏமாத்து பெருவி. அதோட
1: சார், அந்த பில்ல கொண்டாங்க.
0: அந்த பயம் இருக்கட்டும். இந்த பிடி பில்ல மாத்தி கொடு.
1: மாத்தி கொடுக்கறதா? நான் அம்மா இருக்கும்போது வந்து பில்ல கொடுத்து பணம் வாங்கிக்கிறேன். மேட்ரு புரியாம பெருசா பேச வந்துட்டாரு ஆடிட்டர்.
0: ஐயோ, என்ன இப்படி மரியாதை எல்லாம் பேசிட்டு போறான்?
2: ஏங்க, அவன் பில்ல நீட்டினா பணத்தை கொடுக்க வேண்டியது தானே?
0: அவன் இஷ்டத்துக்கு பில் போட்டு நம்மளை கொள்ளையடிப்பான். அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு இது. இப்படி கணக்கு பார்க்காம எல்லாருக்கும் அள்ளி வீசுறதுனால்தான் நம்ம பட்ஜெட்ல துண்டு விழுந்து மாச கடைசியில விழி பிதுங்க வேண்டியதா இருக்கு.
2: பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா?
0: பெருசா என்ன பேச போற?
2: பேப்பர் கடைக்காரு ஏற்கனவே என்கிட்ட வந்து பேசியாச்சு. பேப்பர் போடாத நாளுக்கெல்லாம் பணத்தை கழிச்சுதான் அவர் பில்லு போட்டு கொடுத்திருக்காரு. அன்னைக்கே காசு கொடுத்துருப்பேன், ஆனா சில்லற இல்ல, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. அது மட்டும் இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரி 9 ரூபாய் இல்ல, தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 18 ரூபாய் கழிச்சிருக்காரு. உங்க ஆபீஸ்ல 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை யாரால ஏமாத்த முடியும்? இதெல்லாம் ஏமாத்துறோம்.
0: சரி சரி சரி, அந்த பேப்பர்காரன் இதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல?
2: அவரு எங்க பேச விட்டீங்க? ஏதோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி விடாம அவனை கத்திட்டு இருந்தீங்க. உங்க ஆபீஸ்ல கத்தி வேலை வாங்கலாங்க, ஆனா இங்க வீட்டுல கத்தினா வேலைக்காகாது. கத்தாம சாதுரியமா பேசிதான் வேலை வாங்கணும்.
0: ஓ, எனக்கே பாடம் எடுக்கிறியா? எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு முழுக்க லீவுன்னு தானே சொல்லியிருக்க? அப்ப வாய மூடிக்கிட்டு பேசாம உட்காரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னது இப்படி மூக்க உறிஞ்சற?
2: இல்லங்க, ஏதோ தீர வாசனை வரல.
0: நான் சொன்ன மாதிரி சாமர்த்தியமா வீட்டு வேலைகளை கவனிக்கிறேனே, அதை பார்த்து உன் வயிறு எரியுது. அதுதான் அந்த தீஞ்ச வாசனை.
2: இல்லங்க, கிச்சன்ல இருந்து தான் அந்த தீஞ்ச வாசனை வருதுன்னு நினைக்கிறேன்.
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது எப்படி கிச்சன்ல இருந்து? ஐயோ,
2: எங்க ஓடுறீங்க? என்னங்க என்னங்க என்ன ஆச்சு?
0: இல்ல சொல்லா, அது வந்து அடுப்புல கோஸ் கறி வச்சிருந்தேனா?
2: ஆமா, அதுக்கு என்ன இப்போ
0: கறி? நிஜமாவே கறியா எடுத்து பேப்பர் காரோட பேசிக்கிட்டு இருந்ததுல அடுப்புல வச்சிருந்த கறிய மறந்தே போயிட்டேன்.
2: என்னங்க நீங்க இப்படியா மறந்து போவீங்க? அடுப்புல வேலை பண்ணும் போதுதான் இப்படிதான் பேப்பர் காரு, பால் காரு, கேபிள் காருன்னு எல்லாரும் வருவாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கணுங்க, அதாங்க சாமர்த்தியம்.
0: போதும் போதும், நிறுத்து. வந்து வேணும்னு தான் கோஸ்கரியை தீயை விட்டேன். தீயை விட்ட கோஸ்கரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ அப்படியா? முதல்ல உங்க முகத்தை தொடச்சிக்கங்க.
0: எதுக்கு?
2: அசடு வழியுது.
3: சரளம்மா சரளம்மா, கன்சுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணிக்கிறாங்கம்மா, நீயும் போய் கண்டுகினுவா. சரி, வேலைய ஆரம்பிக்கலாமா?
0: நோ நோ நோ நோ நோ நோ, இப்பெல்லாம் நீ வேலை பண்ண முடியாது. சமையல் வேலையே இன்னும் முடியல, அப்புறம் தான் பாத்திரம் போட முடியும். போயிட்டு அப்புறம் வா, அப்புறம் வா.
3: சார், அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சார், இன்னைக்கு எனக்கு வேற வீட்டில் வேலையே இல்லை.
0: அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எங்க வீட்டில் இப்போ நீ வேலை பண்ண முடியாது.
3: நீங்க சரளம்மாவை கூப்பிடுங்க, நான் அவங்க கையில பேசிக்கிறேன்.
0: என்ன பெரிய சரளம்மா, இந்த வீட்டில் நான் சொல்றதான் நீ கேட்கணும்.
3: என்ன சார் இவ்வளோ ரஃபா பேசுறீங்க? அதெல்லாம் முடியாது சார்.
0: நீ என்ன இப்படி எழுந்து பேசுற? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல.
3: முடியாது சார், ஓனுனா இப்பயே வேலையை முடிச்சுக்கின்னு போறேன், அதுவும் சரளம்மாக்காக. வானானா நான் என் வீட்டுக்கு போயினே இருக்கேன்.
0: அதெல்லாம் வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போகவே முடியாது. ஆமா, வேலை பண்ணாம சம்பளம் மட்டும் வாங்கலாம்னு பாக்குறிய? விடமாட்டேன் விடமாட்டேன்
3: சார். என்ன சார் ஏமாத்து வேலை அது இதுன்னு கூவுற?
0: இதை பாரு, வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போக முடியாது. வெயிட் பண்ணி வேலையை முடிக்கிற.
3: முடியாது சார். சரி, என்ன பெஜாரன ஆளுகிறிய, இதுக்கு ஏன் புருஷனே தேவலாம் போலக்குதே. நீ தர மாட்ட, பாவ சரளம்மா உன்னை எப்படிதான் சகிச்சுக்குதோ. நான் வாரேன், எங்க வர்றது, நான் என் வீட்டுக்கு போறேன் போ.
0: நில்லு நில்லு சந்தாபுரம், நில்லு நில்லு. என்ன இவ கூப்பிட கூட காதலியே விடாத மாதிரி போயிட்டே இருக்கிற, ஹைலி இன்டிசிப்ளின், நான் சும்மா விட மாட்டேன்.

0: ஆக்ஷன் எடுப்பேன், இவ பேர்ல ஆக்ஷன் எடுப்பேன்.
1: என்னங்க என்ன, உங்க ஆபீஸ்ல கொடுக்கற மாதிரி மெமோ கொடுக்க போறீங்களா இல்ல வேலையை விட்டு அவளை தூக்க போறீங்களா?
0: நான் எதையோ பண்றேன், உனக்கு என்ன?
1: இல்லங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி நான் செந்தாமரகிட்ட பேசணும்ல.
0: நீ ஒண்ணும் பேச வேண்டாம், வேலை பண்ண முடியாதுன்னு போயிட்ட போகட்டுமே. இவ இல்லைன்னா உலகமே அஸ்தமிச்சு போயிடுமா?
1: உலகம் அஸ்தமிச்சு போயிடாதுங்க, ஆனா சமையல் அறையில சிங்க்ல பாத்திரம் குவிஞ்சு போயிடும். எனக்கு வேற லீவ் கொடுத்துட்டீங்க, பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், எல்லா பாத்திரத்தையும் நீங்க தானே தேய்ச்சு கழுவணும்.
0: வீட்டை
1: கூட்டுறது கூட அப்புறமா பண்ணிக்கலாம். என்ன, வீடு முழுக்க ஒரே தூசியா இருக்கும், தூசுல நடந்தா கைகாலெல்லாம் அரிக்கும். பரவாயில்லையா?
0: எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்.
1: சரிங்க, சமையல் ரெடியா? வயத்த ரொம்ப பசிக்குதுங்க.
0: வயத்த பசிக்காம கைகால பசிக்கும், எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ண, இப்பதான் ஜவ்வரிசி சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு.
2: யார்
0: பாணி, உனக்கு என்ன வேணும்?
2: சார், மளிகை சாமான் கொண்டு வந்திருக்க சார்.
0: நான் மளிகை சாமான் எதுவும் கேட்கலையே.
1: சரி சரி, இருங்க இருங்க இருங்க, நான் தான் மாச மளிகை சாமான ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை சரி பார்த்து வாங்கணும்ல.
0: நோ, டோன்ட் இன்டர்ஃபியர், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வாய முடிக்கிட்டு பேசாம உட்கார்.
2: சார், என்னங்க சார் லிஸ்ட்டு?
0: என்னது லிஸ்ட்டு
2: சார்? சாமான் லிஸ்ட் சார், ஒவ்வொன்றா படிங்க, சரி பார்த்துக்கலாம்.
0: என்னப்பா இது, என்னமோ கோழி கிரிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியலப்பா, என்னது இது?
2: தமிழ் தான் சார், நல்லா பாருங்க.
0: தமிழா? ஓ தமிழா, ஆமாம். இது என்ன ஊப்பா காப்பா பாப்பா ஊக்கும், இதெல்லாம் எங்கள் வீட்டு சாமானுங்க இல்லையாப்பா, வேற யாருக்கோ போக வேண்டியது இங்கே கொடுத்துருக்குற.
2: சார், இந்த வீட்டு சாமான் தான் சார்.
0: பாரு, நான் ஊப்பா பீப்பாலாம் ஆர்டர் பண்ணலை.
2: சார், ஊப்பானா உளுத்த பருப்பு, காப்பானா கல்ல பருப்பு,
0: பாப்பானா
2: பாசி பருப்பு சார்.
0: மாட்டிக்கிட்டேன், இந்த பாரு வசமாக மாட்டிக்கிட்டேன்.
2: என்ன,
0: நீ கொடுத்த லிஸ்ட்டை பாரு. முதல்ல ஒரு ஊப்பா, அதாவது உளுத்தம்பருப்புக்கு பில் போட்டிருக்க. ஓகே, இங்கே பாரு. மறுபடியும் கீழே அங்கே ஒரு ஊப்பாக்கு பில் போட்டிருக்கியே, இப்படி ஃப்ராட் பண்ணி எங்களை கொள்ளையடிக்கலான்னு பார்க்குறியா? விடமாட்டேன் விடமாட்டேன். நான் யார் தெரியுமா?
2: சார், அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
0: என்ன
2: கொடுங்க சார்? நீங்கள் சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது ஊப்பா, அப்படின்னா உளுத்தம்பருப்பு தான், ஆனால் கீழே இருக்கிறது ஊப்பா இல்லை, உப்பு. ஊப்பாவுக்கும் உப்புக்கும் வித்தியாசம் தெரியல சார் உங்களுக்கு?
0: நினச்சேன் அது உப்பா தான் இருக்கும்னு நினச்சேன், ஏன்னா விலையில் வித்தியாசம் இருக்கு. இனிமே இது போல் பில்லெல்லாம் கூடாது, உலகமே மாறிட்டு இருக்குப்பா. இனிமே தெளிவாக கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு வேணும், இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்கள் பேரில் ஆக்ஷன் எடுத்து உங்கள் கடையை சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிடுவேன். என்ன நினச்சிட்ருக்க, நான் யார் தெரியுமா?
2: சார், அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
0: எதுக்கு எதுக்கு எதுக்கு
2: கொடுங்க சார் சொல்கிறேன்.
0: என்ன, மளிகை சாமான்கள் பையோட கிளம்புறானவன்? டேடே நில்லுடா நில்லுடா.
2: சார், எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறேன்.
0: அதெல்லாம் முடியாது, எங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் கொண்டு வந்தாச்சு, அதை வச்சுட்டு போ.
2: முடியாது சார், முடியாது. எப்போ எங்கள் கடையை சீல் வைக்கிறத பற்றி பேசுனீங்களோ, இனிமே நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மேற்கொண்டு எதா இருந்தாலும் எங்க முதலாளி கிட்ட வந்து பேசிக்கங்க.
0: என்ன முதலாளி கிட்ட பேசுங்க, நான் யார் தெரியுமா?
1: எங்க எங்க எங்க கொஞ்சம் சும்மா இருங்க.
0: என்ன என்ன சும்மா இருக்கிறது, நான் யாருன்னு இவனுக்கு காட்ட போறேன்.
2: நீங்க யார் ஆகலாம்னு இருங்க சார், அதை பத்தி நான் இருக்கிற. ஓகேவா?
0: ஆஃப்டர் ஆல், கடையில வேலை செய்யற பையனு உனக்கு இவ்வளவு திமிர?
1: ஏங்க சும்மா இருங்களேங்க.
0: நீ சுமாரு, மணிகை சமாளம் எடுத்துட்டு
2: போறேன் போறேன், ஆனா ஒண்ணு சொல்லிட்டு போறேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்.
1: என்னங்க நீங்க, அவனை இப்படி விரட்டி அனுப்பிச்சிட்டீங்க, மளிகை சாமான் எல்லாம் எடுத்துட்டு போறான் பாருங்க.
0: நான் விரட்டி அடிச்சதுதான் அவனுக்கு தெரியல, அவன் தப்பு தப்பா நடந்துகிட்டது தெரியலையே.
1: மளிகை சாமான எடுத்துட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்ண போறீங்க?
0: உலகத்துல இவன் கடையை விட்டா வேற கடையே கிடையாத, அதான் இப்ப தெருக்கு தெரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்களே, போய் வாங்கிட்டா போச்சு.
1: தாராளமா வாங்குங்க, 2000-3000 அதிகம் செலவு பண்ணுவீங்க, ஏற்கனவே பட்ஜெட்ல துண்டு வேஷ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே பாத்துக்கங்க, இதுல நான் தலையே இட மாட்டேன். இந்த ஒரு நாள் கூத்துலயே இவ்வளோ கலாட்டாவா?
0: இது கலாட்டா இல்ல, தப்பு தப்பா நடக்கிறத சரி பண்றேன், சிஸ்டம் சரி பண்றேன்.
1: இத பாருங்க.
0: எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நானே சரி பண்றேன்.
2: வேண்டும் வேண்டும்
3: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
2: வேண்டும் வேண்டும்
3: மன்னிப்பு.

0: வேண்டும்.
1: மன்னிப்புக்காக வேண்டும்.
2: என்னங்க அங்க என்ன சத்தம்?
1: என்ன கேட்டா நான் இங்கதானே இருக்கேன். வேண்டும் வேண்டும்,
0: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
1: வேண்டும் வேண்டும்,
0: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
2: பாத்தீங்களா, நீங்க மன்னிப்பு கேட்கணுமாமே.
1: நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்?
2: என்ன கேட்டா நானும் இங்கதானே இருக்கேன். நீங்களே வெளியில போய் பாருங்க.
0: மன்னிப்பு கேட்கலன்னா விடமாட்டோம்.
1: நிறுத்துங்க.
0: முன்னால ஆயிரக்கணக்கா எங்க ஆளுங்க வந்து நிப்பானுங்க. என்ன சரிதானா?
1: நிக்கிறது மட்டும் இல்ல, கோஷம் போடுவாங்க, தர்ணா பண்ணுவோம், போலீஸ் வரும், அப்புறம் எல்லா மூலையிலயும் ஸ்பீக்கரை போட்டு மைக் செட்ல வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும்.
0: வெளியில
1: மைக்லயும் உங்களால முடிஞ்சத பாத்துங்க. இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல இன்னும் நடக்குது மட்டும் பாருங்க. போலாம்
0: வரண்டா தம்பி, செல்லுல ஒரே ஒரு மிஸ்டு கால் அவ்வளவுதான், உன் ஆட்டம் க்ளோஸ். ச்சே, இந்த ஆளுக்கு இன்னைக்கு தலையெழுத்து ஒரே கிறுக்கலாக்குது போல இருக்குதே. வாடா போலாம்.
1: போங்கடா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம போயிருக்கும் பாருங்க.
1: என்ன, எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சியா? என்னால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது.
0: சரளம்மா, சரளம்மா,
2: வந்துட்டேன் செந்தாமரே.
0: சரளம்மா, எல்லார் வீட்லயும் வேலை முடிச்சுட்டேன், உங்க வீட்டுல மட்டும்தான் பாக்கி.
2: செந்தாமரே, ஒரு அரை மணி நேரம் அப்படி உட்காந்து டிவிய பாரு, இல்ல உன் கன்சுவ நாலு சுத்தி சுத்திட்டு வா, அதுக்குள்ள அடுப்புல இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிடும்.
0: என்னம்மா நீ, இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போய் பசங்களை கவனிக்கலான்னு பார்த்தேன்.
2: அடடா, பசங்கன்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது, உன் சின்ன பையனுக்கு டியூஷன் கேட்டிருந்தல்ல, பக்கத்து தெருவில் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி தராங்களாம். உன் பையனை அங்கே சேர்த்து விட்டுரு, நான் வேணா கூட்டிட்டு போறேனே.
0: அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, அவன் நல்லா படிச்சு வரணும், அதான் எனக்கு வேணும். சரி சரி, நீ பொறுமையா வேலையை கவனி. ஆற நம்பர் அம்மா கூப்பிட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு வர.
2: சரி செந்தாமர, நீ போயிட்டு வா.
1: இந்த டூத் பேஸ்டும் ஹேர் ஆயிலும் லிஸ்ட்ல விட்டு போயிருந்தேன்னு சொன்னீங்களே, இந்தாங்கம்மா.
2: ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அடடா, உன்னை இந்த வெயில்ல வர வச்சிட்டேன், கொஞ்சம் மோர் சாப்பிட்றியா?
1: அதெல்லாம் எதுக்குமா, இதெல்லாம் வேணாம்மா. உங்களுக்கு எப்ப என்ன வேணாலும் ஒரு போன் போடுங்க, வந்து உடனே கொடுத்துட்றேன்.
2: எதுக்கு மறுபடியும் மறுபடியும் இப்படி அசிங்கமா சிரிக்கிறீங்க?
1: சரளா, நான் சொன்ன போது நீ நம்பல, இப்ப அது நடந்திருக்கு.
2: என்ன சொன்னீங்க, என்ன நடந்துருச்சு?
1: ஏதோ நான் மன்னிப்பு கேட்கணும், கும்பல கூட்டுவோம், அது இதுன்னு மிரட்டிட்டு போனாங்களே செந்தாமரையும் இந்த மளிகை கடைக்கார பையனும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல, ஆனா நீ நம்பல. இப்ப பாத்தியா, இப்ப பாத்தியா, அத பத்தி எதுவுமே கண்டுக்காம எனக்கு பயந்து திரும்பி வந்திருக்காங்க.
3: என்னது, உங்களுக்கு பயந்தா?
1: ஆமா, எனக்கு பயந்து தானே பொட்டி பாம்பா அடங்கி வந்திருக்கிறீங்க.
3: ஆடச்சி, நாங்க வந்திருக்குது அம்மாவுக்காக, அவங்க வார்த்தைக்காக, உங்களுக்காக இல்ல.
1: என்ன சொல்றீங்க?
3: நானும் செந்தாமர் அக்காவும் சொன்ன மாதிரியே இங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கோஷம் எழுப்பி உங்களோட வழி பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனா சரளம்மா தான் எங்ககிட்ட வந்து பேசி எங்களை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க மட்டும் வந்து பேசி இருக்கலன்னா இந்நேரம் உங்க கதை கண்டல் தான். சரளம்மாவால நீங்க தப்பிச்சிங்க.
1: டேய், இது என்னடா புது கதை?
3: இது கதை இல்லை, நிஜம். ஒன்னே ஒன்று சொல்றேன், கேட்டுக்குங்க. இனிமே அனாவசியமா எந்த மேட்டர்லையும் வேணாம், எங்க மேட்டர்ல தலையிடாதீங்க. நாங்க அம்மா கிட்ட டீல் பண்ணிக்கிறோம், பட்டா?
1: எதுக்கு போய் சிரிக்கிறேன், எதுக்கு எதுக்கு?
2: சிரிக்க கூட உங்க பர்மிஷன் கேட்கணுமா?
1: தெரியும் நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு, தெரியும். செந்தாமரை மளிகை கடைக்கார பையன் அவங்க காலில் வந்து சரண்டர் ஆகி எனக்கு எதிராக இப்படியெல்லாம் பேச வச்சிருக்கேன்.

0: இதனால ஜெயிச்சிட்டோம்னு மனசுல ஒரு நினைப்பு வேற, அதுதானே?
1: இத பாருங்க, நான் யார் கால்லயும் விழல, யார்கிட்டயும் சரண்டரும் ஆகல.
0: நீ சரண்டர் ஆகாம தான் இப்படி பேச போறானுங்களா?
1: அப்படி ஏன் பேசினான்னு நீங்க தான் அவங்க கிட்ட கேட்கணும்.
0: அதான் சொல்லிட்டேனே, நீ அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டேன்னு, அதாவது சரண்டர் ஆயிட்டேன்னு.
1: சரண்டர் ஆகலங்க, அவங்களோட சங்கடத்தை புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு கோஷம் போட்டா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு உங்க ரெண்டு பேர் பேர்லயும் பிரச்சனைக்காரங்கன்னு முத்திர விழும். அப்புறம் இருக்கிற வேலை போறது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். வேலை கிடைக்கலனா எதிர்காலமே போய் குடும்பத்தோட நடுத்தருவுல நிக்கணும் அப்படின்னு புரிய வச்சேன். அவ்வளவுதாங்க, நிலைமைய புரிஞ்சுகிட்டு வழிக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே.
0: வந்து
1: இத பாருங்க, ஆபீஸ்ல நீங்க 100 பேரை திறமைய சமாளிக்கலாம். அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டி வேலை வாங்கலாம். நல்ல வேறக்காரன்னு பேர் எடுக்கலாம். ஆனா ஆபீஸ் வேலை வேற, வீட்டு வேலை வேற. வீட்டுல நான் சந்திக்கிறதெல்லாம் அதிகமா படிக்காதவங்க, இல்ல படிப்பறிவே இல்லாதவங்க. அவங்க கிட்ட அவங்க வழியில போய் தாங்க வேலையை வாங்கணும். ரொம்ப கண்டிப்பாவும் இருக்க கூடாது, அதே சமயத்துல ரொம்ப இடமும் கொடுக்க கூடாது.
0: சரி சரி, கடைசியா என்னதான் சொல்ல வர?
1: வீட்டு வேலைங்கிறது ஷேரிங் தாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. இன்னும் சொல்ல போனா கணவன் எந்த உதவியும் செய்ய வேண்டாம், உதவி பண்ற மாதிரி சும்மா கொஞ்சம் பாவலா கட்டினா கூட போதும். அந்த சந்தோஷத்திலேயே மனைவி சலிப்பில்லாம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுதாங்க யதார்த்தம். அதனால என்னால முடியும் உன்னால முடியுங்கிற சவாலே தேவையில்லைங்க.
0: சரளா, என்ன மன்னிச்சிரு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு உனக்கு லீவ் விட்ட மாதிரி ஜென்மத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இனிமே உனக்கு நோ லீவ், முழுத்தரம் செஞ்சினாலும் நீ ஆன் டியூட்டி, ஓகே?
1: அதுதான் இந்த சரளா கிட்ட நடக்காது.
0: என்னது,
1: வருஷத்துல உங்களுக்கு இவ்வளவு நாள் லீவுனு ஆபீஸ்ல கொடுக்கற மாதிரி எனக்கு இவ்வளவு நாள் லீவுனு நீங்க கொடுக்கணும்.
0: லீவா?
1: எதுவும் பேசக்கூடாது. இப்போ ஆடி பண்டிகை வரப்போகுது, என்ன பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க?
0: ஐயோ சரளா, அதெல்லாம் வேண்டாமே.
1: என்ன வேண்டாம், சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
2: வானொலி நாடக விழா 2026 இதுவரை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் SL நானு அவர்கள். நடிப்பு குடும்பத் தலைவராக அப்பா ரமேஷ், குடும்பத் தலைவியாக சி கற்பகம், வீட்டு வேலை செய்யும் செந்தாமரையாக பி உமா மகேஸ்வரி, மளிகை கடைக்காரராக பி ராமன், செய்தித்தாள் விநியோகிக்கும் நபராக பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: highest rainfall at 11.46 inches. Severe downpours also hit several places in Bharuch, Navsari, Dang, Anand and Kheda districts, causing waterlogging in low-lying areas and disrupting road traffic on several state highways and local routes. Relief operations have been intensified on a massive scale. Over 8,300 residents have been evacuated from low-lying areas to safe shelters, with Navsari recording the highest displacement of over 4,000 residents. Relief agencies safely rescued 11 stranded individuals in Narmada and Chota Udaipur districts. Meanwhile, as a precautionary measure, schools and college will remain closed in several districts tomorrow, including Surat, Banaskantha and Mehsana. Aparna Khunt, Akashvani News, Ahmedabad.
1: Benchmark domestic equity indices ended in positive zone for the third consecutive session today. The Sensex rose 166 points or 0.2% to close at 78,095. The Nifty added 66 points or nearly 0.3% to settle at 24,384. On to sports. Indian judoka Asmita Day created history by winning the country's first ever Commonwealth Games judo gold at Glasgow today. She defeated Canada's Heidi Quach 2-1 in the women's 48kg final. After the match was tied 1-1 at the end of regulation, Asmita secured a decisive yuko with a leg tangle into the golden score period, sealing a memorable victory in extra time. India's medal tally at the Commonwealth Games has risen to 18, including 4 gold, 9 silver and 5 bronze medals. Indian boxers continued their impressive run at the Commonwealth Games in Glasgow, with 5 pugilists securing places in the finals today. Preeti Pawar, Ankush Panghal, Jasmine Namboria, Arundhati Chaudhary and Jadumani Singh advanced to the title bouts in their respective categories, assuring the country of at least 5 silver medals. Preeti entered the final with a unanimous 5-0 victory over Zambia's Catherine Mwape in women's 54kg final. Ankush Panghal entered the men's 80kg final, defeating Canada's Joshua Ofori by a unanimous 5-0 decision in the semi-final. Jasmine Lamboria produced a dominant performance to storm into the women's 57kg final as she defeated Lesotho's Riplink Masisila via referee stop contest in the semi-final. And now, before we end the bulletin, the headlines once again. Centre approves Pradhan Mantri Surya Sarovar Yojana for development of floating solar photovoltaic projects with energy storage systems. Also clears National Offshore Exploration Scheme Samudra Manthan to strengthen country's energy security and unlock vast offshore potential. Union Cabinet gives nod to continuation of PM Kisan Samman Nidhi Scheme for next 5 years. Former AAP Councillor Tahir Hussain and 4 others get life term for murder of IB officer Ankit Sharma during 2020 Delhi riots. New Delhi slams Islamabad over brutal crackdown against peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Flood crisis deepens in Odisha, relief and rescue operations in full swing. And Asmita Day clinches India's first ever judo gold at Commonwealth Games. Indian boxers Preeti Pawar, Jasmine Lamboria, Arundhati Chaudhary, Jadumani Singh and Ankush Panghal advance to final in their respective bouts. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் மற்றும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மழைநீர் சேமிப்பு பத்தி முதல் பாகத்திலேயே நிறைய விஷயங்கள் பேசணும்.
5: அதுல வந்து ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள் அப்படின்னு சொன்னோம்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மழைநீரை சேமிக்கிறதுடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சிருந்திருக்காங்க நம் முன்னோர்கள். ஆனா இப்ப இடைப்பட்ட காலத்துல தான் வந்து நம்ம வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இன்னொன்னு, இந்த நீர்நிலைகளை வந்து சரியா பராமரிக்காம போனதனுடைய விளைவு தான் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கு காரணமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. பருவநிலை மாற்றங்கள் எந்த அளவுக்கு மழை பொழிவை பாதிக்குது, மேலும் இந்த பருவநிலை மாற்றங்களுக்கே நம்மளுடைய மனிதனுடைய செயல்பாடுகள் தான் காரணமா?
6: ஃப்ளட்டிங் ஒன் ஆஃப் அன் எக்ஸாம்பிள். ஃப்ளட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக கூட எல்லா இடங்களையும் பகிரங்கமாக சொல்லப்பட்டது. இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இந்த சாயில் எரோஷனாக இருந்தாலும் சரி, அதெல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர் தான். கிளைமேட் சேஞ்ச் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது, பட் அதுதான் உண்மைன்றதை சொல்ல முடியாது. அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் தானே இப்போது நம்ம ஃபேஸ் பண்ணுறது. நம்ம எது சென்னையில் இருக்கோம், நம்ம உங்களால் சொல்ல முடியுமா எப்போ மழை பெய்யுது எப்போ மழை இல்லை?
5: நம்ம ஷார்ட் ஸ்பெல்லாம் இப்போ நிறைய வந்துருது, நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அதை பார்க்குறோம்.
6: ஆமாம், நான் நல்லா நான்

0: எனக்கு வயசு 33. 31 வரைக்கும் என் பர்த்டே அப்போ மழை பெஞ்சு, மார்ச் மாதம் மழை பெஞ்ச மாதிரி சரித்திரமே எனக்கு இல்லை. ஆனால் கடந்த 2 வருஷம் என் பிறந்தநாள் அப்போ மழை பெஞ்சுது. இதை நான் பிளெஸ்ஸிங்காக பார்க்குறதா, இல்லை வந்துட்டு இல்லை வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி கிளைமேட் சேஞ்ச் இஸ் தேர், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பார்க்குறோம்ல கடந்த 10 வருஷம்
1: எதிர்பாராத காலத்தில் பெய்யக்கூடிய ஒரு மழை.
0: ஆமாம், சம்மர்லலாம் அழகாக மழை பெஞ்சிட்ருக்கு. நினச்சி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல ஒன்று.
1: பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்ய மாட்டேன்.
0: ஆமாம், அது அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால். அட் த சேம் டைம் ரெயின்ஃபாலும் இல்லாத சுச்சுவேஷன்ஸும் 2019 கூட நடந்தது. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம தான் காரணம். அது எல்லா நம்மளோட சின்ன சின்ன பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸோட பெரிய பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் டிராஃபிக்கு வரக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ், இது எல்லாத்துமே ஒரு காம்பவுண்டட் எஃபெக்ட் தான். இட் ஹஸ் பிராட் அப் இயர் அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. லாஸ்ட் 100 இயர்ஸில் மட்டும் 2 to 3 degrees இன்க்ரீஸ் இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இன்னும் 10 இயர்ஸில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு ஃபேஸ் கம்ப்ளீட் கலாமிட்டி. அதுலேருந்து நிறைய நம்ம யோசிக்கவே முடியாத விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இதை தடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூரோப்லலாம் பார்த்துருப்பீங்க, இன்டென்ஸ் கிளைமேட் சேஞ்சால் வந்துட்டு அவங்களோட ரோட்ஸ் எல்லாம் கூட வந்து மெல்ட் ஆகுறது. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சால் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் இஸ் அன்டவுட்லி தேர், எஸ்பெஷலி டிராபிக்கல் ரீஜன். நம்ம இந்த கிளைமேட்டை ஃபேஸ் பண்ணுறவங்க மான்சூன்ஸ் டிஃபர் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் ஸ்பெல்ஸ் பயங்கரமாக இருக்குது, இன்டென்ஸ் ரெயின்ஃபால் இருக்குது. 30 நாள் பெய்யக்கூடியது வந்து 2 நாளில் பெஞ்சு முடிஞ்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஃப்ளட்ஸ் கிரியேட் ஆகுது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் ஒரு 30-40% வந்துட்டு வெளியே போகிறத வந்து தடுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி சொன்னபடி கிளைமேட் சேஞ்ச் வந்து இருக்குது. இதில் நம்மளுடைய பங்களிப்புன்றது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அப்படின்றது தான் இருக்குமே தவிர்த்துட்டு, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், அதுலேருந்து வரக்கூடிய எஃப்யூலன்ஸ், முடிஞ்சளவுக்கு கார்பனை வந்து கம்மி பண்ணுறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது, இப்படின்ற விஷயங்கள் டெஃபினெட்லி ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன்.
1: நிச்சயமா, நீங்கள் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கிறதுனால உங்கள்ட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கான சோர்சஸை வந்து நம்ம நல்ல வகையில் பயன்படுத்தணும் அப்படின்றது சாதாரணமாகவே நமக்கே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அரசு வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சூரிய சக்தியை பயன்படுத்துங்க, சோலார் போட்டுக்கோங்க, மழை நீரை சேமிச்சிருங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பில்டிங்க்கு வந்து அப்ரூவல் வேணும்னாவே வந்து வீட்டில் கண்டிப்பாக இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் இருந்துச்சு. அதுக்காக வந்து அப்போ கட்டாயமாக அமைச்சாங்க. ஆனால் சரியான முறையில் தான் அமைச்சாங்களான்றது தெரியல. எந்த அளவுக்கு மக்கள் வந்து இதில் கவனம் செலுத்தின கௌதம்?
0: குறிப்பிட்டு தமிழ்நாடு எடுத்துப்போமே, இங்கே வந்து 2000 வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல இடங்கள் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இப்போ இதை செயல்படுத்துற மூலியமாக, இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் சே ஒரு அபார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க, கட்டும் போதே வந்து அந்த ஸ்கீமை வந்து கொடுத்துருவாங்க, வி ஹவ் இது ப்ரொவிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இஸ் இட் ஃபங்க்ஷனபிள் அப்படின்ற கேள்வி வந்து டெஃபினெட்லி கேட்டாகணும். அது ஃபங்க்ஷனபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசனுக்கு முன்னாடி வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஜியாலஜியில் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து வேறு வேறு ஃபில்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ரொம்ப கிளேயான ஏரியாவில் வந்து வேறு ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து கார்பன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய டஸ்ட் இருக்க இடத்துல வந்து இன்னும் கூட லெவல் ஆஃப் ஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுப்புகள் வந்து அதை வெரிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து இந்த செடி மண் மிச்ச ஃபார்ம் ஆஃப் டெப்ரிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அதில் வந்து உட்காந்துரும், அதை எடுத்தாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ஏன் வைக்கணும்னா, சிலதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வெளியே போயிடணும், தென் அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி அது வந்து பார்க்கணும். தென் அப்புறம் ரீசார்ஜ் வெல் வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்றபடி டிசைன் ஆயிருக்கா இல்லையா, சின்ன குழி தோண்டிட்டு சின்ன ஒரு போர்வெல் போட்டுட்டு. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த மாதிரியான சிஸ்டமைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரீசார்ஜ் வெல் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி அந்த சாயில் கண்டிஷனுக்கு அது பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே, அண்ட் இது எல்லாமே மெயின்டெனன்ஸ், இந்த மெயின்டெனன்ஸ் ஸ்டிக் ஆயிருக்கா அப்படின்றதும் ஒரு 1 step ஃபார்வர்டாக மூவ் பண்ணுற மூலியமாக சென்னையில் எஸ்பெஷலி இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ளட்டிங்கை வந்து டெஃபினட்டாக பெரிய லெவலில் தடுக்க முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் முன்னெடுப்பாக எடுத்து பண்ணணும். அதுக்கு வந்து சுற்றுச்சூழல் கண்காணிப்பாளர் தான் வேணுன்றதில்ல, ஏய் நம்ம தண்ணியா, நம்ம தண்ணி நமக்கு வேணும், நமக்கு வீணாவது அப்படின்றத உணர்ந்தாலே போதும். இது கான்ட்ராஸ்டாக நிறைய ஆர்வலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வர தண்ணி அந்த ரெயின் வாட்டரை வந்து ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி கேன் கேனாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க.
1: இப்போ இங்கேயும் கூட அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து மக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்களா?
0: சிட்டியிலே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரே வந்துட்டு தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி

0: ஃபாலோ இட். நான் உட்பட பண்ணிட்டு தான் இருக்காது. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்களே, நீர்நிலையின்றி அமையாது நீர் அப்படின்றது சொல்லுவாங்க. இதை டெஃபினெட்லி எல்லாருமே பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய மாற்றங்கள் உருவாக்க முடியும்.
1: நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அரசு வந்து திட்டங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்த முடியும், ஆனா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த புரிதலை வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ மரங்கள் வெட்டப்படுறதும் பிளாஸ்டிக் பயன்பாடும் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு காரணம்னு சொல்லலாமா? மழை வெள்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் ஒரு காரணம் தானே கௌதம்?
0: கண்டிப்பா, இட்ஸ் நாட் அ டைரக்ட் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், மரம் வெட்டுறனால வந்து மழை பெய்யாது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் கால்குலேஷன். என்ன ஆகும்னு சொல்கிறேன், இப்போ ஒரு மரம் வெட்டுற மூலயமா ஒரு அர்பன் ஏரியாவில் எடுத்துப்போம், மரம் எதுக்கு வெட்டுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கட்டணம் அப்படின்றது தான். ஸோ அப்போ மரத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா மண் இருக்குது, அண்ட் மரமே வந்து வாட்டர் ஸ்டோரிங் ஒரு சேனல் தான். அது மண்ணுக்கு மேலே கான்கிரீட் போட்டுறாங்க, ஸோ தண்ணி எப்படி உள்ளே இறங்கும்? கான்கிரீட் இஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் வெப்பன் ஃபார் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த அர்பன் ஏரியாஸில் இந்த சிக்கல் இருக்குது. ரூரல் ஏரியாஸில் மரம் வெட்டுறதுன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஸ்டில் அங்கே மேம்பாடு, ரோடு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ட்டு வரும்போது இந்த இதே விஷயங்கள் தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மரம் என்னவா ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் அப்சார்ப்ஷன் டூலாகவும் ஒரு வாட்டரை வந்து டைவர்சிஃபை டூலாகவும் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்டு ஃப்ளட்டிங்கை பயங்கரமாக தடுக்குது, அன்டவுட்லி ரொம்ப பெரிய லெவலில் வந்து தடுக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து மேஜர்லி இது பண்ணுறது. பிளாஸ்டிக் இன்னொரு புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜில் நிறைய வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. சரி, எதுக்கு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டுறாங்க? நிறைய மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிறைய வரும், தண்ணி நிறைய இருக்கும்போது வந்துட்டு அந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் மூலயமா தான் வந்து கடலுக்கு போவோம் அப்படின்றதுக்கு தான் கட்டுறது. சரி, இங்கே அரசு வந்து இன்னொரு முன்னெடுப்பு கூட எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கங்கே போர்வெல் பிட் கட்டலாம். ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெஃபினெட்லி பண்ணலாம் இது. பட் ஸ்டில் கம்மிங் டு த பிளாஸ்டிக், இது இந்த பிளாஸ்டிக் ஸ்டெப்பில் வந்து அவ்வளோ கிளாகிங் நடக்குது. இது வெறும் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினில் மட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய கிளாகிங்கை வந்து உருவாக்கிட்டே தான் இருக்குது.
1: இப்போ குப்பையவே வந்து தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து தரம் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அவங்க நினைக்கணும்.
0: தண்ணியை சேமிக்கிறதுன்றது வந்து நமக்கு தானே முதல் பங்கு. வாட்டர் பெட் சீக்கிரமாக இருக்கிறது மூலயமா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி நிறைய சேவ் ஆகும். டப்பு நல்ல தண்ணி மேலே வந்து நல்லா புஷ் கொடுக்கும். கம்மியான மோட்டர் டைம்லேயே வந்து உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். மோட்டர் வந்து நீங்கள் பெரிய ஹெச்பி போட தேவையில்லை, சின்ன ஹெச்பி இருந்தால் போதும். கரண்ட்டில் சேமிக்கலாம். இது எல்லாமே ஹிடன் ஃபேக்டர்ஸ். வாட்டரை வந்து திருப்பி ட்ரைனிங்கை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் சென்சார்ஸ் போடலாம். 1500 ரூபாயிலேருந்து 3500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். நீங்கள் வந்து ஸ்விட்ச் போடணும் ஆஃப் பண்ணுன்ற அவசியமே இல்லை, அதுவே பண்ணணும்,
1: ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும்.
0: நான் பண்ணி 8 வருஷம் ஆகுது. நான் எவ்வளோ தண்ணி சேமிச்சிருக்கேன், எவ்வளோ நேரம் சேமிச்சிருக்கேன். 2 இயர்ஸ் ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் வரும். கரெக்டான எலக்ட்ரிக்கல் யூனிட் பண்ணிங்கன்னா மேபி அது கூட இருக்காது. இது பண்ணிங்கனாலே வந்து போதும். எங்ககிட்ட 2500 ரூபாய் இல்லை 3000 ரூபாய் இல்லைனா நீங்கள் 2 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியை வீணடிக்கிறீங்க. நீங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணிட்டுருக்கீங்க, அதெல்லாம் கணக்கெடுத்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு விஷயமே இல்லைன்றது தான் உங்களுக்கே தெரிய வரும்.
1: இன்னொன்று, இன்னைக்கு வந்து வாட்டர் கேனுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஒரு கேன் வாட்டர் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை கேன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் பார்க்கும்போது அதுக்கு இந்த செலவே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா விஷயமும் நம்மகிட்ட இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்ற விஷயமே கிடையாது. இப்போ நமக்கு சோர்சஸ் இருக்கு, அதே மாதிரி டெக்னாலஜியும் இருக்கு. இப்போ நீங்க சென்சார்லாம் பத்தி சொன்னீங்க இல்லையா, டெக்னாலஜியும் நம்மகிட்ட நிறையவே இருக்கு. இவ்ளோ விஷயம் இருக்கும்போது எந்த இடத்துல மக்கள் தவறு பண்றாங்க, இன்னும் எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: நமக்கு தான் சேமிப்பு இருக்கு அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பண்ணாம இருக்காங்கன்னா ஒரு சோம்பல் நின்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன அப்படின்றது அந்த தாட் ப்ராசஸ் தான். சி, ஒரு 50 இயர்ஸ் பேக் தண்ணியை காசு கொடுத்து வாங்கலை, அதெல்லாம் ஓகே. பட் வாட்டரை பேஸ் பண்ணி தான் அவங்க லைஃப் லைனே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய கொழு தத்தா கொழு பட்டியில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் பக்கத்தில் தான் அவங்களோட லைஃபே இருந்திருக்கும். அண்ட் அதுவே வந்து அவ்வளோ சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1000-2000 வருஷம் வந்து இந்த இடத்துல இருந்தால் தண்ணி வந்து அதிகமாக வரும், இந்த இடத்துல தண்ணி இருக்காது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ தண்ணிக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது வந்து நமக்கு தெரியாது. அதுவும் லாஸ்ட் 5-10 இயர்ஸில் பிறந்தவங்க வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ பெரிய லெவலில் வந்து தண்ணிக்கு வந்து பாதிப்புகள் அர்பன் ஏரியாஸில் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்தக்கப்புறம் ஆனால் நீங்கள் இன்னும் ஏதாவது குக்கிராமத்துக்கு போகிறீங்க, குறிப்பிட்டு வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய இருக்குது. இன்னொன்று, நீங்கள் மலைப்பிரதேசத்துக்கு போனீங்கனாலும் அங்கே அவங்க தண்ணியை சேமிக்கிற மெத்தட்லாம் இருக்குது பாருங்கள். இப்படி பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ஒரு குடம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ராமநாதபுரத்துலேயே பல மாவட்டங்களில் இன்றைக்கும்

0: வந்து தண்ணியை வந்து தள்ளிட்டு போகிற சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு தெரியும், ஓ நம்ம எவ்வளோ பிளெஸ்டு, நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுவிட்ச் போட்டால் தண்ணி கிடைக்குது அப்படின்றதெல்லாம். ஆனால் இன்னும் நம்ம ஃபண்டமெண்டல்ஸு நமக்கு தெரியாமல் இந்த அர்பன் லைஃப்ன்றதை நம்மளை மூடி மறைச்சி ஒரு மாதிரி ஒரு கண்ணில் வந்து ஒரு துணியை கட்டின மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வி ஆர் ஜஸ்ட் ஒரு ஒன் சீசன் அவே, தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்மலாம் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் டேங்கர் வரும் வந்து அதுக்காக தண்ணிக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம், லைனில் அடிக்கிட்டு ஓகே அப்படியெல்லாம் இருந்ததுலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாதுன்றது தான் இந்த கேட்ச் த ரெயின் திட்டங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எல்லா நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறது, எல்லாமே இன்னும் எக்ஸ்டெண்டடாக இன்னும் நிறைய வேலைகள் பண்ணுறதுட்டு. ஸோ இந்த நீரோட தேவையை எல்லாரும் புரிதல் அப்படின்றது, தண்ணியை காசு கொடுத்து வாங்கும் போதே உணரணும். அது வந்து உங்கள் கையில் காசு இல்லாத போது, தண்ணியும் இல்லாத போது, அன்னைக்கு அது உங்களுக்கு வந்து இட்டிங் ரியலைசேஷனாக இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் இன்றைக்கே அந்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய அலாமிங். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ நான் சொன்ன அந்த 1786 கியூபிக் அந்த இதெல்லாமே வந்து என்ன அர்த்தம்னா, இந்தியா இஸ் ஏ வெரி வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி, வி ஆர் ஜஸ்ட் ஒன் சீசன் அவே ஆஃப் நமக்கு வந்து தண்ணி போகாமல் கிடைக்கிறது அப்படின்றது. அதை புரிஞ்சுட்டு நம்ம உண்மையிலேயே எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சிட்டோன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம பெரிய பாதிப்புகளை வந்து தடுக்கலாம் அப்படின்றதுக்கான சான்று தான் அது. இதில் நான் என்ன பண்ணுறது, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, எங்கள் வீட்டில் வந்துட்டு காசு இருக்குது, இல்லை மெயின்டெனன்ஸ்க்கு காசு கொடுத்துட்றேன், அதனால் வந்து எனக்கு மேலே ஸ்விட்ச் போட்டால் எனக்கு பம்ப்லேருந்து வந்துடும் அப்படின்லாம் ரொம்ப ஏளனமாகவோ இல்லை ரொம்ப ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர்லாம் இல்லாமல் வந்துட்டு இதை நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ கேட்கணும். எப்படி வந்து உங்களோட வீக்கெண்ட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, இல்லை இந்த இயருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்ற சில டிசைன் பண்ணுறீங்களோ, எவ்வளோ காசு சம்பாதிக்கணும்னு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, உங்களோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் இருக்கா, எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், செயல்படுத்தி ஆகணும், அதுலேருந்து நல்ல பயனடையணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள்.
1: நிச்சயமாக ரொம்ப அழகாக சிறப்பாக வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா, தண்ணீர் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு அவசியம். இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே வருது. அதை வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு இந்த கேட்ச் த ரெயின் அப்படின்ற ஒரு மிஷனை வந்து நமக்கு வந்து தொடங்கி கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுடைய பங்களிப்புன்றது கண்டிப்பாக அவசியம். எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு உணர்வோடு இருந்தால் எதிர்கால தேவைக்கான தண்ணீரை நம்மளால் வந்து சேமித்து வச்சுக்க முடியும். நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. இன்னொன்று, டெக்னாலஜியை வந்து இதில் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சொன்னீங்க. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க மக்கள் வந்து என்ன மாதிரி எல்லாம் செஞ்சுக்க முடியும், கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் நீர்நிலைகளை எப்படி வந்து பராமரிச்சுக்க முடியும், நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலைவாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.

0: ஏக்கா, செய்தி தெரியுமா?
1: என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா?
0: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி

0: பதினெட்டை முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
1: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
0: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா சிக்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
2: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
3: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்டு

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:01. சுகமான ராகங்கள், சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி

எண்கள். புதிய நேர்களாக இருந்தால் 0434 என்ற முன்னணிப்போடு 2444 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்களிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 0434 என்ற முன்னணிப்போடு 2444 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பழமையான காவிய கணங்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: இணைப்பிலனையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
1: ஈரோட்டிலிருந்து சீனிவாசன் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? அன்பேவா படத்திலிருந்து ராஜாவின் பார்வை.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
0: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் இரவு 10:07. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் சார்.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்கய்யா.
1: சார், திருப்பூர் மாவட்டம் வெள்ளவோயிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
0: சரிங்க. என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? அன்னமிட்டகை படத்திலிருந்து அன்னமிட்டகை பாட்டுங்க சார்.
0: இது உங்களுக்கான பாடல்?

அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை.

மேட்டை கோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸ்

0: நேரம் இரவு 10:12. இன்றைய சுகமான ராகங்கள் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பழமையான காவிய கணங்களை கேட்டு ரசிக்கலாம். இனிப்புலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
1: நான் கோவை மாவட்டம் மூலத்தூர்ல இருந்து ரவி சார், திருமதி பக்கத்துல.
0: சரிங்க சரிங்க.
1: ரவி சார், எனக்கு சக்கர படத்துல இருந்து கடலோரம் வாங்கி காட்டுற அந்த பாட்டு போடுங்க சார்.
0: இதோ உங்களுக்கான பாடல்.
2: கடலோரம் வாங்கிய காத்து

0: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
1: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
0: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பாத்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சுட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி இல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் குடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொதுநலன் கருதி
2: தர்ம 102.5.

0: இத்தில் நேரம் இரவு 10:18. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா, இரவு வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வலசு இளங்கோ.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? நீங்க ஆடி 3வது வெள்ளி, அதனால 3 முடிச்சு படத்துல இருந்து ஆடி வெள்ளி தேடி வந்து.
0: சரிங்க,
1: இந்த பாடலை தர்மபுரி பண்பலர் கேட்க ஆசைப்படுகிறேன்.
0: சரிங்க, இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 10:23.

0: இந்த பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
1: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
0: விடுறா தற்கொலை.

0: இலையத்தில் நேரம் இரவு 10:29. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க ஐயா.
1: கோயம்புத்தூர் கருமத்தமட்டி வினோபானகர் வெள்ளிங்கிரி பேசுறேன்.
0: சரிங்க ஐயா, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: ஐயா? அனாதி ஆனந்தன் படத்திலிருந்துங்க. உலகம் பல்லாத உலகம், இந்த பாட்டு கொடுங்க.
0: சரி,
1: வணக்கம்,
0: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:33. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கயா.
1: சத்தியமங்கலம், கே என் பாளையம், பேச்சு முத்து.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: உரிமை குரல் படத்திலிருந்துங்க சார்.
0: சரிங்க,
1: விழியே கதை எழுது.
0: இதோ உங்களுக்கான பாடல்.
1: நன்றி சார்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:38. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
1: ஈரோடு வெட்டுக்காட்டு வளசு தங்கவளுங்கய்யா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து ஏணிப்படிகள். அதுல ஒரு நல்ல பாடல் கொடுங்க, எல்லாரும் கேட்போம்.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:43. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: 102.5 தர்மபுரி பண்பலைக்கும், 103.7 ஏற்காடு பண்பலைக்கும் இரவு வணக்கம்.
0: பெயர் சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல்?
1: உலகம் சுற்றும் வாழ்விலிருந்து டில்லி மலருக்கு கொண்டாட்டம். நம்முடைய அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாடல்.
0: இதோ உங்களுக்கான பாடல்.

0: இரவு 10:49. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை நிலாமகளும் விழித்திருக்கும் சுத்தமான இரவில் உங்களோடு கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: ஐயா? இன்னைக்கு பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனாராணி அவர்கள் இறந்த தினம்.
0: சரிங்க,
1: இன்னைக்கு அவங்க இருந்து கேட்டோம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க.
0: சரிங்க, என்ன திரைப்படம்?
1: பழைய பாட்டல நல்லா கேட்பேன்.
0: சொல்லுங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அவங்க பாடின பாசமலர் சொல்லுங்க. பாட்டொன்று கேட்டேன் பல வசமானி, அருமையான பாடல்.
0: இது உங்களுக்கான அந்த பாடல்?

0: இரவு 10:55. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கனக்கம்பாளையம் கவிதா.
0: சரிம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பாசல் படத்துல ஜல் ஜல் என சலங்கை போலி.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல்.
1: நன்றி நன்றிப்பா.

0: ஏ பூஞ்சோலை, அடியே பூஞ்சோலை, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சுட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொது நலன் கருதி
0: தர்ம குறிப்பான்பலை 102.5.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:00. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரசினம்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலிருந்து இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்ற பாடல்.
0: இது உங்களுக்கான பாடல்?

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10. நேயர்கள், இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மல்லை மொழி. 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமது. 9:05 வானொலியில் வசந்தம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை கட் செவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப்

அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல்துறையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. 12:10 தமிழறிவி, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம், 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தரும் வினாக்கள், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:25 வயல்வழி, 8:00 இளம் தென்றல் தமிழ் பேசுங்க, 8:30 எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:30 இடைவிடாத இசை மழை, 10:00 சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 1 சத்தியம் என்பது எக்காலத்திலும் உண்மையை மட்டுமே பேசுவது மற்றும் அதன்படி தன் வாழ்விலும் நடப்பது. மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.